5:36. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மருமகள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் குழுவினருடன் பாடும் பாடல்.

நமக்கு இணைந்திருக்கிறோம் இசையமுதம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பகல் நிலவு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகியின் குரலில்.

5:45. இதமான காலையில் உங்கள் மனதோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது இசை அமுதம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாயே நீயே துணை திரைப்படத்திற்காக KJ ஜேசுதாஸ் சித்ரா குழுவினருடன் பாடும் பாடல்.

இதுவரை இசையமுதம் பருகினோம். மீண்டும் இசையமுதம் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாளை காலை 5:30. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாய் இடம்பெற கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா மேற்கொண்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மருந்து தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்டம் ஐபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே உள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 6:03:25. இது புதிய காலை நேரம். சில நேரங்களில் சரியான முடிவு என்பது எதை தேர்ந்தெடுப்பது என்பதல்ல, எதை விட்டு விடுவது என்பதே ஆகும். சரியான வெற்றி மட்டுமே தேர்ந்தெடுப்போம் என்ற சிந்தனை வரிகளோடு புதிய காலையின் இனிய துவக்கம் இனிதே ஆரம்பம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம்.
2: தொடர்வது

0: தொடர்வது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் 2026-2027 நிதியாண்டில் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக இறைப்பு திறன் குறைந்த பழைய மின் இறைப்பான்களுக்கு பதிலாக புதிய மின் இறைப்பான்கள் மற்றும் புதியதாக மின் இறைப்பான்கள் நிறுவ விரும்பும் சிறு குறு விவசாயிகளுக்கு பின்னேற்பு மானியம் அதிகபட்சமாக 15,000 வீதம் 25 எண்களுக்கு 375,000 ரூபாய் மட்டும் வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக வழங்கப்பட உள்ளது. மானியம் கணக்கிடப்படும் போது மாற்றப்படும் மின் இறைப்பானின் அங்கீகரிக்கப்பட்ட விலையில் 50% அல்லது 15,000 இதில் எது குறைவோ அது மானியமாக வழங்கப்படும். இதற்கு விண்ணப்பிக்க உள்ள விவசாயிகள் வேளாண்மை பொறியியல் துறை தலைமை பொறியாளர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மின் மோட்டார் நிறுவனங்கள் மற்றும் வகையின் விபரத்தினை அருகில் வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகங்களை அணுகியோ வட்டார பொறியாளர்களை தொடர்பு கொண்டோ இவ்வகை இறைப்பான்களை வாங்கி மானியம் பெற்று பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், பட்டா அடங்கல், புலவரைப்படம், ஆதார் நகல், குடும்ப அட்டை நகல், சாதி சான்றிதழ், சொட்டு நீர் தெளிப்பு, நீர்ப்பாசன பதிவு விவரம், சிறு குறு விவசாய சான்றிதழ், வங்கி புத்தகத்தின் முன்பக்க நகல் ஆகியவையாகும். பதிவு செய்து முன்னுரிமைப்படி பின்னேற்பு மானியம் பெற்று பயனடைய விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கின்றார்.
1: மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: விருதுநகர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திடமிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க வளாகத்தில் உள்ள நியாய விலக்கடைகளில் பொதுமக்களுக்கு கிலோ ரூபாய் 35 விலையில் விற்பனை செய்யப்படும் வெங்காயம் விற்பனை செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே நகர்ப்புற பகுதி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கான நியாய விலக்கடைகளில் 35 ரூபாய் என்ற விலையில் வெங்காயத்தை பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

0: நேர்மைப்பொழுது 6:10.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.
2: புவியிலுள்ள பிறப்புகளில் எல்லாம் தலையாயது மனித பிறப்பு என்று கூறப்படுகிறது. மனிதனில் மட்டுமே பகுத்தறிவை வளர்த்து கொண்டு நல்லவற்றை பின்பற்றி தன் வாழ்க்கையின் அமைதியின் பிரபாவத்தை வளர்க்க முடியும். மனித பிறவி எடுத்து மனித பண்புகளுடன் வாழ்கின்றவர் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்பது ஆராய்ந்து பார்க்க பார்க்க புலனாகும். மனிதரிலும் விலங்குண்டு, பறவையுண்டு, கல்லுண்டு, மரமுண்டு, நீர்வாழும் ஜாதியுண்டு என்று கூறும் கவிஞரின் கருத்திற்கேற்ப மனிதர்களுள் பல்வேறு மிருகத்தன்மை உடையவர்களை காண்கிறோம். மனிதரில் மனிதருண்டு, வானவரும் மனிதராகி வருவதுண்டு என்று அதே புலவர் கூறுவதை கருத்தூன்றி நோக்கின் மனிதர்களும் தேவர்களும் மனித சமுதாயத்திலே மிக்க குறைந்து அளவில் இருந்து வருகின்றனர் என்பது தெளிவாகும். இன்றைய காலத்தில் மனிதர்களிடையே கயவர்கள் தொகை அதிகரித்து வருகிறது. கலிகாலம் முற்றுகிறது என்பதற்கு இது இலக்கணம் என்கின்றனர் அறிவுடையோர். கயவர்கள் என்போர் படிக்காத பாமரன் மட்டுமல்ல, படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பதவியில் உள்ளவர்கள், தொழில் அதிபர்கள் போன்ற பலரும் இருக்கலாம். மெய்கண்ட நாயனார் புராணத்தில் வரும் முத்தநாதன் போன்றோர் சமயத்துறை மற்றும் எல்லா துறையிலும் எண்ணற்றவர்கள் இருக்கின்றனர். அவர்களால் நம் நாடு பல இன்னலுக்கு ஆளாவதை காண்கிறோம். அனைத்துக்கும் அடிப்படை மனிதனின் எண்ணங்கள் என்பதை வேதகால முனிவர்கள் முதற்கொண்டு குருதேவர் சுவாமி சிவானந்தர் வரை தெளிவுற கூறியுள்ளனர். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பதும், மனம் செம்மையுற ஜபதப சாதனைகள் என கூறப்படுவது மனிதன் மனம் நல்ல எண்ணங்களால் நிரப்பப்படுவதற்காகத்தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மனிதனின் தன்மையை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு என்ற குரல் மூலம் விருப்பு வெறுப்புகளால் ஆனவை மனம் என்கிறார் வள்ளுவர். மனிதன் தான் மேற்கொண்ட செயலில் ஈடுபாடு இல்லாத போது செயலிழந்து நிற்கும் நிலைமையும், விருப்பமான செயலில் ஈடுபாட்டுடன் செயல் பார்க்கும் தன்மையும் கண்கூடாக காண்கிறோம். மனித வாழ்க்கையில் தான் எதிர்பார்த்த பணமோ பதவியோ செல்வாக்கோ ஏற்படும் போது மனம் தான் யார், தானே பெரியவன் என அகந்த ஏற்படுகிறது. அதே மனிதனிடம் வாழ்க்கையில் வீழ்ச்சியோ வறுமையோ நோயோ ஏற்படுகின்ற போது வெறுப்பு உண்டாகிறது. இந்த தான் என்ற அகந்தையும் வெறுப்பும் சேர்ந்து சரீரத்தில் எண்ணற்ற நோய்களை உண்டாக்குகிறது. அகந்தையும் வெறுப்பும் மனித சமுதாயத்தில் பல கேடுகளை விளைவித்து வருவதை கண்கூடாக காண்கிறோம். தாங்கள் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வதும் அவர்களின் துர்நடத்தையினால் சமுதாயத்தில் உள்ள பலர் கஷ்டப்படுவதை காண்கிறோம். அகங்காரமும் வெறுப்பும் உள்ளவர்கள் அரசியல், அரசாங்கம், வர்த்தகம், அலுவலகம் மற்றும் எல்லா துறைகளிலும் இருப்பதை காண்கிறோம். அகந்தை நீங்க வேண்டும் என்பதற்காகவே உயரிய கருத்துக்களை போதிக்கின்றன திருக்குறள், பகவத்கீதை போன்ற உயர்நூல்கள். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான், வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்கிறது திருக்குறள். அகந்தை நீங்கத்தான் பல சாதனைகள் தேவை என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. சாதனைகளை செய்யாமல் தீமைகளை அகற்ற முடியாது என்பதால் திரும்ப திரும்ப சாதனைகளை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றன. மனதில் ஏற்படும் விருப்பு வெறுப்புகளுக்கு அடிப்படை காரணம் அகந்தையே எனலாம். மனதில் விருப்பு வெறுப்புகள் உடலின் சமநிலையை கெடுத்து பல்வேறு நோய்களை உண்டு பண்ணுகின்றன. எனவே மனிதன் தன் மனதினை சீர்படுத்த சாதனைகளை செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமி சிவானந்தர். மனிதன் பகுத்தறிவை பயன்படுத்தி மாண்புற வாழ்வதற்காகவே மனித பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மறக்க கூடாது. ஆனால் மனிதனின் அகந்தையோ விருப்பு வெறுப்புகளை உண்டு பண்ணி மனிதனின் படும் துன்பங்களை அதிகமாக்குகிறது. கிடைத்தற்கரிய மானுட பிறவி பெற்று இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும். எல்லோரிடமும் சிறப்புற விளங்கும் தெய்வீக தன்மையை மனிதன் முதலில் தன்னுள் உணர வேண்டும். அப்போது மனம் அகந்தையற்று இறைவனின் கைகளில் தான் ஒரு கருவி என்பதை உணரும். அப்போது அன்பு, பொறுமை, அகிம்சை, கருணை போன்ற தெய்வீக குணங்கள் மனிதன் நந்தவனத்து பூக்களாய் மலரும். அப்போது நம் வாழ்க்கை அமைதி பூக்கள் பூத்து குலுங்கும், சோலையாய் விளங்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை.
1: இணைத்தானும் நலவை கேட்க வழங்கினார் சி எஸ் கிஷோர்குமார் அவர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் புதிய காலை நிகழ்ச்சிகளோடு.

0: இப்பொழுது 6:15 புதிய காலையில் இனி உழைக்க கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க.
2: செப்டம்பர் 8 இந்நாளின் சிறப்பு. 1967 முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 சர்வதேச கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் யுனெஸ்கோவால் 1966 அக்டோபர் 26 அறிவிக்கப்பட்டது. இந்த தினம் சர்வதேச எழுத்தறிவு தினம் எனவும் அழைக்கப்படுகிறது.
3: கண்தானம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 8 தேசிய கண்தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரையும் கண்தான இருவார கொண்டாட்டமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
2: பிசியோதெரபி என்ற இயன்முறை மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இயன்முறை மருத்துவத்திற்கான உலக கூட்டமைப்பு மூலம் 1996 செப்டம்பர் 8 உலக இயன்முறை மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது.
3: இயேசு கிறிஸ்துவின் தாயான தூய கன்னி மரியாவின் பிறந்த தினம் செப்டம்பர் 8 கொண்டாடப்படுகிறது.
2: 1504 செப்டம்பர் 8 மைக்கேல் ஏஞ்சலாவின் தாவீது சிற்பம் பிளாரன்ஸில் திறந்து வைக்கப்பட்டது.
3: 1926 செப்டம்பர் 8 ஜெர்மனி உலக நாடுகள் சங்கத்தில் இணைந்தது.
2: 1954 செப்டம்பர் 8 தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு நிறுவப்பட்டது.
3: இந்திய பின்னணி பாடகி ஆஷா போன்ஸ்லே அவர்களின் பிறந்த தினம் 1926 செப்டம்பர் 8.
2: தென்னிந்திய பரதநாட்டிய கலைஞரும் நடிகையுமான பத்மினி பிரியதர்ஷினி அவர்களின் பிறந்த தினம் 1944 செப்டம்பர் 8.
3: தமிழக வயலின் இசைக்கலைஞர் குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் நினைவு தினம் 2008 செப்டம்பர் 8.
2: தமிழக கவிஞரும் பாடலாசிரியருமான புலமை பித்தன் அவர்களின் நினைவு தினம் 2021 செப்டம்பர் 8. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
4: எப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
5: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
6: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ரமேஸ்வரம் பண்பலை 100.9 நம் பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டுவிடலாம். புதிய காலையில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பத்தில் சூழல் சிந்தனைகளை வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிகண்டன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 6:55 கேட்கலாம் பூந்தளிர். 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோப்பை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் அவிநாசி பழங்கரை பொன் சோழீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய சிறப்புகளை வழங்குகிறார் பரமக்குடி மே சீனிவாசன் அவர்கள். 7:45 தேசிய கண்தான இருவார சிறப்பு நிகழ்ச்சி. கண்தானம் பற்றிய விரிப்புழவு தகவல்கள் தருகிறார் கண்நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பிரீத்திகா குணால் அவர்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் பாட்டு வேணுமா இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9:00 செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம். 10:02 விருப்பங்கானங்கள் நிகழ்ச்சியில் விருந்தினர் விருப்பம் பகுதியில் சித்ரா கணபதி அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாய் வலம் வரும். 10:30 இருபட பாடல்கள். இன்று முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒற்றை சிலம்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை தியாகராசர் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள். உடன் உரையாடுபவர் விக்னேஷ். பகல் 12:00 செய்தி சுருக்கம். 12:02 சிநேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 2:00 தெம்மாங்கு பாடல்கள்.

2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 நம் உணவு நம் ஆரோக்கியம். தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார் பேராசிரியர் முனைவர் PV கோபி மணிவண்ணன் அவர்கள். இன்று மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேளை. இன்று மாலை 6:25 நிகழ்ச்சும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7 மணிக்கு பாட்டு இது கேட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் NMS சேர்மத்தாய் வாசன் கல்லூரியின் மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சியாய் இடம்பெறும். தொடர்ந்து செய்தொழில் பழகு வேலைவாய்ப்பு செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒளிபரப்பு நிறைவு பற்றிய அறிவிப்பு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 சென்னையிலிருந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நேரம் இப்பொழுது 6:21:35. புதிய காலையில் இனி இடம்பெறுவது திரை இசை. மின்சார கனவு திரைப்படத்திற்காக சுஜாதா மலேசியா வாசுதேவன் இவர்களின் குரல்களில்.

0: அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் புதிய காலை நிகழ்ச்சிகளோடு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
2: ஒரு நாட்டின் சமுதாய பொருளாதார அறிவியல் வளர்ச்சியில் ஆற்றல் வளங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இன்று ஆற்றலின் தேவை வளர்ந்து கொண்டே வருகிறது. மரபு சார்ந்த ஆற்றல் வளங்கள் எல்லாம் புதுப்பிக்க இயலாத ஆற்றலாகவே உள்ளது. மனித இனம் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களை பெருக்குவதிலும் இருக்கும் வளங்களை சிக்கனமாக உபயோகித்து பராமரிப்பதிலும் ஈடுபட்டுள்ளது. ஆற்றல் வளம் சூழலுடன் மிகுந்த நெருங்கிய தொடர்பில் உள்ளது. ஆதி மனிதன் தான் உண்ணும் உணவிலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டான். நெருப்பின் உபயோகத்தை கண்டுபிடித்ததன் மூலம் வெளியிலிருந்து ஆற்றலை பெறத் தொடங்கினான். ஆரம்பத்தில் நெருப்பானது வெப்பமும் ஒளியும் தருவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. பின்னர் காற்று மற்றும் ஓடும் தண்ணீரின் ஆற்றலை உபயோகிக்க கற்றுக்கொண்டான். இது இயக்க ஆற்றலாகும். காற்றாலை மற்றும் நீர் சக்கரங்களை இயக்க காற்று மற்றும் நீரின் இயக்க ஆற்றல் பயன்படுத்தப்பட்டது. மனிதன் வெப்ப ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்ற அறிந்தவுடன் தொழில் புரட்சி ஏற்பட்டு பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. தற்போது ஆற்றல் தேவை அதிகமாக உள்ளது. உற்பத்தி திறன் அதிக அளவு தேவைப்படுகிறது. மரபுசாரா எரிபொருள்களான நிலக்கரி, இயற்கை வாயு, பெட்ரோலியம் ஆகியவற்றிற்கு மூல காரணம் சூரிய ஆற்றலே ஆகும். உலகில் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றலுக்கு இவையே பெரும்பாலும் மூலதனமாக உள்ளது. இவ்வகை எரிபொருட்கள் பூமிக்குள் மக்கி போன தாவரம் மற்றும் அழிந்து போன உயிரினங்கள் ஆகியவற்றிலிருந்து உருவானது. ஆனால் இவை புதுப்பிக்க இயலாத ஆற்றல் ஆகும். புதுப்பிக்கக்கூடிய அல்லது மரபுசாரா ஆற்றல் பயன்பாடை தற்போது அதிகமாக பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறது. நீராற்றல், சூரிய ஆற்றல், காற்றாற்றல், ஜியோ தெர்மல் ஆற்றல் போன்றவை இவ்வகை ஆற்றல் ஆகும். சூரிய ஆற்றல் என்பது சூரிய கதிர்வீச்சில் இருந்து நேரடியாக கிடைக்கின்ற ஆற்றல் ஆகும். இது தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கும் வெப்பம் மற்றும் மின்னாற்றல் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரிசா மாநிலத்தில் 1.12 லட்சத்திற்கும் அதிகமான ரூஃப்டாப் சூரிய மின்சக்தி நிறுவல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆண்டுக்கு 300 நாட்களுக்கு மேலாக சூரிய ஒளி மற்றும் 1 சதுர மீட்டருக்கு சராசரியாக 5.3 கிலோவாட் ஹவர் கதிர்வீச்சுடன் இந்த மாநிலம் மத்திய அரசு உதவியுடன் வீட்டு மின்சார செலவுகளை 0%க்கு குறைத்துள்ளது. மாடித்தள நிறுவல்கள் சுமார் 31% அதிகரித்துள்ளது. இதன் மூலம் வீடுகள் தூய்மையான ஆற்றல் மையங்களாக மாறுவதோடு மட்டுமன்றி மின்சார செலவும் மிச்சமாகிறது. இதன் மூலம் சுமார் 200 GW மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட வேண்டும். நமது இந்தியாவிற்கு இந்த தூய்மையான மாசற்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி தடையில்லாமல் கிடைக்கக்கூடியது ஆகும். காற்றின் ஆற்றல் ஆரம்பத்தில் தண்ணீரை இறைக்கவும் பின்னர் இயந்திரங்களை இயக்கவும் பயன்பட்டது. காற்றாலைகள் காற்றின் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற பயன்படுகின்றன. 56 GW மின் உற்பத்தி திறன் கொண்டதாக நமது காற்றாலைகள் உள்ளன. நமது நாடு காற்றாலை உற்பத்தி திறனில் உலகின் 4வது இடத்தில் உள்ளது. கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களும் அதிக காற்றாலை மின் உற்பத்தியை தருகின்றன. இந்தியா தனது 7600 கிலோமீட்டர் நீளமுள்ள பரந்த கடற்கரையை பயன்படுத்தி காற்றாலை மின் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்ப விரிவாக்கம் செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் காற்றாலை ஆற்றலின் முன்னோடியாக திகழ்கிறது. மேலும் திருநெல்வேலி, கயத்தார், திருப்பூர் போன்ற பகுதிகளில் உள்ள காற்றாலைகளும் மாநிலத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவுகின்றன. தற்போது பெட்ரோலிய தேவை பெருகி வரும் காலத்தில் நம் நாட்டில் முதன்முறையாக

0: ஹைட்ரஜன் எரிபொருளாக கொண்டு இயக்கும் ரயில் சேவை துவக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாம் டீசல் தேவையை குறைத்தும் சூழல் மாசை கட்டுப்படுத்தியும் தூய்மையான இந்தியாவை உருவாக்க முயலுவோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: இன்று பரபாபு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அன்பர்ந்த உழவர்களை நேர்களை இன்று உங்களுக்காக ஒலிக்க வருகிறது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நுண்கீரை வளர்ப்பு பயிற்சி மதுரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. நுண்கீரை வளர்ப்பு பயிற்சி 9/9/2026 அன்று ஒரு நாள் பயிற்சியாக நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நுண்கீரைகள் வளர்க்கும் தொழில்நுட்பங்கள், விதை நேர்த்தி செய்யும் முறைகள், நுண்கீரைகளை பாதுகாக்க பேக்கிங் செய்யும் முறைகள், சந்தைப்படுத்துதல் போன்றவை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயன்பெற விருப்பம் உள்ளவர்கள் 99/65/28/87/60 மற்றொரு எண் 93/43/63/68/97 என்ற எண்ணில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. ஆடுகளின் இனப்பெருக்க திறனை பாதிக்கும் முதன்மையான கருப்பை நோய்களும் அதனை தவிர்க்கும் வழிமுறைகளும். பெட்டை ஆடுகள் பருவமடைந்த பின்பு 21 நாட்களுக்கு ஒரு முறை சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தும். பெட்டை ஆடுகள் சினை தருணத்தில் 2 முதல் 3 நாட்கள் இருக்கும். சினை முட்டையானது சினைப்பருவம் ஆரம்பித்து 30 முதல் 36 மணி நேரம் கழித்து சூலகத்தில் இருந்து வெளிப்படும். ஒரு சில பெட்டை ஆடுகள் சினைப்பருவத்தில் இருந்தாலும் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தாமல் ஊமை சினைப்பருவத்தில் இருக்கும். சினை தருணத்திற்கு வந்த ஆடுகள் அடிக்கடி வாலை ஆட்டிக்கொண்டே இருக்கும். அமைதி இழந்து காணப்படும். அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கும். சரியாக தீவனம் உட்கொள்ளாமல் கத்திக்கொண்டே இருக்கும். பிறப்புறுப்பு வீக்கமாகவும் சிவந்தும் காணப்படும். சினை தருணத்தில் இல்லாத ஆடுகளின் பிறப்புறுப்பில் உள்ள சுருக்கங்கள் சினை தருணத்தில் உள்ள ஆடுகளில் மறைந்து காணப்படும். ஆடுகளின் பிறப்புறுப்பிலிருந்து கண்ணாடி போன்ற வளவளப்பான திரவம் காணப்படும். இதனால் பிறப்புறுப்பை சுற்றியும் வாலை சுற்றியும் ஈரமாக காணப்படும். மற்ற ஆடுகளின் மீது தாவிக்கொண்டும் மற்ற ஆடுகள் தன்மீது தாவுவதை அனுமதித்துக் கொண்டும் இருக்கும். எல்லா ஆடுகளும் மேற்கொண்ட சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துவது இல்லை. சில ஆடுகள் சினைப்பருவத்தில் இருக்கும், ஆனால் அறிகுறிகளை வெளிப்படுத்தாது. இத்தகைய பெட்டை ஆடுகளை ஆணுறுப்பு மறைக்கப்பட்ட கிடாரிகளின் மூலமே போலி கிடாய்களின் உதவியை கொண்டு கண்டுபிடிக்கலாம். வெள்ளாடு வளர்ப்பவர்கள் வெள்ளாடு பருவத்திற்கு வரும் காலத்தையும் அதன் பருவ அறிகுறிகளையும் உறை விந்துவை கையாளும் முறைகளையும் கருவூட்டல் செய்யும் முறைகளையும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆகும். ஆடு வளர்ப்போர் தங்கள் ஆடுகள் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துகின்றனவா என்று நன்றாக கண்காணிக்க வேண்டும். பொதுவாக ஆடுகளில் மலட்டுத்தன்மை போன்ற இனப்பெருக்க பிரச்சனைகள் பெரிதாக கவனிக்கப்படுவது இல்லை. அதனால் ஆடுகளை வளர்ப்போர் அவற்றின் இனப்பெருக்க மேலாண்மைக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை நிலையாகும். மேலும் இதுபோன்ற சமயங்களில் பண்ணையாளர்கள் நோய்களை தவிர்க்கும் முறைகள், அவை பரவாமல் தடுக்கும் முறைகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றனர். இந்திய ஆட்டினங்களில் ஏற்படும் கருப்பை நோய்களில் 3 முதல் 5 விழுக்காடு கருப்பை உற்சவு அலர்ச்சியினால் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இத்தகைய அலர்ச்சியினால் கருப்பை உற்சவின் தன்மை சேதமடைந்து இளங்கருவினை தன்னுள் நிலைநிறுத்திக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும். ஆகவே ஆடுகள் சினையாகாமல் மலட்டுத்தன்மையுடன் காணப்படும். பொதுவாக ஆடுகள் 19 முதல் 21 நாட்கள் இடைவெளியில் சினைப்பருவத்திற்கு வந்து செல்லும். அப்பருவத்தில் யோனியிலிருந்து வெளிப்படும் திரவம் முட்டையின் வெள்ளைக்கரு போன்று நிறமற்று காணப்படும். ஆனால் கருப்பை உற்சவு அலர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் இப்பருவ சுழற்சியின் கால அளவு குறைந்து காணப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் யோனியிலிருந்து வெளிப்படும் திரவமானது அரிசி கஞ்சி போன்று வெள்ளை நிறத்தில் காணப்படும். இதுபோன்ற அறிகுறிகள் காணப்படும்

0: ஏற்பட்டால் கால்நடை மருத்துவரை உடன் அணுகி அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை செய்யும் பொழுது ஆடுகள் இவ்வளர்ச்சியிலிருந்து விரைந்து குணமடைந்துவிடும். சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் கருப்பை முழுவதும் அலர்ச்சியால் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். சில சமயங்களில் கருப்பை உற்சவு அலர்ச்சியானது வீரியம் குறைந்த நிலையில் காணப்படும். அத்தகைய ஆடுகளில் எந்தவித புற அறிகுறிகள் இல்லாமலும் பருவ சுழற்சியினால் மாற்றம் இல்லாமல் சீரான இடைவெளியில் சினை பருவத்திற்கு வந்து செல்லும். ஆனால் கருத்தரிக்காது. இது போன்ற தொடர் கருவுறா நிலையை கவனித்து கால்நடை மருத்துவரிடம் விளக்கினால் அதற்கான தீர்வுகள் எளிதில் கிடைக்கும்.
1: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: 500 கோழிக்கு 2 ஃபேன் அந்த மாதிரி கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். அது போடும்போது உங்களுக்கு கூலிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் மேலே போடுற விட சைடு ஃபேன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு வெயில் நேரத்தில் ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு மேலே மேடம் இந்த அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரி வருதுல்ல, அந்த நேரத்தில் வந்து உள்ளே கோழிக்கு தண்ணி ப்ரெஷர் பண்ணிவிட்டு பூ மாதிரி செதற மாதிரி பைப் போட்டு போட்டிருக்கேன். அந்த மோட்டரை போட்டு பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலிங் லேசாக பனி மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும். பனி மாதிரி விழுகும்போது ஃபேனு ஓடும்போது அதுக்கு வந்து வெக்க அவ்வளோ தெரியாது, வெயில் அவ்வளோ தெரியாது. இல்லை அப்படி போடாமல் விட்டோம்னா வெயிலுக்கு நிறைய சாக தெரியும்.
3: அப்போ இந்த காற்றோட்டம் அதே சமயம் அந்த குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தென்னந்தோப்பு.
2: ஆமாம்,
3: இந்த தோப்பு பகுதிகளில் அமைஞ்சது அப்படின்னா ரொம்ப சிறந்தது.
2: ஹில்ஸ்லேயும் அமைஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் மேடம். மலை சைடில் போட்டிருந்தோம்னா வண்டி போக்குவரத்துக்கு வந்து மலை சைடு மலை மேலே போட்டிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
3: இப்போ நீங்கள் வந்து கோழி குஞ்சா வாங்கி இது பண்ணுறீங்களா இல்லை இன்குபேட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்களே உருவாக்குவீங்களா?
2: நாங்கள் வந்து வெளியே வாங்கி தான் மேடம் பண்ணுறோம். வெளியே வாங்கினா எங்களுக்கு வந்து எப்படின்னா சத்தி கோழி, சத்தி சிக்கன் இருக்குது, சூன சிக்கன் இருக்குது, கஸ்தூரி சிக்கன் இருக்குது. இப்போ நாங்கள் இறக்குனது சூன சிக்கனில் இறக்குறேன். சூன சிக்கனில் இறக்குனா வந்து அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து கோழி குஞ்சு கொண்டாந்து அவங்க இன்குபேட்டரில் வச்சு பொறிச்சு எங்களுக்கு கோழி குஞ்சாக தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து இறங்குனா இன்றைக்கி 1 நாள் நம்ம இடத்துல வந்து தான் தண்ணியே சாப்பிடும். அது வரைக்கும் அவங்க பொறிச்ச சோறு அப்படியே ஏற்றிடுவாங்க. இங்குபேட்டில் வச்சு பொறிச்ச சோறு ட்ரே மாதிரி வச்சு ஏற்றிடுவாங்க. ஏற்றி கொண்டா நம்ம பண்ணையில் கொண்டாந்து ஒரு வட்டத்துக்கு 500 குஞ்சு கணக்கு பண்ணி இறக்கிடுவாங்க. கோழி குஞ்சு வர்றதுக்கு முன்னாடி 6 வட்டம் போட்டு கீழே வந்து ரவுண்டு கீழே மஞ்சி போடணும் மேடம். மஞ்சி போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே பேப்பர் உரிப்போம். நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் உரிச்சு அந்த வட்டத்துக்குள்ளே நியூஸ் பேப்பர் மேலே தான் கோழி குஞ்சு விடுவோம். முத முத ஃபஸ்ட்டு அந்த ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு தீவனம் தட்டி வச்சுருவோம், உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருவோம். மஞ்சள் தான் தெரியும் அந்த குஞ்சு ஒரு நாள் தான். அந்த மஞ்சள் இருக்க ஹீட்டு ஓவராக இருக்கும். கோழி குஞ்சு வந்து ஹீட்டு தேவை, 14 நாளைக்கு ஹீட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ எப்படின்னா இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறோம்னா நாட்டுக்கோழி வந்து குஞ்சு பொறிச்சோம்னு பார்த்துருக்கீங்களா, தாயோட ரெக்கைகளை போய் அணைச்சிக்கணும் குஞ்சு. அந்த குஞ்சு எதுக்கு தாயோட ரெக்கைகள் அணைக்கிறதுனா அந்த குஞ்சு வந்து ஒரு 7 நாளைக்கு வந்து குஞ்சுக்குள்ளே வந்து மஞ்சக்கரு இருக்கும். அப்படியே ஹீட்டு கொடுக்க கொடுக்க என்ன செய்யணும், மஞ்சக்கரு கலையும். அப்போ தான் கோழியுடைய வந்து வளர்ச்சி அதிகமாகும். இப்போ இந்த மஞ்சக்கரு இருந்து குஞ்சு செத்துடும். இதுக்காண்டி நான் ஹீட்டு இந்த பல்ப்பு 200 வாட்ஸ் பல்ப் போடுறோம் ஒரு வட்டத்துக்குள்ளே. ஒவ்வொரு நாளும் செய்யணும் அந்த வட்டத்தை பெருசு பண்ணிக்கிட்டே வருவோம் மேடம். பெருசு பண்ணிட்டு வந்து ஒரு 14 நாள் ஆயிடுச்சு வச்சிங்களேன், வட்டத்தை நேர் பண்ணி விட்டுருவோம். தகரத்தை நேர் பண்ணால் அதில் ஃப்ரீயாக தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக் 14 நாளைக்கு மேலே டிங்கர் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலேருந்து வர்ற மாதிரி அதுவாக கொத்தி குடிக்கிற மாதிரி தண்ணி வச்சுருவோம் மேடம்.
3: ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து நீங்கள் வாங்கி தான் இந்த கோழிகளை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கோழி தீவனம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வெளியில் வாங்கிப்பீங்களா இல்லை நீங்களே தயாரிக்கிற மாதிரி இருக்குமா?
2: அவங்களே வந்து அதுக்குள்ளே தீவனம் அதுக்குள்ளே என்ன டானிக் இது போல அவங்க கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க. 30-40 நாளைக்கு என்னென்ன தேவையோ அது போல கொடுத்துருவாங்க மேடம். அதான் ரெகுலர் வந்து சூப்பர்வைசர் வந்து பார்க்க வருவார். அந்த கோழியை வந்து ஏதாச்சும் ஒரு கோழி செத்துச்சு, அந்த கோழியை வந்து என்ன எதுனால செத்துருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்ப்பாங்க. சளி இருந்துச்சுன்னா தனியாக சளி தெரியும். தொண்டை நரம்பில் வந்து சளியை பிரித்து பார்ப்பாங்க. சளி இருக்குது சார், அதுக்கு வந்து இந்த டானிக்கை கொடுங்க சார் சொல்லி சொல்லுவாங்க. இல்லை வெள்ளைப்பூடு அடித்து கொடுத்துங்க சார் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெள்ளைப்பூடு அடிச்சு டானிக்கையோடு நாங்கள் வந்து என்ன செய்வோம், நாட்டு மருந்து மாதிரி வெள்ளைப்பூடு இந்த ஓமோலி இருக்குல்ல சார், ஓமோலி இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டு இடித்து அந்த சாரை வந்து நாங்கள் தண்ணியில் கலந்துவிடுவோம். அப்போ தண்ணியில் கலக்கும் போது வெள்ளைப்பூடு வந்து அதிகமாக கொடுக்கும்போது அந்த மாதிரி காட்டமாயிரும். காட்டாக இருந்தால் சளி இருந்தால் குறைஞ்சிரும். இங்கிலீஷ் மருந்தை விட நாட்டு மருந்து நாங்கள் அதிகமாக நாங்கள் சேர்த்துக்கிறது கூட கூட. இப்போ ஒரு கோழிக்கு வளர்ப்பு கூலி வந்து 2-3 ரூபா 10 ரூபா வரைக்கும் கொடுத்துருப்பாங்க மேடம். வரலாம் அதுக்குள்ளே வளர்க்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாங்கள் அதுக்கு மேலே போனாதே நம்மகிட்ட வந்து இந்த 6-50லையும் பிடிப்பாங்க. மினிமம் எங்களுக்கு 6-50 எவ்வளோ வளர்த்தாலும் வைக்காத கோழி வெயிட் 7 நாள் எங்களுக்கு 6-50 கொடுத்துடணும் கிலோவுக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு கோழி வந்து 2 கிலோ வரும் மேடம் மினிமம். 2 கிலோனா 6-50னா 13 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு கோழிக்கு. இதே இது நம்ம வந்து அவங்க சொன்ன எஃப்சிஆரோட கம்மி பண்ணி வளர்த்திட்டோம்னா 10 ரூபா வரைக்கும் வாங்கலாம். 6-50 வந்து 10 ரூபா வரைக்கும் வாங்கலாம் கிலோவுக்கு. அப்போ ஒரு கோழிக்கு 20 ரூபா வந்துடும் ஒரு கிலோவுக்கு 2 கிலோவுக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம பெனிஃபிட் மேடம். அப்படி நம்ம வந்து எப்படின்னா இடையில வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம் வந்து சேர்த்து போடுறோம்ல, இந்த எக்ஸ்ட்ரா அதை சேர்க்கறதுனால நமக்கு வந்து அது கொஞ்சம் அதிகம் லாபம் கிடைக்கும்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: புதிய காலை தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:46. புதிய காலையில் கேட்கலாம் திரை இசை. உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து மனு குழுவினருடன் பாடும் பாடல்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: புதிய காலையில் நிறைவாக ஒலிக்க கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் ஒரு குட்டி குழந்தை நம்மளோட பேச காத்திருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம், என் பேர் ஹர்ஷிதா. நான் வந்து இங்கிலீஷில் ஒரு ரைம்ஸ் பாடுகிறேன். த கிராஸ் இஸ் க்ரீன், த ஸ்கை இஸ் ப்ளூ, த மூன் இஸ் ஒயிட், த கிளவுட்ஸ் ஆர் டூ, த சன் இஸ் எல்லோ, த ட்ரீஸ் ஆர் ப்ரௌன், த லீவ்ஸ் ஆர் ரெட் வென் ஃபாலிங் டவுன், த சன்செட் இஸ் ஆரேஞ்ச், த ஏர் இஸ் கிளியர், வாட் எ கலர் வேர்ல்டு, வி ஹாவ் ரைட் ஹேர். அதுக்கடுத்த நான் உங்களுக்கு தமிழ்ல ஒரு பாரதியார் பாட்டு பாடுறேன். இங்கே பார் பாரதி, தங்க தமிழ் பாரதி, முறுக்கு மீசை பாரதி, கருத்து கூடை பாரதி, காந்த விழி பாரதி, சாந்த மொழி பாரதி, பாரதி பாட்டு படிப்போமே, பாரதம் போற்று வாழ்வோமே. அதுக்கடுத்த நான் உங்களுக்கு ஒரு திருக்குறள் சொல்றேன். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தன் தகுதியான் வென்றுவிடல், நினைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் மாற்ற பெருமை தரும், ஓ உதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செவ்வினை ஆ அது மென்னும் அவர். நன்றி.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பூந்தளிர்.
1: புதிய கலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மால் நேற்று செய்ய முடியாததை இன்று முயன்று நாளை செய்து முடிப்போம் என்ற வந்த சிந்தனை வரிகளோடு விடை கொடுப்போம். புதிய கலைக்கு மீண்டும் நாளை காலை 6:00 புதிய காலையில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெறுவது வயலட் மேரி. நன்றி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 7:50. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நேரம். 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிவோம். சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனத்தில் தோன்றிவிட்டால் நம் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம் என்ற சிந்தனை வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் உற்சாகமான காலை வணக்கங்கள். நிகழ்ச்சியில் துவக்கமாக உள்ளூர் செய்திகள், வட்டார செய்திகள், பொது அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக உள்ளூர் செய்திகளை கேட்டுவிடலாம். வெங்காய விலை அதிகரித்து வருவதை ஒட்டி குறைந்த விலையில் பெரிய வெங்காயத்தை ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி மதுரை மாவட்டத்திற்கு முதற்கட்டமாக 60 மெட்ரிக் டன் பெரிய வெங்காயம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்துள்ளது. தற்போது நகர்ப்பகுதியில் உள்ள 450 ரேஷன் கடைகளில், 3 பண்ணை பசுமை காய்கறி அங்காடியிலும், பாண்டியன் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையிலும், 5 சூப்பர் மார்க்கெட்டிலும், 2 சுய சேவை பிரிவிலும், 1 மினி சூப்பர் மார்க்கெட்டிலும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 1 கிலோ பெரிய வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த வாய்ப்பை அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இனி மின்தடை பற்றிய அறிவிப்பு. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அரசரடி பகுதியில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் அரசரடி பகுதியிலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளான ஏஏ ரோடு, டிடி ரோடு பகுதிகள், விஸ்வாசபுரி 1 முதல் 5வது தெரு வரை, ஆர்வி நகர் 2-3வது தெரு, மெய்யப்பன் 1வது தெரு முதல் 3வது தெரு, மஞ்சள் மேட்டு தெரு, மேலப்புநகரம் 1வது தெரு முதல் 8வது தெரு வரை, ஆரப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை மின்சார விநியோகம் நிறுத்தி வைக்கப்படும் என்று மின்கழகத்திலிருந்து வந்துள்ள செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. மதுரை புதூர் லூர்து அன்னை பேராலயத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது.

இனி விருதுநகர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் 2026-27 நிதியாண்டில் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக இறைப்புத்திறன் குறைந்த பழைய மின் இணைப்பான்களுக்கு பதிலாக புதிய இறைப்பான்கள் மற்றும் புதிய மின் இறைப்பான்கள் நிறுவ விரும்பும் சிறு குறு விவசாயிகளுக்கு பின்னேற்பு மானியம் அதிகபட்சமாக 15,000 வீதம், 25 நபர்களுக்கு

3.75 லட்சம் வரை வழங்கப்பட உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க உள்ள விவசாயிகள் வேளாண்மை பொறியியல் தொழில் தலைமை பொறியாளர் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மின் மோட்டார் நிறுவனங்கள் மற்றும் வகையின் விவரத்தினை அருகில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகங்களை அணுகியோ வட்டார பொறியாளர்களை தொடர்பு கொண்டோ இறைப்பான்கள் வாங்கி மானியம் பெற்றுக்கொண்டு பயன்பெறுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்பு. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டரங்கள் மாற்றுத்திறனாளிகள்

அடிப்படை தேவைகளான உதவி உபகரணங்கள், மானியத்துடன் வங்கிக் கடன் உதவி, மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை, கல்வி பயிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவித்தொகை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான மோட்டார் பொருத்திய தையல் எந்திரம், இது போன்ற மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மூலம் செயல்படுத்தப்படும் இதர திட்டங்களும், மேலும் வருவாய்த்துறை மூலம் செயல்படுத்தக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், இலவச வீட்டுமனை பட்டா, மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தக்கூடிய வங்கிக் கடன் உதவி, விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் மானியம் இல்லாத குறைந்த வட்டியுடன் கூடிய கடனுதவி, மேலும் இதர துறைகள் மூலம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தொடர்புடைய விண்ணப்பங்களை வழங்கலாம் என்று விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திடமிருந்து வந்துள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது.

நேர்கள் இதுவரை கேட்டது உள்ளூர் செய்திகள், வட்டார செய்திகள், பொது அறிவிப்புகள் ஆகியவை. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்புகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரையிசை. ஜெயம் கொண்டான் திரைப்படத்திற்காக ஹரிஹரன், சாதனா சர்கம் இவர்களின் குரல்களில்.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:12 ஆயிட்டு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பகிர்ப்புகள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாய் ஒலிக்கிறது ஜெயம் திரைப்படத்திற்காக ஆர் பி பட்நாயக், ஹரிணி, மாணிக்கம் விநாயகம் இவர்களின் குரல்களில்.

இனிய காலை பொழுதில் உற்சாகம் தடும் இசையோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ரமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஐயா திரைப்படத்திற்காக கே கே சாதனா சர்கம் இவர்களின் குரல்களில்.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

இசையோட இங்க இருக்கும் நேயர்களுக்கு நினைவூட்டுகின்றோம். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா, இன்னைக்கு பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல வலம் வர இருக்கிறது. சிவகங்கை மாவட்ட நேயர்களை உங்கள் மனம் விரும்பிய புத்தம்புது பாடலை கேட்டு மகிழ 25:30, 25:30, 25:30, 171 என்ற இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற முன்னிணைப்பு தொட்டு அழைத்து வந்து உங்களுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ இன்னைக்கு காலையில 8:02 வரை காத்திருங்களேன். நேர்களை, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒற்றை சிலம்பு அப்படிங்கிற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை தியாகராசர் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சிகளோடு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைக்கிப்போக்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்திச்சேரியில் மதுரை.

0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று பிரதோஷம் அவிநாசி பழங்கரை பொன் சூழீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். அவிநாசி கோவை பெருவழிப்பாதையில் அவிநாசியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழங்கரை கிராமத்திலே இந்த கோவில் அமைந்துள்ளது. 13ஆம் நூற்றாண்டில் அமைந்த ஆலயம். அந்த நாளில் சைவ வணிகர்கள் வழிபடுவதற்காக இந்த கோவிலை கட்டினர். அதன் பின் கொங்கு சோழ மன்னர்களால் கற்றளை கோவிலாக அமைக்கப்பெற்றது. அந்த காலத்திலே அவிநாசி வட்டார பகுதிகள் வட பரிசாக நாடு என பெற்றது. அதில் பழங்கரை கிராமமும் ஒன்று. சோழர் காலத்திலே இந்த ஊர் பழங்கராய நல்லூர் என பெற்றது. ஒரு காலத்திலே கோவிலுக்கு மேற்கில் அக்னி மாநதி என்னும் ஆறு ஓடியுள்ளது. கருவறை வெளிச்சுவரில் காணப்படும் கல்வெட்டுக்கள் மூலம் கோவில் கட்டப்பட்ட காலத்தை நாம் அறிய முடியும். இவை 1207 முதல் 1542 முடிய உள்ள கால கல்வெட்டுகள். இவற்றின் மூலம் இறைவன் பெயர் முன் தோன்றிய ஈஸ்வரர் உடையார் என்றும் இறைவியின் பெயர் சுரும்பார் பூங்குழலி எனவும் அறியப்பட்டுள்ளது. இறைவன் பெயரில் இருந்த முன் என்னும் சொல் காலப்போக்கில் மருவி பொன் என்று ஆகிவிட்டது. பழங்கரை என்னும் ஊர் பெயர் முற்காலத்தில் நாககன்னிகாபுரி என அழைக்கப்பட்டுள்ளது. ஆலய வெளிப்புற மதில்கள் கோட்டை சுவர்கள் போல கொத்தளங்களோடு கட்டப்பட்டுள்ளன. இங்கு ஸ்ரீதேவி பூதேவியோடு நித்தியகல்யாண சீனிவாச பெருமாளும் எழுந்தருளியுள்ளார். கோவிலின் முன்புறம் வன்னி வில்வம் புலி அரசு ஆகிய மரங்கள் அடர்ந்து வளர்ந்துள்ளன. இவற்றின் கீழ் ராகு கேது ஆகியோரோடு விநாயக பெருமானும் எழுந்தருளியுள்ளார். நுழைவு வாயிலின் முன் மண்டபத்துடன் கூடிய தீபஸ்தம்பம் உள்ளது. இடப்புறம் சூரியன் உள்ளார். அதையடுத்து நந்தி மண்டபம். 6 தூண்கள் மண்டபத்தில் 4வர் சன்னதி உள்ளது. வடகிழக்கு பகுதியில் நவகிரக சன்னதி உள்ளது. மகாமண்டபத்தில் விநாயகர் சன்னதி உள்ளது. அர்த்த மண்டபத்தை அடுத்த கருவறையில் பொன் சோழீஸ்வரர் லிங்க திருமேனியராய் காட்சி தருகிறார். இதன் வடபுறத்தில் உள்ள தனி சன்னதியில் அம்பாள் சுரும்பார் பூங்குழலி அருட்காட்சி தருகிறார். முன் மண்டபத்தில் மத்வர் ராமானுஜர் சீனிவாச பெருமாள் கருடாழ்வார் சனீஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. வெளிச்சுவற்றில் நிருதி கணபதி தேவியரோடு சண்முகர் சண்டிகேஸ்வரர் உள்ளனர். மூலவர் கோட்டத்திலே யோக தட்சிணாமூர்த்தி துர்கை உள்ளனர். காலபைரவர் சந்திரன் சன்னதிகளும் உள்ளன. பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை சஷ்டி பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி தேய்பிரை அஷ்டமி ஏகாதசி கார்த்திகை போன்ற நாள்களிலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மகாசிவராத்திரி திருக்கார்த்திகை அன்னாபிஷேகம் புரட்டாசி பௌர்ணமியிலே பெருமாள் திருக்கல்யாணம் கந்த சஷ்டி போன்றவை விழா நாட்கள். பொன்னான வாழ்வினை அளிக்கும் அவிநாசி பழங்கரை ஸ்ரீ சுரும்பார் பூங்குழலி சமேத அருள்மிகு பொன் சோழீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: நேரம் 7:30 அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்கள் மனதோடு இணைந்து இசைத்துக் கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் பூக்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம். திரை இசை தெனாலி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சார்கம் இவர்களின் குரல்களில்

7:36 ஆயிட்டிருக்கு. உற்சாகம் தரும் இசையோடு இனிமையாய் இணைந்திருப்பது அக்காஷவாணி மதுரை பண்பலை 103.3, ரமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அன்பு ஆரோ இறை திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ நரேஷ் ஐயர் இவர்களின் குரல்களில்.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகி நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: 44 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இசையோடு இணைந்திருக்கும் நேர்களுக்கு நினைவூட்டுகின்றோம், இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வர இருக்கிறது. சிவகங்கை மாவட்ட நேயர்களே, உங்கள் மனம் விரும்பிய புத்தம் புது பாடலை கேட்டு மகிழ அழையுங்கள். 25:30, 25:30, 175 என்ற இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 04-52 அப்படிங்கிறத மறக்காம கால் பண்ணிடுங்க. அதே போல இன்று முற்பகல் 11:00 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியும் நேரலையாக இடம்பெற இருக்கிறது. ஒற்றை சிலம்பு அப்படிங்கிற தலைப்புல நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை தியாகரசர் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள் உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ரமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் இப்பொழுது 7:45.
1: தேசிய கண்தானம் இருவார விழா. கண்தானம் குறித்து தகவல் தருகின்றார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால். இப்போ கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய பேசிட்டு இருப்போம், இப்ப கண் சார்ந்த ஒரு பாதுகாப்புக்கு இப்போ என்ன மாதிரியான அட்வான்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு மேம்?
2: கண் சார்ந்த பாதுகாப்புக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்கிரீன் டைம் நிறைய பாக்குறோம். அந்த ஸ்கிரீன் டைம் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய விதமான கண்ணாடிகள் வந்திருக்கு. பட் என்னதான் கண்ணாடிகள் வந்தாலும் நேரடியா நம்ம ஸ்கிரீன் டைம் குறைக்கிற மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது.

0: ஸோ இந்த நம்ம சொல்ற இந்த கெட்ட கதிர்களை கட் பண்ற இந்த லென்சஸா இருக்கட்டும், நிறைய விதமான புது புது கண்ணாடிகள் எல்லாம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நீங்க நேரடியா ஸ்கிரீன் டைமை குறைக்கிற மாதிரி எந்த ஒரு அட்வான்டேஜுமே அந்த கண்ணாடிகள் கொடுக்கறது இல்ல. அது வந்து ஒரு 30-40% கெட்ட கதிர்களை குறைக்குமே தவிர, நான் இந்த மாதிரி ப்ளூ கட் கிளாஸ் போட்டிருக்கேன் அதனால நான் எவ்வளவு வேணாலும் நான் வந்து லேப்டாப் பார்ப்பேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்து கண்களை வந்து பாதுகாக்காது. ஸோ நீங்க வந்து செய்யக்கூடியது வந்து ஸ்கிரீன் டைமை டைரக்டா கம்மி பண்ணீங்கன்னா அது அவ்வளவும் நல்லது.
1: கண்களை பொலிவா வச்சுக்கணும். தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்குமே கண்கள் முக்கியம்தான். ஒரு தானமா கொடுக்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கும் மேம்? அந்த கண்களை எப்படி நம்ம
0: கண்களை பொறுப்பா பாதுகாத்துக்கணும். ரொம்ப பொறுப்பு ரொம்ப தேவை. நமக்கு நல்ல பார்வை இருக்கு, நமக்கு கடவுள் நல்ல கண்கள் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு இருக்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உணரணும், இது எவ்வளவு பெரிய பிளெஸிங் நமக்கு கிடைச்சிருக்கிற வரம். இந்த கண்ணை நாளைக்கு நம்ம இன்னொருத்தருக்கு பயன்படுற மாதிரி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அதுல சில பொறுப்புகள் தேவை. அபியூஸ் இருக்கக்கூடாது. சர்க்கரை நோய் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கணும். சர்க்கரை நோயால விழித்திரை பாதிக்காம பாத்துக்கணும். கண்கள்ல வந்து நம்ம என்னென்ன ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும்? சோ நம்ம யூஸ்வலா சொல்வோம், சன்லைட் பாக்குறது ரொம்ப நல்லது. சோ நேரடியா பார்க்காம அந்த வெளிச்சம் கண்ணில் படுறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல இருக்கிற அந்த விட்டமின் டி, முன்னாடி நம்ம என்ன நினைப்போம், அந்த விட்டமின் டி வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இருக்கிற இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கண்களுக்கு ரொம்ப நல்லது. சோ ஸ்கூல் போற பசங்களை வந்து கண்ணாடி போடாம இருக்கிறதுக்கும் கண்ணாடி பவரை கம்மியா வச்சுக்கிறதுக்கும் இந்த விட்டமின் டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சோ நம்ம இந்த மாதிரி கண்ணை பொலிவா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணிக்கணும். நல்ல வெயில்ல வந்து காலையில பாக்குறது ரொம்ப நல்லது. போஷாக்கான நல்ல சாப்பாடு உணவு முறைகளை உட்கொள்ளணும். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடிக்கணும்.
1: அதாவது ஒருத்தர் இறந்த பிறகும் இன்னொருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஒளியை கொடுக்க முடியும் அப்படிங்கறது இந்த கண்கள் மட்டும்தான் அதை வந்து செய்து. நிச்சயமா இந்த செய்தி மக்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான தகவலாத்தான் போய் சேர்ந்திருக்கும். அவங்க மத்தியிலையும் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. மக்களுக்கு நிறைய செய்திகளை சொன்னீங்க, நன்றி. தேசிய கண்தானம் இருவார விழா. கண் தானம் குறித்து தகவல் வழங்கினார் கண்ணோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரீத்திகா குணால்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் இப்பொழுது 7:48, பிரேக்ஃபாஸ்ட் பொய்யப்போக்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. சந்திரமுகி திரைப்படத்திற்காக ஆஷா போஸ்லே, மது பாலகிருஷ்ணன் இவர்களின் குரல்களில்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிர வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமாக நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: ஆ, என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான். ஆ, அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிப்படலையே.
2: ஏம்மா, இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து
3: ஓட்டுங்கன்னு. ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க. ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க, விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்ப்புகள் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் பீமா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மதுஸ்ரீ இவர்களின் குரல்களில்

0: நேரம் 7:59 25 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இப்போக்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நல்லவற்றில் கவனம் செலுத்துவோம், நல்லவை இன்னும் சிறப்பாகும் என்ற சிந்தனை வரிகளோடு நிறைவு பெற்றது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இப்போக்கள். மீண்டும் நாளை காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோப்புகளில் சந்திப்போம். அன்பு வணக்கங்களுடன் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சி அடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின்

கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டுமென்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா நேரம். இந்த உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாக இருக்கட்டும் உங்கள் மனம், உங்கள் மனம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியது இந்த உலகம் என்று சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வரிகளோடு பாட்டு வினுமா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம் பாட்டு வினுமா நிகழ்ச்சிக்கு. நேயர்களை இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளாக அமைய வாழ்த்துக்களுக்கு ஒரு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்கள் மனம் விரும்பிய புத்தம் புது பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 2530 170 2530 170 என்ற இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னெடுப்பான 0452 அப்படிங்கிற அந்த நம்பரையும் மறக்காமல் டயல் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். இனிப்பில் கத்திற்கு முதல் நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: துன்பம் வரும்போது துணிவோடு இருங்கள், துன்பம் வரும்போது பணிவோடு இருங்கள் என்று கூறி எனக்கு இணைவது காரைக்குடி வந்து சாமிநாதன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி
1: இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: இந்த வேலையில வந்துட்டா வெள்ளக்கார துறையில இருந்து கொத்தி கண்கள் குருவரன்னு பாக்குறேன், அந்த பாடல் அனைவருக்காக போடுறோம்.
1: நிச்சயமா கொடுத்தரலாம். நீங்க எப்படி வேலைன்னு வந்தா வெள்ளக்காரன் மாதிரி நடந்துக்குவீங்களா?
2: ஆமா சார், ரொம்ப
1: பஞ்சுவாலிட்டியா முடிச்சிருவீங்க.
2: நன்றிங்க.
1: சூப்பர் சூப்பர், நன்றிங்க. இது உங்களுடைய விருப்பப்படல் காற்றாளிகள். நன்றி,
2: வணக்கம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நிரும் 8:11 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்பமாய் வலம் வந்துட்டு இருக்கும் பாட்டு வேணுமா. இனிப்பில் காத்திருக்கும் நேயர் என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
7: வணக்கம். காற்று மண்டல் கேட்கல் கண்டு மண்டல் மதுரை பண்பலை பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சி அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடில இருந்து சொக்கலிங்கம்.
6: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
6: நல்லா இருக்குங்க ஐயா. என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
7: கனாவிலிருந்து ஒத்தேடி பதில என்ற பாடலை மீனா பஞ்சவர்ணம் சித்ராவுங்கிறதுக்காக போடுங்க.
6: நிச்சயமா கொடுத்தலாம் இனிப்பில்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள் குறைந்த சேதாரத்தை

0: தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: நிச்சயமா
0: இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

இப்படி சூடு.

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:22 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்பமாய் வலம் வந்துட்டு இருக்கும் பாட்டு வேணுமால காத்திருக்கும் நேர் என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
4: வணக்கம். நிகழ் பொழுதை நெஞ்சினிக்க செய்யும் வகையில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியை வாங்குடன் கொடுத்து கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் வயலட்சுமி அம்மா அவர்களுக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தப்பட்டி சவமணி அம்மா.
3: வணக்கம் ஐயா. வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
4: பொன்னையாரும்
3: உங்களுடைய விருப்ப பாடல் காற்றாலைகளில். நன்றிங்கய்யா. நன்றி.
4: நன்றிமா. நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம்

நேரம் போய் 8:27:50 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வந்துட்டு இருக்கும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இணைப்பில் காத்திருக்கும் நேர் என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம். நல்லா உற்சாகமா பேசலாமே, ரொம்ப ரகசியமா பேசுறீங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க? வனிதா. சும்மா கணீர்னு அடிச்சு விடுங்க, சவுண்ட நல்லா பேசுங்க, சரியா? என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில? காட்டுமல்லி பாட்டு. ஓகே, ரொம்ப நன்றிமா, ரொம்ப சமத்து, ரொம்ப சாஃப்டா நீங்க. சரி சரி, நன்றி நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல், காட்டலிகள் கேட்டு மகிழலாம். நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 8:34 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா. இன்றைக்கி சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்பமாய் வலம் வந்துட்ருக்கோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
3: சகோதரிக்கு. வணக்கம் சிவகங்கை, அழகோடையான் தமிழ் செல்வன்.
2: ம், சொல்லுங்க ஐயா. தமிழ் செல்வன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருக்கீங்களா?
3: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்கோங்க ஐயா. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில்?
3: படத்தின் பேர் மருதி. படத்துல இருந்து சூறாவளி பாடல்கள் கொடுக்கும் பாடல் சகோதரி.
2: நிச்சயமா கொடுத்துடலாம். சூறாவளியா பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுடலாம். நன்றி.
3: நன்றி.

0: 8:40 ஆயிட்டு இருக்கு. விறுவிறுப்பா பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்ட நேர்களான் விருப்ப பாடலாய் வலம் வந்துட்டு இருக்கும். பாட்டு வேணுமால காத்திருக்கும் நேர் என்ன பாடல் கேட்கலாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம்.
1: மனமெங்கு மனை வீசிக் கொண்டிருக்கும் எமது மதுரை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து இக்பால். அம்மா வணக்கமா.
0: ஐயா வணக்கம். ஐயா இக்பால் ஐயா நல்லா இருக்கீங்களா? அச்சலுங்கய்யா என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அம்மா நீங்க நல்லா இருக்கலாம், நிலையத்துல நல்லா இருக்காங்களா?
0: எல்லாரும் நல்லா சௌரியமா இருக்குங்க ஐயா, ரொம்ப நன்றி.
1: ரொம்ப அனைவரும் கேட்டதாக சொல்லுங்கம்மா.
0: நிச்சயமா சொல்லிடலாம். சொல்லுங்கய்யா என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ரம்மி திரைப்படத்துல வந்து கூட மேல கூட வச்சிருந்த பாடல்.
0: நிச்சயமா கொடுத்தலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலைகளில். நன்றி ஐயா. நன்றி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 8:46:25 ஆயிடுச்சு. பட்டு வேணுமா நிகழ்ச்சியில நிறைவாக நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக

0: நேரம் 8:49 40 நொடி. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாய் வலம் வந்த பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் முயற்சி செய்தவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது வயலட் மேரி. நன்றி நேயர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இப்பொழுது 8:50.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றுலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு. எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை

0: அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரனுங்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காம பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம், இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம். இவன் போனான், ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்போவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாராம் பெரியவர். இவன் சொன்னானான், ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானான். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார், பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கலாம் திரை இசை. சிகரம் தொடு திரைப்படத்திற்காக ஜிதின் ராஜ், ஸ்ரேயா கோஷல் இவர்களின் குரல்களில்

0: பேசிக்கிட்டீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் வயலட் மேரி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.

சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:03.

0: குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியா கேட்க போறீங்க ட்ரைட் அப் வெயிட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. காலை பொழுதுல வெளிய காலேஜ் ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பீங்க. குடும்ப முக்கியம், அதை விட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து ஆஃப் தி டே கேட்டலாமா? இன்னைக்கு என்ன கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி நின்றுச்சுன்னா அதுல வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி டிரைவ் பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க லைஃப்லயும் மைண்ட் அப்செட்டா இருந்துச்சுன்னா ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்டுட்டு அகைன் ரீஸ்டார்ட் பண்ணுங்க, ஈஸியா அடுத்த ஸ்டெப்க்கு போகலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? பிரிட்டன சாங் கூடவே குட்டி குட்டி தகவலை கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ் செல்வியோட. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து தகவலை கேட்டு ரசிக்கலாம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி

நாளுடைய தகவல் தெரிஞ்சுக்கலாமா? முதல் தகவல் என்ன தகவல் அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. சோ இன்றைய நாளோட ஸ்பெஷல் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே, அதாவது சர்வதேச எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுது. 1965 இதே நாள்ல சர்வதேச அளவுல கல்வி திட்டம் பத்தி டிஸ்கஸ் பண்ண உலக கல்வி அமைச்சர்கள் மாநாடு தெஹ்ரான்ல குடிச்சு. யுனெஸ்கோ 1966 தன்னோட 14th அமர்வுல இந்த தினத்தை அறிவிச்சாங்க. எழுத்தறிவு குறித்த தகவலை பரப்புவதும் எழுத்தறிவுத்தோட முக்கியத்துவத்தை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதா இந்த தினம் கொண்டாடப்படுது. சரி, முத பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி பாடல் கேட்டோமா, இப்ப பிளாஸ்ட்ல இருந்து பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். நேரம் சரி, அடுத்த தகவல். நேஷனல் ஐ டொனேஷன் ஃபோர்ட்நைட், அதாவது தேசிய கண்தான இருவார விழா, கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி இன்று வரை கொண்டாடப்படுது. கண்தானம் தொடர்பான தீவிரமான பொது விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக ஊக்குவிக்கிறாங்க. மக்கள் தங்களோட காலத்திற்கு பிறகு கண்களை தானம் செய்ய முன்வர தூண்டுறது தான் இந்த பிரச்சாரத்தோட நோக்கமாகும். இந்த பிரச்சாரம் இன்றோட நிறைவு பெறுகிறது. கேட்டீங்க, அப்படியே பாராளையும் கேட்டுட்டு வந்துருங்க. கருப்பு திரைப்படத்துல இருந்து

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
4: நேரம் காலை 9:20.
5: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

டென்ஷனா ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு அப்படினு சொல்லி ஸ்பீடா டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் அப்படியே நிகழ்ச்சியை கேட்டுட்டு சில் பண்ணிக்கோங்க. ஆபீஸ்ல எதுவுமே நடக்காது. நிகழ்ச்சி தான் கேட்டு 9:22 நிமிடத்துல அடுத்ததா PM ஸ்கீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு

என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிஎம் மித்ரா பார்க் ஸ்கீம்ஸ், அதாவது மித்ரா பூங்காக்கள் திட்டம். இந்தியாவின் ஜவுளி மற்றும் தொழில் வளர்ச்சி பயணத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லா அமைஞ்சிருக்கு. இத்திட்டத்தின் மூலமா ஜவுளி துறையை விரைவுபடுத்தி பெண்களுக்கு பெரிய அளவிலான வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதா இந்த திட்டத்தோட நோக்கம். நூல் நூற்றல், நெசவு, சாயம் பூசுதல் மற்றும் ஆடை தயாரிப்பு போன்ற வேலைப்பாடுகள் ஒரே இடத்துல நடக்குதுங்க. இந்த திட்டத்துக்கு கீழே ஃபைவ் எஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபேக்டரி, ஃபேக்டரி டு ஃபேஷன், ஃபேஷன் டு ஃபாரின், அதாவது பண்ணை டு நார்பொருள், நார்பொருள் டு தொழிற்சாலை, தொழிற்சாலை முதல் ஆடை வடிவமைப்பு, ஆடை வடிவமைப்பு முதல் வெளிநாடு அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தகவலை கேட்டீங்க, அப்படியே பாடலையும் கேட்டு வாங்க. டிசி திரைப்படத்திலிருந்து.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க தன்னா.

9:26 தொடர்ந்து அடுத்த தகவல் தெரிஞ்சுக்கலாமா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புலிகள் காப்பகத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கம்லாங் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்கு? என்னப்பா பேரை வித்தியாசமா இருக்கு, எங்க அமைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்குவோமே அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேப்பீங்க. அருணாச்சல பிரதேசத்துல தாங்க லோஹித் அப்படின்ற மாவட்டத்துல தென்கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்க பகுதியின் ஒரு அங்கமாகும். பிரம்மபுத்திரா ஆற்றோட கலக்கும் கம்லாங் ஆற்றோட பெயரை தான் இந்த புலிகள் காப்பகத்துக்கு வச்சிருக்காங்க. இதோட தெற்குல நாம்ஃபா தேசிய பூங்காவும் வடக்குல லாங் ஆறு, மேற்குல லாட்டி ஆறு, கிழக்குல தாவையாறு போடுற பல ஆறு

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் காலை 9:32.

0: காத்திருக்க நேரம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கு வந்து டைமே இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணும் போது ரேடியோவில் வந்து பல பல இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டாலே பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அந்த வரிசையில் அடுத்த தகவல் எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்திய கடற்படையின் இரண்டாவது மூழ்குதல் ஆதரவு கப்பலாக சமீபத்தில் பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அந்த கப்பலுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா INS நிபுண். இந்த கப்பல் ஆழ்கடல் மூழ்கல், நீருக்கடியில் செயல்பாடு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் மீட்பு நடவடிக்கைக்கான வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆழ்கடலில் முழுமையாக மூழ்கும் திறன் கொண்டிருக்கு. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் காஃபுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 9:40 ஒற்றுமை விருது எந்த அமைச்சகத்தால் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்துறை அமைச்சகம் தாங்க. இந்த விருது வரும் அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினம் அன்னைக்கு அறிவிப்பாங்க. தேசிய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் மேம்படுத்துவதில் சிறந்த பங்களிப்புகளை செய்த தனி நபர்களை கௌரவிக்கிறாங்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணை.

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் காலை 9:44 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததா கால்பந்து போட்டியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கேப்டன் என் கெங்குருசே மகாவீர் சக்கர நினைவு கால்பந்து போட்டி 2026-2027 எந்த மாநிலத்துல நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாகாலாந்துல தாங்க. வரும் நவம்பர் மாதம் 2 முதல் 10 வரை நடக்க போகுது. ஸ்பியர் கார்பஸ் மற்றும் நார்த் அசாம் ரைபிள் தலைமையக இன்ஸ்பெக்டர் ஜெனரலின் ஆதரவுக்கு கீழே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நாகாலாந்து கால்பந்து சங்கத்தோட கோகிமா மாவட்ட கால்பந்து சங்கம் மற்றும் சுமுகேதிமா மாவட்ட கால்பந்து சங்கம் சேர்ந்து நடத்த போறாங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிறைவான தகவல் கேட்டலாமா? மாலே மகாதேஸ்வரர் மலைகள் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்நாடகால தாங்க. கர்நாடகாவின் சாமராஜநகர் மாவட்டத்துல மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கும் இடத்துல அமைஞ்சிருக்கு. 2013 ஆண்டுல வனவிலங்கு சரணாலயமா அறிவிச்சதோட மட்டும் இல்லாம பிஆர் புலிகள் காப்பகம், காவேரி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தோட இணைக்கப்பட்டிருக்கு.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேர்களின் கவனத்திற்கு இன்று முற்பகல் 11:02 வளம்புறம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒற்றை சிலம்பு நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை தியாகராஜர் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ பிக்னேஷ்.

0: இன்னும் சில நொடிகளில்
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு உள்ளதாக கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 10:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேற்றைய தொடர்ச்சியாக திருமதி சித்ரா கணபதி அவர்களுடன் விருந்தினர் விருப்பகானம் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே.
3: விரும்பி கேட்கக்கூடிய பாடல் எதுன்னா பாட்ஷா படத்திலிருந்து கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதினது, எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடின பாட்டு. அந்த பாட்டில் எப்படின்னா நம்ம வாழ்க்கையோட அந்த மொத்த காலத்தையும் 8-8 வருஷங்களா பிரிச்சிருப்பார். ரா ரா ரா ராமையா, 8-க்குள்ளே உலகம் இருக்கு ராமையா அப்படின்னு சொல்லுவார். முதல் 8-ல் பாடாதது தாளா அல்ல, ரெண்டாம் 8-ல் தீர்க்கல்லாதது கல்வியும் அல்ல அப்படின்னு சொல்லுவார். 8-ஆம் 8-க்கு மேல் இருந்தால் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 8 ஆண்டுகளாக 8 முறை வரும். அது 64 வருடங்கள் தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கறத ஒரு நல்ல தத்துவமாக சொல்லியிருப்பார் அந்த பாடல். அந்த பாடலை நான் விரும்புகிறேன்.

0: அருமையான ஒரு வரி சொல்லியிருப்பாங்க, அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. வாமா
1: அப்படின்னு
0: பெத்த பிள்ளைங்களையும் வாமா உட்காருமா அப்படின்னு பையனை கூட நிறைய பேர் சொல்றதை நான் பார்த்திருக்கேன். அது அருமையா அந்த பாடல சொல்லியிருப்பாரு வாலி. அடிமை பெண் படத்துல வாலி அவர்கள் எழுதின பாட்டு அந்த பாட்டுல அம்மா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருந்தினர் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம் நேயர்களே.
1: அடுத்து எனக்கு பிடிச்ச பாடல் எதுன்னா, ரிதம் படத்துல இருந்து கம்பேரஸ் வைரமுத்து அவர்கள் எழுதினது. இதுல காற்றுக்காக அவர் எழுதிய பாடல், அதை காற்றையே வந்து காதலாக அவர் சொல்லியிருப்பார்கள்.

அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லுவார். காதலை வந்து காற்றாகவே சொல்லுவார். துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு. இந்த வரியில் எந்த பக்கம் போகுதோ அந்த தாய்மொழியில் அந்த காற்று பேசும் அப்படின்னு காற்றே ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார்.

0: நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களுக்காகவும் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அபூர்வ ரகங்கள் படத்திலிருந்து கே ஜி ஜெயசுதாஸ் பாடினது அதிசய ராகம் ஆனந்த ராகம் அந்த பாடல். அதுல ரொம்ப கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். என்னன்னா

0: இந்த பாட்டுல என்ன சிறப்புன்னா, தான் விரும்புறேங்கிறத ஒரு பொண்ணை விரும்புறேன்னு அவன் சொல்லுவான், அவளைத்தான் விரும்புறேங்கிறத சொல்ல மாட்டான். அவள் ஒரு பாடகி, கடைசி அவளோட பேர் பைரவி, அந்த பேரை கடைசியா அந்த ராகத்தோட பேரை சொல்ற மாதிரி அவ பேரை
1: சொல்லுவான்.
0: மறைமுகமா காதலை சொல்லி இந்த பாட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த படத்துல.

0: நிகழ்ச்சியில் நிறைவாக என்ன பாடல் நீங்க நம்ம நேயர்களுக்கும் உங்களுக்கும் கேட்க விருப்பப்படுறீங்க?
1: நிறைய பாடல்கள் பத்தி பேசிட்டோம். இப்ப ஆன்மீகத்துல இருந்து ஒரு பாட்டு கூட சொல்லல, பூவை செங்குட்டோன் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சொல்லுவார். கவிஞரான பிறகு இந்த பாடல்களை நான் பார்க்கக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கு. எனக்கு இதுல ஒரு கேள்வி உண்டு, ஏன்னா பக்கத்துல பழமுதிர் சோலை இருக்கு, இங்க எதிரொலிக்காம ஏன் அங்க போய் எதிரொலிக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த பாடல் எழுதப்பட்டது எப்படின்னா, அப்ப தேவயானையை இருக்கும் போது பாடுகிற போது அது வள்ளிக்கு கேட்கணுங்கிற மாதிரி அவர் அந்த பாடல்ல ரொம்ப அருமையா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எழுதியிருப்பார். அந்த பாடலை நேயர்களுக்காக அதை ஒளிபரப்பலாம்.
0: பாடல் இதை ஓலமடைகிறது.

0: நேயர்களே, இதுவரை நம் நிலையத்திற்கு வந்திருந்து விருந்தினர் விருப்பகான நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்த பாடல்களையும் சிறப்பாக பாடியும் நம்ம நேயர்களுக்காகவும் திருமதி சித்ரா கணபதி அவர்கள் இவ்வளவு நேரம் நம்மளோட இணைந்து ரசித்தீர்கள். நேயர்களே, அவர்களுக்கு நம்ம நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:30.

காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ மார்னிங்லேருந்து எந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரி பரபரப்பாக, ஏன்னா வீட்டில் உள்ள குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், மற்றவங்களை எல்லாத்தையுமே ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சமைக்கணும், நமக்கான சாப்பாடு ரெடி பண்ணணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு கப் காஃபி குடித்தா நல்லாயிருக்குமே, அதோட இந்த இருபட பாடல்கள் நிகழ்ச்சியும் கேட்டால் இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? ஆமாப்பா, இருப்பட பாடல்கள் புதுப்படம் அப்படின்னு சொல்லி பில்டப்லாம் கொடுத்தீங்களே, என்ன படம் இன்னைக்கு விளம்பரம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு படம் 2023 வெளியான மாரி செல்வராஜ் இயக்கி, உதயநிதி ஸ்டாலின், வடிவேல், ஃபஹத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ் நடிச்ச, ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்ச மாமன்னன் திரைப்படம் தான் கேட்டு ரசிக்க போறோம். மற்றொரு திரைப்படம் 2024 வெளியாகி வெங்கட் பிரபு இயக்கி, விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா நடிச்சு, யுவன் சங்கர் ராஜா இசையமைச்ச குட் திரைப்படத்துல இருந்துதான் பாடல் கேட்டு ரசிக்க போறோம். இன்றைய இருபட பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ் செல்வியோட.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பட படாக நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேரம் காலை 10:39. இன்றைய இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வந்து மாமன்னன் மற்றும் கோட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வரிசையில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல்

இருக்கிறப்பா இப்படி கலந்து கலந்து கேட்கறது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீலை கொடுக்குற இருப்பட பாடல்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 10:44. அடுத்ததான் மாமன்னன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு இருந்தலாமா?

இசை ஜலமாய் கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இரு பாடல்கள் நிகழ்ச்சி தான் வளம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கோட் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேர்களின் கவனத்திற்கு இன்று முற்பகல் 11:02 வளம்புறம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒற்றை சிலம்பு நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை தியாகராஜர் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். கேட்க தவறாதீர்கள் நேர்களே, இன்று முற்பகல் 11:02.

0: செய்யச்சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்திய பாரம்பரியத்துடன் இணைந்த ஜவுளித்துறையை வலுப்படுத்த மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் சுயசார்பை அடைய உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல இசைக்கலைஞர் பாரத் ரத்னா பூபேன் ஹசாரிகாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித் ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். எழுத்தறிவு அறிவாற்றலுக்கான வழியை காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதிக்குள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்குமாறு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் மழையின்றி காய்ந்து வரும் தென்னை மரங்களை பாதுகாக்க சொட்டுநீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுமாறு விவசாயிகளை தோட்டக்கலைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் அன்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் உறுப்புகள் 11:02. இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒற்றை சிலம்பு. மதுரை தியாகராஜர் கல்லூரி தமிழ் துறையின் முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ்.
4: வணக்கம் நேர்களே. ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானது கிபி 2ஆம் நூற்றாண்டில் இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம். இக்காப்பியம் நமக்கு உணர்த்தும் 3 உண்மைகள்: 1, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். 2, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவது. 3, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதாகும். இக்காப்பியத்தின் மைய கருவாக, அதாவது திருப்பு முனையாக

0: அமைவது. கண்ணகியின் அந்த ஒற்றை சிலம்புதான். ஆம், கோவலன் வறுமையின் காரணமாக மதுரைக்கு வந்து வாணிபம் செய்ய விற்கச் சென்றது அந்த ஒற்றை சிலம்புதான். கோவலன் கொலையுண்ட பிறகு கண்ணகி நீதி கேட்டு மன்னவனின் அவைக்கு சென்றது அந்த ஒற்றை சிலம்போடுதான். மன்னனோ தன் நியாயத்தை வெளிப்படுத்த உடைத்தது அந்த ஒற்றை சிலம்புதான். ஆனால் அதுவோ கண்ணகியின் மற்றொரு ஒற்றை சிலம்பானது. கண்ணகியும் தன் கையில் உள்ள ஒற்றை சிலம்பை உடைத்து தன் நியாயத்தை நிலைநிறுத்தினாள். ஒற்றை சிலம்பு அது வெறும் அணிகலன் அல்ல, அது நீதியின் குறியீடாகவும் பெண்மையின் சீற்றமாகவும் காப்பியத்தின் திருப்பு முனையாகவும் அமைந்தது. இனி சிலம்பாக இருந்தவரை அது வெறும் அணிகலன். கோவலனை இழந்த பின் கண்ணகியின் கையில் அது ஒற்றை சிலம்பாக மாறிய போதே காப்பியத்தின் உயிராக மாறியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒற்றை சிலம்பு என்பது அறத்தின் வலிமையையும் கற்பின் ஆற்றலையும் அதிகாரத்திற்கு எதிரான சாமானியனின் குரலையும் காலமெல்லாம் பறைசாற்றும் ஒரு வரலாற்று சின்னமாகும். இன்றைய நமது கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில கூட அந்த ஒற்றை சிலம்பை பற்றி தான் பேச காத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு சிலப்பதிகார காப்பியத்தின் மைய கருவான அந்த ஒற்றை சிலம்பு பற்றியும் இன்னும் பல தகவல்களை எடுத்துக்கூற காத்திருக்கிறார் மதுரை தியாகராசர் கல்லூரியின் தமிழ்த்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்கள். அவர்தான் நாம இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கின்றோம். நேயர்களே வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கிறோம். அதாவது பல பேரு இத படிப்புலயே படிச்சிருப்பாங்க, பாடத்திட்டத்திலேயே சிலப்பதிகாரம். எல்லாரும் மேலோட்டமா தான் படிச்சிருப்போம். கோவலன் மதுரைக்கு வந்தான், கொலையுண்டான், கண்ணகி மதுரையை எரிச்சிட்டா, இந்த இதுதான் பெரும்பாலும் தெரியும். நீங்க ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர், உங்களுடைய பார்வையில சிலப்பதிகாரம் சொல்லுங்களேன்.
1: ஐம்பெரும் காப்பியங்கள்ல முதன்மையான காப்பியம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறது சிலப்பதிகாரத்தை தான். இப்ப இந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுத்தாலே சிலம்பினால் அதிகரித்த வரலாறை கூறுவதான் சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த சிலம்பு அப்படின்னு சொல்றப்பயே மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய மற்ற நாகரிகங்கள்ல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அரசர்களை குறிப்பிடுற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் குடிமக்கள் காப்பியம்னு இதுக்கு ஒரு பேரு. ஏன் அப்படின்னு பாக்குறப்பதான் எல்லா நாட்டு காப்பியங்களும் தலைவனை தலைவியை தெய்வீக கதைகளை கொண்டாடிட்டு இருக்கப்ப இளங்கோவடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா சாமானியமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் கையில இந்த கதையை கொண்டு போறாரு. அது எப்படின்னா அவள் காலில் இருக்கக்கூடிய ஒரு ஆபரணத்தை வச்சு கொண்டு போறது தான் இன்னும் சிறப்பான ஒரு விஷயமா பாக்குறோம். ஒரு சின்ன பிள்ளைக்கு கதை சொல்லணும்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஓர் ஊர்ல ஒரு அரசர் தான் அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா. அப்படி எதுவுமே இல்லாம இயல்பா ஒரு சாதாரண கதை மாந்தர்களை வச்சு ஒரு காப்பியம் படைக்க முடியும் அப்படின்னு தமிழ் இலக்கியத்துக்கு கத்துக் கொடுத்ததே இளங்கோ தான். அப்படி பாக்குறப்ப குடிமகளாக இருக்கக்கூடிய கண்ணகி ஒரு பெண் அவள் தனக்கு எதிராக நடந்த அநீதிக்கு நீதி கேட்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகா கொண்டு போகக்கூடிய ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை தான் அதனாலதான் பாரதி ரொம்ப அழகா சொல்லி வச்சாரு. அதுல பாரதியுடைய வார்த்தையை கவனிங்க, மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். ஏன் அந்த மணியாரம் அப்படின்னு சொன்னாருன்னா மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே அப்படின்னு சொன்ன இளங்கோவடிகளுடைய வரியை எடுத்துட்டு தான் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாடி வச்சார். அதனாலதான் இளங்கோவை போல் இந்த புவி தனில் எந்த புலவனையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு பாரதி சொல்றாருனா அதுக்கான ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இளங்கோ யாரும் அதுவரைக்கும் செய்யாத ஒரு புரட்சியை, வேறு எந்த ஒரு மொழியிலும் ஏற்படாத ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஒரு காப்பியத்தினுடைய நாயகியாக நாயகனாக இயல்பா இருக்கக்கூடிய மனுஷங்களை வச்சு எழுதின ஒரு விஷயம்தான் சிலப்பதிகாரத்தினுடைய வெற்றி அப்படின்னு நான் பாக்குறேன்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இளங்கோவடிகள் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்ணை வந்து ஒரு காப்பிய தலைவியா ஒரு தெய்வ நிலைக்கு உயர்த்தி இந்த காப்பியத்துல கொண்டு போய் முடிச்சிருக்கிறாரு. நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரிதான் ஒற்றை சிலம்பு தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம். ஒற்றை சிலம்பு ஏன் ஒரு குறியீடா இருக்குது?
1: ஒற்றை சிலம்பு அப்படின்னு நம்ம ஏன் இதுக்கு நான் தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா சிலம்பு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து சிலம்பா இருக்கட்டும், இப்ப நம்ம இன்னைக்கு நடைமுறையில சொல்லணும்னா கொலுசா இருக்கட்டும், எப்பயுமே வந்து இந்த பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. ரெட்டையா இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. ஆனா இந்த சிலப்பதிகாரம் முழுசா பாருங்களேன், எல்லா பக்கமுமே ஒரே ஒரு சிலம்பு தான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல கதையுடைய நகர்வுக்கு வந்து ரொம்ப துணையா இருந்திருக்கும். அப்ப கோவலன் வந்து கேட்கிறப்ப அவ கழட்டி கொடுக்கறதும் ஒரு சிலம்பு தான், கொண்டு போய் விற்க போறதும் ஒரு சிலம்பு தான், அதுக்கப்புறம் அதை வச்சு உடச்சு காமிச்சு

நீதி கொடுத்ததும் ஒரே சிலம்பு தான். அப்படி பாக்குறப்ப ஒரு சிலம்பு வேறு வேறு பரிணாமத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆட்படுது, நிறைய புரிதல் கொடுக்குது அப்படின்னு பாக்குறோம். இது எதனுடைய குறியீடா இளங்கோ வைக்கிறார்? இந்த ஒற்றை சிலம்பு அப்படிங்கறத இந்த சிம்பிள் ஆஃப் சிங்கிள் ஆங்க்லெட் அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருந்த மன முறிவு பிரிவையும் காமிக்குது. எங்கேயுமே ஒரு சிலம்பு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இன்னொரு சிலம்பு மட்டுமே பயன்படுத்த முடியாது, ஒரு கொலுசு காணா போயிடுச்சுன்னா இன்னொரு கொலுசை மட்டுமே வச்சு பயன்படுத்த முடியாது. ஆனா இங்க ஒரு கொலுசு ஒரு சிலம்பு அப்படின்னு எடுக்கிறப்ப அந்த ஒரு சிலம்பு வச்சு இவ்வளவு பெரிய கதையாடல எழுத முடியும் அப்படின்னா அதுங்கதான் நிக்கிறார் இளங்கோ. அப்ப அந்த குறியீடு என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுடைய அன்பு இவங்களுடைய இல்லறம் எல்லாமே எப்படி ஆயிடுச்சு, முறிந்து திரும்பி நிலைக்கு வருது. என்னதான் வந்து உடைந்த கண்ணாடியா உடைஞ்சதை ஒட்ட வச்சாலும் அந்த முழுமையான பழைய தோற்றம் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா, அதனுடைய குறியீடுதான் இவர்களுடைய வணிக குடும்பத்தில் இரு பேரரசுகள் எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க பின்னணி எவ்வளவுதான் இருந்தாலும் இவங்க உறவு அப்படிங்கிறது உடைந்து திரும்பி இருக்கிறதுக்கான குறியீடு தான் இந்த ஒற்றை சிலம்பு. அந்த ஒற்றை சிலம்ப ரொம்ப அழகா பாண்டியனோடையும் சேர்த்து அங்கேயும் பிரிவு வர்றதுக்கு காரணமே அந்த சிலம்பு தான்.

0: வணிக குடும்பத்தில் இரு பேரரசுகள் எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க பின்னணி எவ்வளவுதான் இருந்தாலும் இவங்க உறவு அப்படிங்கிறது உடைந்து திரும்பி இருக்கிறதுக்கான குறியீடு தான் இந்த ஒற்றை சிலம்பு. அந்த ஒற்றை சிலம்ப ரொம்ப அழகா பாண்டியனோடையும் சேர்த்து அங்கேயும் பிரிவு வர்றதுக்கு காரணமே அந்த சிலம்பு தான். அப்ப எல்லா இடத்துலயுமே அந்த ஒற்றை சிலம்பு அப்படிங்கறதனுடைய நீச்சியை இளங்கோ கொடுத்துட்டே இருக்கிறார். அப்ப இது ஒரு குறியீடாவே வைக்கிறாரு. ஒற்றை சிலம்பு தான் பெரிய விஷயங்களுக்கான திருப்பமா இருக்கு. ஆரம்பத்தில் அவள் கழட்டி கொடுக்குறேன்னு சொன்னதும் அந்த ஒற்றை சிலம்பு தான். அடுத்தடுத்த இடங்களில் வரப்ப அந்த ஒற்றை சிலம்புங்கிறது இந்த இடத்துல குறியீடாகத்தான் இருக்கு. முழுவதும் காப்பியத்தை நகர்த்தி கொண்டு போவதற்கான முக்கியமான இடமே இந்த சிலம்பு மட்டும்தான்.
1: நீங்க சொன்னபடி இந்த காலத்துல வந்து நம்ம கொலுசு பயன்படுத்துறோம். மாடல் தான் வேற வேறையா இருக்கும், ஆனா பொருள் ஒன்னா இருக்கும், வெள்ளி அப்படின்னு. இப்ப இந்த சிலம்பு தான் நீதி கெட்டு போறா, அவரும் தான் பக்க நியாயத்தை ஒற்றை சிலம்ப பாண்டிய மன்னன் உடைக்கிறான். அந்த பரல்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பரல்கள் ஏ கண்ணகிக்கு மாணிக்கமாகவும் பாண்டிய மன்னனுக்கு முத்தாகவும் இருக்குது. இப்ப நம்ம சொல்லுவோம், சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்து உடைத்தது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த பொருளாதார பின்னணி சிலம்புல எப்படி?
0: ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப ரெண்டுமே தங்கத்தினால செய்யப்பட்ட சிலம்பு தான். அது கண்ணகியுடைய சிலம்பா இருந்தாலும் சரி, பாண்டிமாதேவியுடைய சிலம்பா இருந்தாலும் சரி, ரெண்டுமே எங்கிருந்து வந்திருக்கு? தங்கம் அப்படிங்கிற அந்த ஆபரணத்துல இருந்து வந்திருக்கு. இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாரு இளங்கோ அப்படிங்கிறப்பதான், கண்ணகியினுடைய கார் சிலம்ப வந்து உள்ள மாணிக்க பரல்கள் இருக்கிற மாதிரி சொல்றாரு. பாண்டிமாதேவியினுடைய கார் சிலம்புல கொற்கை நகரத்தினுடைய முத்துக்கள் இருக்கிற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கிறாரு நமக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்திர விழா எடுக்கிறாங்க இல்லையா, புகாரில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகா சொல்றாரு அந்த ஊர் எடுத்த காதை அப்படிங்கிற விஷயத்துல. சிலப்பதிகாரத்திலே ரொம்ப அழகான ஒரு இண்டிகேஷன் வருது, வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் அப்படிங்கிறாரு. இப்ப வடமலைனா நார்த் சைடு இருக்கக்கூடிய மாணிக்கங்கள். இப்ப நமக்கு வந்து இந்தியா பாரத தேசம் அப்படிங்கிற ஒரே கண்ட்ரியா நம்ம இருக்கிறோம், ஒரே நாடாக பார்க்கிறோம். ஆனா அப்ப அது சோழ நாடு, பக்கத்திலே இருந்தாலும் அது பாண்டிய நாடு. அப்ப மேல இருக்கக்கூடியது வடநாடு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அடுத்த கண்ட்ரில இருந்து இப்ப நம்ம இம்போர்ட் சொல்ற மாதிரி, அப்பவே வந்து வடநாட்டுல இருந்து என்ன வந்திருக்குன்னா, மாணிக்கங்கள் புகார் நகரத்தில் வந்திருந்தது அப்படிங்கறத ரொம்ப அழகா எங்க பதிவு செய்யறாரு அப்படின்னா, புகார் காண்டத்திலே பதிவு செஞ்சுறாரு. இப்ப இதனுடைய சோர்ஸ் அடுத்ததான் எங்க நிக்குது? அப்ப புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய கோவலன் கண்ணகி அவங்களுடைய குடும்பம்லாம் வடநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணிக்கங்களை அப்படியே சிலம்புல வச்சு பயன்படுத்திருக்காங்கன்னு தெரியுது. இம்போர்ட்டர்ல வந்த மாணிக்கங்களை வச்சு செய்யப்பட்ட சிலம்பு, அது ஒரு பிரத்யேகமா மாறுதா இல்லையா? இது ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒன்லி ஃபார் யாருக்கு செஞ்சிருக்கிறாங்க, கண்ணகிக்காக அவங்களுடைய திருமணத்தப்ப இதை கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட பழைய சம்பிரதாய மரபுகள்ல சங்க இலக்கியங்கள்ல சில பாடல்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, பிறந்த வீட்டுல இருந்து போட்டிருக்கக்கூடிய கொலுசை எடுத்து வச்சுட்டு புகுந்த வீட்டிலேயே ஒரு கொலுசு போடக்கூடிய மரபுகள் சில பாடல்கள்ல தென்படுது. இவ உடன்போக்கு போறப்ப கூட என்ன பண்றா, தலைவி தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய கொலுசை கலட்டி பானைக்குள்ள வச்சுட்டு போகக்கூடிய விஷயத்தெல்லாம் பாக்குறோம். அப்ப இது எப்படி இருந்திருக்கலாம், ஒரு யூகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, கண்ணகிக்கு புகுந்த வீட்டுல இருந்து கொடுத்த சீரா கூட இந்த சிலம்பு வந்து இருந்திருக்கலாம். அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய மணிகள் வந்து இம்போர்ட்டட் அப்படிங்கறத பாக்குறோம். அப்படியே இங்க வந்தோம்னா, பாண்டிய நாட்டுல அதிகமா உற்பத்தி ஆகுறது முத்துக்கள், கொற்கை நகர முத்துக்கள். அப்ப இதுவும் உள்நாட்டு உற்பத்தியை தான் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்ப உள்நாட்டுல அதிகமா இருக்கு, ஏன்னா நமக்கு நீங்க சொன்ன மாதிரி பாண்டிய நாடு முத்துடைத்துதான். அப்படி பாக்குறப்ப முத்துக்கள் உள்ள இருந்திருக்கு, அதுவும் கொற்கை நகரத்தில் இருக்கக்கூடிய முத்துக்கள் அப்படின்னு பாக்குறோம். இது வெறும் டிஃபரன்சியேஷனா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. பாண்டிய நாடு சோழ நாடு ரெண்டும் எவ்வளவு செல்வ செழிப்புல இருந்திருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு இண்டிகேஷனா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளவு உள்நாட்டு உற்பத்திக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுக்கான அடையாளமாகவும் நம்ம இதை பார்க்க முடியும் அப்படிங்கறதுதான் இதுல இருந்து தெரிய வருது.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த கற்கள், அதாவது முத்து மாணிக்கம் இதெல்லாம் சொல்றீங்களே, சிலப்பதிகாரத்துல வேற வேற எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் இந்த கற்கள் குறித்த செய்திகள்லாம் இருக்குதா?
0: ஏன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு எடுக்கிறப்பயே அங்க வந்து சோழ நாட்டினுடைய காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் குறித்த நிறைய கடற்சார் பதிவுகளையும் கொடுக்கிறாரு அவர். இப்ப உலகளாவிய அளவுல பாத்தீங்கன்னா கடற்சார் வணிகத்தினுடைய மையமா இருந்தது எது அப்படின்னு பாக்குறப்ப பூம்புகாரா இருந்திருக்கு. அப்ப அங்கதான் வந்து இந்த மாணிக்கம், அதாவது ரூபின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ரூபி கற்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கான சான்றாத வடமலை பிறந்த மணியும் பொண்ணுங்கிற ஒரு குறிப்பு கிடைக்குது. இலக்கிய சான்றாவே நம்ம அதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த வடமலை அப்படிங்கறத எங்கிருந்து எடுத்துக்கலாம், நார்த் இந்தியா மட்டும் எடுத்துக்கலாமானா, அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இமயமலை சார்ந்து இருக்கக்கூடிய வடபகுதிகள், அப்ப பர்மா இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மியான்மர், அங்கிருந்து கூட இந்த ரூபி வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா பர்மா அதுக்கப்புறம் வந்து இலங்கை, இந்த ரெண்டு பகுதியிலையும் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய உயர்தரமான மாணிக்க கற்கள் இருந்ததுக்கான நிறைய சான்றுகள் நமக்கு கிடைக்குது. சோழ நாட்டில் முத்து உற்பத்தியை விட மாணிக்கம் மற்றும் வைரம் தான் பிரதானமான வணிகமாக இருந்திருக்கு. பாண்டியர்களை போல முத்துக்களுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அப்ப அவங்க இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணிக்கத்துக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைரத்துக்கும் அதிகமான வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்க, முக்கியத்துவமும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் இருக்கா?

0: அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இலங்கை மற்றும் பர்மால கிடைக்கக்கூடிய மாணிக்கம் இருக்கு இல்லையா, இப்ப சங்க காலத்துல உலகிலே மிகச்சிறந்த விஷயமா பார்க்கப்படுறது வந்து பத்மராக மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பத்மராக ரூபி இருக்கு இல்லையா, அது வந்து பர்மாலையும் இலங்கையினுடைய ரத்தனபுரியில இருந்து தமிழகத்திற்கு கடல் வழியா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆர்காலஜிக்கல் ப்ரூஃப் வந்து நம்ம கிட்ட கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பூம்புகார்லையும் கொடுமணல்லையும் நடந்த அகழ்வாராய்ச்சிகள் இருக்கு இல்லையா, அங்க வந்து பல்வேறு வகையான இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரத்தின கற்கள், பவளங்கள், மணிகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமானிய வரலாற்று பதிவுகள்ல கூட இந்த மாணிக்கம் பற்றியும் முத்துகள் பற்றியுமான குறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்கப்படுது. குறிப்பா வந்து பிளைனி, அதுக்கப்புறம் வந்து பெரிப்ளஸ் இவங்களுடைய கிரேக்க ரோமானிய வரலாற்று ஆசிரியர்களுடைய இந்த குறிப்புகள்ல தமிழகத்தினுடைய கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் வழியாக மாணிக்கமும் வைரமும் பெரும் அளவில் பன்னாட்டு வணிகம் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை குறிப்புகள்ல இருந்து எடுக்கிறோம். அப்ப சிலப்பதிகாரத்துல அவர் ஒரே வரியில சொல்லிட்டு போயிட்டாரு, என்ன சொன்னாரு, வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் அப்படின்னாரு. அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சான்றாதாரங்களா நம்மளால எடுத்துக்க முடியுது அப்படிங்கறத பாக்குறோம்.
1: நிச்சயமா இந்த காப்பியத்துல வந்து தலைவன் தலைவியாக கோவலனையும் கண்ணகியையும் இளங்கோவடிகள் நியமிச்சிட்டாரு. அந்த காப்பியத்துக்கு ஒரு வில்லி வேணும். அப்ப அந்த மாதவிய வந்து நம்ம வில்லியா கருதலாமா?
0: இது வந்து காலகாலமா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கதாநாயகன் கதாநாயகி அப்படின்னு இருந்தாலே நமக்கு தமிழ் சினிமாவே எடுத்துப்போமே, கூட யார் இருக்கணும், ஒரு வில்லன் கதாபாத்திரம் இருக்கணும் அப்படிங்கறது நம்முடைய மக்களுடைய மனநிலையாக இருக்கு. ஆனா இந்த சிலப்பதிகாரத்துல பாருங்க, நம்ம இவங்கதான் வில்லி அப்படின்னு இல்ல வில்லன் அப்படின்னு யாரையுமே என்ன பண்ண முடியாது, பாயிண்ட் பண்ணி சொல்லவே முடியாது. இப்ப நீங்க கேட்டீங்க மாதவி வந்து வில்லியா அப்படின்னு பாக்குறப்ப என்ன கேட்டா, சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்னு இன்னைக்கும் நாம யார கொண்டாடுறோம், மாதவியை தான் கொண்டாடுறோம். பிறந்தது வேணா கணிகேர் குலமாக இருக்கலாம், ஆனா வளர்ந்த விதம், அதுக்கப்புறம் வந்து கோவலனோடு வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் மணிமேகலைக்கு அவள் சொல்லி கொடுத்த அந்த வாழ்வியல் முறைகள் எல்லாம் பாக்குறப்ப அவளும் மற்றொரு கண்ணகி தான். இந்த சமூகத்தில் பிறப்பால் ஒரு இடம் வந்து வேறுபட்டிருந்தாலும் அவருடைய குணத்தால் உயர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. இப்ப வில்லி மாதவியா அப்படின்னு கேக்குறதுக்கான இடம் எங்க வருதுன்னா, கோவலன் பிரிஞ்சு வரக்கூடிய இடமா தான் இருக்கும். ஏன்னா அதனால் வரைக்கும் செல்வ செழிப்புகளில் இருக்கக்கூடிய கோவலன் பரம்பரை பணக்காரங்க இல்லையா, சோழ மன்னனுக்கே ஏதாவது நிதி உதவி தேவைனா கோவலனோட வீட்டுல வந்து வாங்கிட்டு போறதுக்கான குறிப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்ட்ரோவே கொடுக்குறாரு. ஹீரோ இன்ட்ரோவே வந்து ரொம்ப பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவன் என்ன பண்றா, மாதவியோடு போய் நிறைய ஆண்டுகள் கழிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவனையும் அறியாமல் வீட்டு செல்வங்கள் எல்லாம் மாதவி வீட்டுக்கு வருது. அது மாதவியினுடைய தாயின் காரணமாக நடக்குது இந்த விஷயங்கள் எல்லாம். இது எதுவுமே யாருக்கு தெரியாது, மாதவிக்கு தெரியாது. மாதவியும் கோவலனும் அவங்க வாட்டுக்கு எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய இல்லறத்துல ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க, அங்க தனியா கண்ணகி இருக்கிறா, இப்படிதான் போய்கிட்டு இருக்க கதை. அப்படி இருக்கிறப்ப மாதவி எந்த ஒரு இடத்திலும் இவங்க கிட்ட இருந்து பொருள் பெற்றதாக நம்ம கிட்ட குறிப்புகளே இல்லை. எந்த ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு இது வேணும் அது வேணும், இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் மாதிரி நான் ஷாப்பிங் போனோம் அப்படின்லாம் எந்த ஒரு இடத்துலயும் மாதவி கேட்கவே கிடையாது. ஆனா கோவலன் அதீத அன்பினால் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் சில விஷயங்களை கொடுக்குறான் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம்.
1: சேற்றில் முளைத்த செந்தாமரை அப்படின்னு மாதவி சொல்றீங்க, ஒரு கணிகை குளத்துல பிறந்தவளா இருந்தாலும் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு கற்பு கரசியா தான் இருந்திருக்கா அப்படின்னு உங்க பேச்சுல இருந்து தெரியுது. அப்ப எப்படி கோவலனுக்கும் மாதவிக்கும் விரிசல் ஏற்பட்டது?
0: இப்ப லாஸ்ட்ல கேட்ட கேள்விக்கு இதுக்குமான தொடர்பாவே நான் இதை எடுத்துக்கிறேன். சிலப்பதிகாரத்துல யார் வில்லன் யார் வில்லி அப்படின்னு எடுக்கிறப்ப, இப்ப மாதவியா அப்படின்னு வச்சோம்னா அதுக்குதான் நம்ம இப்ப பதில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி கிடையாது, அவங்க இயல்பா ஒரு கணவன் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல அவங்களோட வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, கணிகேரி குளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கணவன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது வரைக்கும் சொசைட்டில அப்படி ஒரு விஷயம் இல்லை, அவங்க நினைச்சா யாருனாலும் கூட இருக்கலாம். ஆனா இளங்கோ அங்கேயும் ஒரு புரட்சி பண்ற, கணிகேரி குல பிறந்த பெண்ணாக இருந்தாலும் கூட அவளும் ஒரே கணவன் கொண்டு வாழ்ந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்தை கொடுக்கிறார். கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்ணகிக்கு நிகராகவே வைக்கிறார். அதுக்கப்புறம் மாதவி தன்னுடைய மகள் கிட்டையும் அதே விஷயங்களை அவ வந்து சொல்றா. எப்படி சொல்றானா, உனக்கு தாய் தந்தையர் அப்படின்னு பார்த்தா கோவலனும் கண்ணகியும் தான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வளர்க்கிறா. அதனாலதான் அடுத்த ஒரு காப்பியமே வருது நமக்கு, மணிமேகலைன்னு இல்லையா, இவளுடைய பிள்ளைய வச்சுதானே அடுத்த காப்பியம் வருது. அப்ப எந்த அளவுக்கு தாய் வளர்த்திருக்கணும் அப்படி பாக்குறப்ப மாதவி ரொம்ப நல்லவ. அப்புறம் எங்கதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா, ஏற்கனவே சிலப்பதிகாரத்தினுடைய மூன்று உண்மைகள்ல ரொம்ப அழகா தெளிவா இளங்கோ சொல்லிடுறாரு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு. அப்ப யாரு தாங்க பிரச்சனை அப்படின்னா, எல்லாமே விதிதான் அப்படிங்கிற மாதிரிதான், எல்லாமே ஊழ்வினை தான். அந்த ஊழ்வினை தான் இங்க வில்லன் இல்லையா. இதுக்கு ஒரு இடத்தை சிலப்பதிகாரத்துல ரொம்ப அழகா இளங்கோ கொடுக்கிறாரு. எங்க அப்படின்னா, காணல் வரி. அந்த காணல் வரியில முதல் முதல்ல அந்த ஊழ் எங்க விளையாடுதுங்கிறத கொடுக்கிறாரு. ஊழ்வினைங்கிறது நம்ம செய்திருக்கக்கூடிய கர்மான்னு வச்சுக்கலாமா, இன்னைக்கு நமக்கு புரியுற மாதிரி. அப்ப கோவலன் முற்பிறவியில் செய்திருக்கக்கூடிய ஊழ்வினை எங்க வருது அப்படின்னா, சரியான இடத்தில் காணல் வரி.

0: வருது. காணல் வரியில இந்திர விழாவின் போது இவங்க அந்த ஆற்றங்கரைக்கு போறதும் யாழ் எடுத்து வாசிக்கிறதும், அந்த யாழ் வாசிக்கிறப்ப யாழின் இசை வழி ஊழ் வந்து நின்றது அப்படின்னு சிலப்பதிகாரத்துல பதிவு செய்யறாரு.
1: இசை என்றாலே எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடியது தானே,
0: இசை மகிழ்விக்கக்கூடியது தான், அந்த இசையின் வழியாக ஊழ் வந்து நின்றது அப்படிங்கிறார். இப்ப இங்க வில்லை யாரு, ஊழ்வினை தான். அது எங்க வந்து நிக்குது, இங்கே இவன் வந்து ஊழலை தணிக்கவே இல்லை. மாதவிக்கும் இவனுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வருது. அந்த ஊழலை தணிக்காம என்ன பண்ணிடுறான், நான் இதுவரைக்கும் ஒரு சேற்றான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னு பேசிட்டு வெளியேறான் போகலன். அப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயமே இங்க தவறான புரிதல் தான். காணல் வரி முழுக்க முழுக்கமே ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால வந்த ஒரு விஷயம் தான். சோழ மன்னனுடைய வெற்றி சிறப்புகள் குறித்து பாட அது வேற மாதிரி கன்வெர்ட் ஆகி எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை சோழ மன்னனுக்கும் மாதவிக்கும் ஏதேனும் நெருக்கம் இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரியும், நீ பிறந்த குலத்தின் அடிப்படையில தானே உன்னுடைய குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு, நான் தான் இவ்வளவு நாள் எதுவுமே தெரியாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மொத்த பழியையும் அப்படியே மாதவி மேல திருப்பிட்டு கோவலன் வெளியே வரான். வெளியே வந்ததும் இல்லாம நான் எல்லாமே தொலைச்சிட்டேன், ஏன்னா வாழ்க்கையில் அப்பதான் திரும்பி பாக்குறான், குன்றனையே இருந்த செல்வம் எல்லாம் போயிடுச்சு, இப்ப யார் மட்டும் நிக்கிறா, எஞ்சின் இருக்கிறது கண்ணகி தான். அப்ப கண்ணகி நோக்கி போகணுங்கிற அந்த எண்ணத்தையே எங்க கொடுக்குது, ஊழ் தான் கொடுக்குது, அது யாழ் வழியா வந்து நிக்குது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், மாதவிக்கும் கோவலனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்னு வைங்க, அவன் கண்ணகியை தேடி போயிருக்கவே மாட்டான்
1: நிச்சயமா.
0: அதுக்கப்புறம் பாண்டி மாநகரத்துக்கு சுத்தமா போயிருக்க மாட்டாங்க, அங்க போய் பொற்கொள்ளன் கிட்ட சிலம்ப கொடுத்துருக்க மாட்டாங்க, அது போய் கடைசியில வந்து பெரும் பொழியா போய் பாண்டிய நாடே எரிஞ்சிருக்காரு. அப்ப முதல் முதல்ல ஊழ் வந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திர விழாவின் போது காணல் வரியில தான். அதனாலதான் அவர் அழகா சொல்றாரு, யாழின் வழி ஊழ் வந்து நின்றது அப்படிங்கிற.
1: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க, மாதவிக்கும் கோவலனுக்கும் விரிசல் ஏற்பட்டு விட்டது. இப்போ ஒரு சாதாரண ஒரு குடும்பமா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கணவன் வந்து தனக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்யறான் அப்படின்னா மனைவி வந்து அவனை வெறுத்து ஒதுக்கிடுவா. அதுக்கு உதாரணம் பெரிய புராணத்தை கூட எடுத்துக்கலாம். திருநீலகண்ட நாயனார் வந்து இன்னொரு பெண்ணை தேடி போகவும் இது வந்து என்னை தீண்டக்கூடாது, அந்த நீலகண்டன் மீது ஆணை அப்படின்னு சொல்லிடுவாரு. ஒரே வீட்டுல இருந்தாலுமே ரெண்டு பேரும் தொட்டுக்க மாட்டாங்க. கடைசியில் சிவனே வந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதா நம்ம அந்த பெரிய புராணத்துல படிச்சிருப்போம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒற்றை சிலம்பு மதுரை தியாகராஜர் கல்லூரி தமிழ்துறையின் முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே, ஒரு பாடலுக்கு பின் நேர்முகம் தொடரும்.

0: பதவியை விட்டு கோவலன் பிரிஞ்சு வந்துட்டான். அப்படி மீண்டு வந்த கோவலனை கண்ணகி ஏற்றாளா? மதுரைக்கு எதுக்கு வரணும்?
1: மாதவி விட்டு கோவலன் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நேராக கண்ணகி கிட்ட போறான்.

சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடியே முன்னோக்கி யுத்தின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை இளங்கோ அங்கங்க புகுத்திடுவாரு. அப்ப கண்ணகி வந்து என்ன பண்றா அப்படின்னா, என்னுடைய கணவன் வர மாதிரி எல்லாம் எனக்கு கனவுகள் வருது, தன்னுடைய தோழியான தேவந்தி கிட்ட சொல்றா. சொல்றப்ப எனக்கு ஏதோ இடரா நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தேவந்தி கிட்ட சொன்னோன்னே தேவந்தி ஒரு சில வழிமுறைகளை சொல்றா. இந்த மாதிரி சூரிய குண்டம் சந்திர குண்டம் மாதிரியான நீர் நிலைகள் எல்லாம் நீ போய் நீராடி வந்த அப்படின்னு சொன்னா உனக்கு கண்டிப்பா என்ன ஆயிரும், உன்னுடைய கணவன் திரும்பி வந்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல இவன் என்ன சொல்றா, பீடு அன்று அப்படிங்கிறா. எங்க குடும்ப வழக்கம் அது கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறா கண்ணகி. இந்த சீக்வன்ஸ் போய்கிட்டு இருக்க அந்த நேரத்திலேயே கோவலன் கரெக்டா உள்ள வரான். வரக்கூடிய அந்த நேரத்தை பாக்குறோம், இவளுக்கு சந்தோஷம். ஆனா என்னன்னா, இவ்வளவு ஆண்டு ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போனீங்க, ஏன் மாதவி வீட்டுல இருந்தீங்க அப்படி எதுவுமே வந்து கண்ணகி கேட்கல. அப்படிதான் சிலப்பதிகாரத்துல இருக்கு, எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. கோவலன் கிட்ட இப்ப இருக்கக்கூடிய பெண்களா இருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமா, அங்க கண்ணகி என்ன பண்ணல அப்படின்னா ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்பயும் அவன் என்ன நினைக்கிறா, ஒருவேளை பொருள் எதுவும் இல்லாதனாலதான் கோவலன் வந்துட்டானோ அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அவன் சொல்றான், நான் வந்து செய்யக்கூடாது தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சோ அப்படி பேசி முடிக்கிறான்னு வைங்க. முடிச்சுட்டு அவன் சொல்றான், வா மதுரைக்கு போகலாம் அப்படிங்கறத அவங்களுடைய கான்வர்சேஷனாவே இருக்கு. இந்த ஊரை விட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் கோவலனுக்குள்ள வந்துருது. ஏன்னா நல்லா வாழ்ந்த ஊர், நடந்து வாழ்ந்த ஊர்ல இப்ப ஒண்ணுமே இல்லாம நிக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. ஒரு குற்ற உணர்ச்சியில என்ன பண்றான், இந்த ஊர்ல இல்லாம இன்னொரு பக்கம் போய் என்ன பண்ணிக்கலாம், பிழைப்பு நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு வேகத்துல தான் கோவலன் செயல்படுறான். என்ன பொறுத்த அளவுக்கு அந்த எமோஷனல் டிகரிங்ல தான் நிறைய நேரங்களில் கோவலன் வேலை பார்த்துட்டே இருக்கிறான். கோவலன் வந்து மாதவியை பிரிஞ்சதுக்கு காரணமும் எமோஷனல் டிரிகரிங் தான். அதுக்கடுத்து கண்ணகி கிட்ட வந்து வா ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் எமோஷனல் டிரிகரிங். அப்ப அந்த இடத்துல போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவன் ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறா, ஒருவேளை காசு கீசு இல்லாம தான் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிலம்புல கொண் அப்படிங்கிறான். என்கிட்ட சிலம்பு இருக்கு அதையா கொண்டு போறீங்களா அப்படின்னு தான் கேக்குறா. அப்ப கூட வந்து ஒருவேளை கணவன் வந்து நம்ம கிட்ட வாழ வந்திருக்கான் அப்படின்னு அவன் நம்பல. ஏன்னா அவளுக்கு அது அந்த எண்ணம் இல்ல, இவ்வளவு நாள் அங்க இருந்தவன் நம்மளை தேடி வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, வருவான் வரணும் அப்படிங்கிற ஏக்கம் இருந்தது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அந்த மாயிலிருந்து வெளியே வரல. லைக் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை காசு ஈஸ் இல்லாதனாலதான் வந்துட்டான்னு நினைச்சு சிலம்பு கழட்டி கொடுக்குற அளவுக்கு தயாரா இருந்தவதான் கண்ணகி. அப்ப புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி இருக்கால, அவளுக்கு ஊர் உலகமே தெரியாத ஒரு கண்ணகியா தான் சிலப்பதிகாரத்துல வைக்கிறார். அப்ப வா ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிடுறான். எங்க போகணும் எப்படி போக போறோம் எதுவுமே கேட்கல, கேட்காம கிளம்பிட்டா. கிளம்புறப்ப இப்ப உங்ககிட்ட மிச்சம் என்னதான் இருக்கு, சிலம்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு.

0: ஏன்னா இப்போ நமக்கு நம்மளுடைய வீடுகளில் எடுத்து பாருங்கள், எல்லா தங்கமும் அடமானத்துக்கு போனாலும் மிச்சம் இருக்கிற இந்த திருமாங்கலி மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் கூட சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, கிழங்கு மாற்றி ஒரு சூழல் வருது அப்படின்னா கொடுக்கக்கூடிய வழக்கமும் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப அங்கே திருமாங்கல்யம்ங்கிற விஷயம் இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு கேள்விகள் வருது. இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு வணிகர் குலம் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கும் இருக்கக்கூடிய வழக்கம் என்னென்னா கழுத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அது மட்டுமே போதும் எனஃபாக வந்து என்ன பண்ணிக்க முடியும், இழந்த பொருள் எல்லாத்தையும் மீட்கிற அளவுக்கான ஒரு குவான்டிட்டியில தான் அதை செய்வாங்க. கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய தங்கம், அதில் இருக்கக்கூடிய ரத்தினங்களே ரொம்பவுமே முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது. ஆனால் சங்க இலக்கிய காலகட்டத்தில் இப்படியான ஒரு விஷயம் இருந்திருக்குமா யோசிச்சு பார்க்கணும் நம்ம. இப்போ மங்கள நான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மங்கள நான் தாழியாக தான் இருந்திருக்குமான்றதே இன்னும் நமக்கு வந்து சந்தேகம் தான். அப்படி இருக்கிறப்ப இப்போ சிலம்பு தான் கொடுக்குறா. ஏற்கனவே நம்ம சொன்னோம் சங்க இலக்கியங்களில் அந்த சிலம்பு மாற்றுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத. அப்போ ஒருவேளை அந்த சிலம்பு கோவலன் வீட்டில இருந்து கொடுத்ததா இருக்கலாம். அப்ப அதனால தான் உடனே என்ன பண்றா, அதை கழட்டி கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கிறான். அப்ப உடனே என்ன ஆகுது, அடுத்த ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு வராங்க. அப்பதான் வந்து கடைசியில் என்ன முடிவு பண்றாங்க, மதுரையை நோக்கி போகலாம், பாண்டிய நாட்டுக்கு போனோம்னா அங்க போய் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. ஏன்னா சோழ நாட்டுல இருந்து எங்க போனாலும் சோழனுடைய அந்த சுற்றுப்பரப்பு தான். அப்ப இன்னொரு நாடு போகணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வருது. கிட்டத்தட்ட வந்து வேற்று பகுதிக்கே போயிடணும், நம்மள யாரு இன்னார் இனியாருன்னு தெரியாத இடத்துக்கு போயிடணுங்கிற பக்குவத்துக்குள்ள வந்துதான் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா மதுரையை நோக்கி போறாங்க. ஆனா இந்த இடத்துலதான் சிலப்பதிகாரத்துல இளங்கோ ரொம்ப அழகா சொல்லுவாரு என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க புகார்ல இருக்கிறவங்க வேற எந்த ஊருக்கும் போய் பொழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்களுக்கு வேற பக்கம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இந்த சூழல் எப்படி ஆகுது, பிறந்த மண்ணில் வாழ்ந்து காமிக்கணும், வேற பக்கம் போயாவது இழந்த செல்வங்களை மீட்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் ஊர் விட்டு ஊர் போறாங்க.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒற்றை சிலம்பு மதுரை தியாகராஜர் கல்லூரி தமிழ்துறையின் முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே,
2: கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வரலாம்னு புறப்பட்டுட்டாங்க. நம்ம இப்ப கூட பேச்சு வழக்கில் சொல்லுவோம் படி தாண்டா பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் மதுரைக்கு வர்றா அப்படின்னு சொல்லும்போது நான் கூட படித்தது உண்டு, கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்களாம், மதுரை வந்துருச்சா அப்படின்னு கேட்பாளாம். அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: சிலப்பதிகாரத்தில் நீங்க கேட்குற இந்த இடம் தான் எக்ஸாக்டா கண்ணகி புகார் நகரத்தில் யார், அடுத்து நடக்கக்கூடிய அந்த பெரிய மாற்றங்களுக்கு இவ்வளவுதான் காரணமானு நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய இடம் இது. ஏன்னா இவளுக்கு ஊர் உலகமே தெரியாத ஒரு பொண்ணு தான் வந்து கண்ணகி. வீட்டுக்குள்ளேயே தான் அவருடைய வாழ்க்கை இருக்கு. அது ரொம்ப அழகா இளங்கோ சொல்லியிருப்பாரு, வண்ண சீரடி மண் மகள் அறிந்திலல் அப்படின்றவர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட இந்த பூமா தேவிக்கு தெரியாதான். அப்ப பூமிக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கைய, அதாவது வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னாலும் எங்க போனோம் அங்க போனோம் அப்படின்லாம் இல்லாம செல்வ செழிப்புலயே இருந்ததுனால இவளுக்கு ஊர் உலகமே தெரியாத ஒரு பொண்ணு அப்படிங்கறதான் ரொம்ப அழகா சொல்றாரு. இன்னொரு என்ன அப்படின்னா, நாலடி எடுத்து வச்சோடனே அந்த ஊருடைய எல்லை கூட வரல, அதுக்குள்ளேயே மதுரை வந்துட்டோமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு பேதையாக தான் யார் இருந்திருக்கிறா, கண்ணகி இருந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உடனே அதை கூட விளையாட்டா சொல்றது உண்டு, இன்னொரு 5-6 காத தூரம் தான் அப்படின்னு வந்து கோவலன் சொன்னதாகவும் அதுக்கு கவுந்தி சொல்ற மாதிரியாக இந்த திரைப்பட வசனங்கள்ல வரக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா, இல்லம்மா அவன் வந்து பொய் சொல்றான், 5-6 காத தூரம் இல்ல 5x6 30 காத தூரம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் சில திரைப்பட காட்சிகள் அமைச்சிருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது.
2: சரி, அப்படி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல வந்து சிலப்பதிகாரத்துல வந்து இந்த இளங்கோவடிகள் வந்து மதுரைக்கு வர்ற அந்த பாதைகளுடைய தன்மைகளை எப்படி சொல்லியிருக்கிறாரு, பாண்டிய நாட்டை நெருங்கிய பிறகு அந்த கொடி காத்துலதான் அசையும், அதை வந்து வராதிங்க அப்படின்னு செய்கை காண்பிப்பது போல பாடல் அமைச்சிருக்கிறாரு, அதை பத்தியும் சொல்லுங்களேன்.
0: இப்ப இந்த பாதைகளுடைய தன்மைகளை சொல்றதுக்கே அவர் யாரை கூட்டு வர்றாருன்னா கவுந்தி அடிகளை கூட்டு வர்றாரு. இந்த கவுந்தி அடிகள் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமா பாக்குறோம், ஒரு சமண துறவியும் கூட அவங்க. இப்ப சமண துறவி அப்படின்னு எடுத்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுடைய கான்செப்ட்ஸ் நிறைய உயிர் கொள்ளாமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப அவங்கள பாதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதம் ரொம்ப நல்லா இருக்கும். லைக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதையில் வந்து கிழங்கு அகழ்ந்திருப்பாங்க, கிழங்கு எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்திருக்கக்கூடிய இடத்துல அங்கே போனால் நம்மளுடைய கால்கள் அந்த குழிகளில் சிக்கும், அதனால் அந்த பாதைகள் வேணாம் அப்படின்னு புறக்கணிப்பாங்க. இன்னொரு பக்கம் குவளை பூக்கள் மாதிரியாக பூக்கள் எல்லாம் பூத்திருக்கும். அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, மேலே வந்து பார்க்குறப்ப தேன் அடைகள் வச்சுருக்கும். அந்த தேன் அடைகள் நம்ம நேராக நடந்து போகிறப்ப நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு தட்டி அதனுடைய உழைப்பு இருக்குல்ல, தேனியினுடைய உழைப்பை நாம் எடுக்கிற மாதிரி ஆயிரும். சில சமயங்களில் நம்மையும் அறியாமல் நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதை பருகிறதுக்கும் தலைப்படுவோம், அதனால அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பாதைகளை. இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்

0: என்னன்னா உயிர் கொள்ளாமை, அந்த உயிர் கொள்ளாமை, அடுத்த உழைப்பை சுரண்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் சமணத்தினுடைய கொள்கைகளை அப்படியே உள்ள ஊடாக கொடுக்கிறார். கொடுத்துட்டு இந்தந்த பாதைகள் வேணாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல பாதையா கூட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல அப்படியே அந்த பாதைகளுடைய தன்மையை சொல்றப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஜியோகிராபிக்கல் டிஸ்கிரிப்ஷன், புகார்ல இருந்து மதுரைக்கு வர்றதுக்கான இவ்வளவு பாதைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜியோகிராபிக்கல் டிஸ்கிரிப்ஷனை இளங்கோவடிகள் கொடுக்குறாரு. அப்புறம் நீங்க அந்த கொடி பத்தி கேட்டீங்க இல்லையா, இந்த இடத்த காலகாலமா நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா தற்கூரி பேற்றாணி. தற்கூரி பேற்றாணிக்கு சான்றாகவே இந்த பாடல தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சொல்றது உண்டு. ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட, அந்த கோட்டை மேல இருக்கக்கூடிய கொடி இயற்கையாக காத்துல அசையுது. அதை பார்த்த உடனே ஒரு உலக்கவிஞனாக அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியும், இளங்கோக்கு தெரியும், ஏன்னா கதையாசிரியர்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த முன்னோக்கு யுத்தியாக சொல்ல வரப்ப தன்னுடைய உள்ள கருத்தை இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு காட்சி மேல பதிவு செஞ்சு பாரு. அதனாலதான் தன் குறிப்பு ஏற்ற அணி தானே அது. அப்ப தற்கூரி பேற்ற அணியில என்ன சொல்ற, இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீ இந்த பாண்டிய மாநகருக்கு வந்தனா இறந்து போயிருவே அப்படிங்கிறதுனால அந்த கொடி அப்படியே வராதுன்னு அசைதான். அப்படிதான் ரொம்ப அழகா கொடுத்தாரு அந்த விஷயத்த.
1: மதுரைக்கு வந்தாச்சு, கோவலனும் கண்ணகியும் கவுந்தி அடிகளோட வந்துட்டாங்க. மதுரையில முதல் முதல்ல சந்தித்தது யாரு, ஏன்னா மதுரையில யாரையுமே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப முதல்ல சந்தித்தது யாரு, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது யாரு?
0: மதுரையில வந்ததுக்கு அப்புறம் கவுந்தி அடிகளோட தான் வராங்க, கண்ணகி கவுந்தி அடிகள் மூவரும் வராங்க. வரக்கூடிய இடத்தில் கவுந்தடிகள் தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆயர் குல பெண்ணை பாக்குறாங்க. மாதரி அவங்க பேரு, மாதரி. நிறைய பேருக்கு மாதவிக்கும் மாதரிக்கும் வித்தியாசமே தெரியறது. அவங்க மாதவி, இவங்க மாதரி. இப்ப ஒரு மோர் விற்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் பாக்குறோம். இப்ப அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என் பிள்ளைகளை மாதிரி வார்த்தையை கவனிங்க, ஒரு சமண துறவிதான் கிட்டத்தட்ட அவங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைகள் மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறாங்க. யாருக்கிட்டனா அந்த ஆயர் குல பெண்ணாக இருக்கக்கூடிய மாதிரி கிட்ட. அவங்களும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பிள்ளைகளை மாதிரியே பாத்துக்கிறாங்க. அப்ப யாருடைய அடைக்கலத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதிரியுடைய அடைக்கலத்துல தான் இருக்கிறாங்க. ஆயர் குல பெண்ணாக இருக்கக்கூடிய மாதிரி அடைக்கலம் கொடுக்குறாங்க. கூடவே வந்து ஐஏ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பாக்குறோம். இவங்கெல்லாம் அவங்க பொண்ணு, மாதிரிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளும் துருதுருன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறோம். இப்ப இந்த கான்செப்டுக்குள்ள ஒரு இடைய குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அடைக்கலமா கொடுத்துட்டு போறாங்க. அங்கேயும் பாருங்க, இப்ப பொதுவா நம்ம வீட்டுல ஒரு டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் யார் எடுப்பாங்க, பெரும்பாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வீட்டுல கேட்டு சொல்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனா இந்த இடத்துல மாதிரி வந்து நான் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும் அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. வராங்க, அடைக்கலம் கேட்கறாங்க, கொடுத்துடுறோம். அப்ப தமிழன் எந்த அளவுக்குன்னா யாரு என்னாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு, விருந்தவங்க செய்யறதுக்கு மனம் ஓந்து இருந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க இருந்து பார்க்க முடியுது.
1: கண்ணகி ஒரு பேசா மடந்தை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எந்த இடத்துலயுமே கணவனை வந்து கடிந்து பேசியது கிடையாது. மதுரைக்கு வந்த பிறகு அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க?
0: இந்த இடமே ரொம்ப அழகான ஒரு இடம்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே அவங்களுக்குள்ள இருந்த கான்வர்சேஷன்ல எப்படி இருந்ததுன்னா, அவங்க கூப்பிட்டான் வந்தாச்சு மதுரைக்கு, ஊர் உலகத்தை இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறா, என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் ஓடுது அப்படிங்கறதெல்லாம். அப்படி பார்க்கக்கூடிய அந்த கண்ணகிக்கும் கோவலனுக்கும் இயல்பா பேசுறதுக்கான ஒரு இரவு அமையுது. ரொம்ப வருஷம் கிளப்புறோம், ஏன்னா அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணல அப்படின்னா இரவு தங்குனாங்களா கூட, ஐயோ கல்வர் பயம் வந்துருமோ, வேற யாரும் வந்துருவாங்களோ, இந்த பயம் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு ரூஃப் கீழே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப கண்ணகி சமைச்சு கொடுக்குறான். இப்படி சமைச்சு கொடுத்து சாப்பிடற நேரத்துல நம்ம வீட்டுலாம் நடக்கும்ல, பெருமை பேசுறாங்க. பேசுறப்ப கோவலன் கேக்குறான், எம்எல்ஏ எதுவும் வருத்தம் இருக்கா, கோபம் இருக்கா? இப்பதான் கேட்கவே செய்யறான். இது வரைக்குமே அவன் எடுக்கிற அந்த இம்பல்சிவான ரியாக்ஷனுக்கு தான் கண்ணகி வந்திருக்கிறான். இப்பதான் அவனுக்கு தோணுது, எம்எல்ஏ வெறுப்பை இல்லாம எப்படி சமைச்சு கொடுக்குறா, பரிமாறுறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரப்ப, எம்எல்ஏ ஏதாவது கோபம் இருக்கா அப்படின்லாம் கேக்குறப்ப கண்ணகி ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்றா. என்ன அப்படின்னா, அறவோர் கழித்தலும் அந்தனருக்கு ஓம்போலும், என்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த கால நடைமுறையில கணவன் இல்லாத வீட்டுல தானம் வாங்க மாட்டாங்க. ஒரு பெண் மட்டும் தனியா இருக்கிறான், அந்த வீட்டுல யாரும் வரமாட்டாங்க, விருந்தினர்கள் வரமாட்டாங்க, தானம் வாங்க மாட்டாங்க. இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, அந்தனர்களுக்கு தானம் கொடுக்க முடியல, கொடை கொடுக்க முடியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விருந்து அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய சொந்தக்காரங்க தான் விருந்துன்னு நினைச்சுக்கிறோம், கிடையவே கிடையாது. விருந்துனாலே புதுமைன்னு அர்த்தம். இப்ப புதிய புதிய நபர்கள் தான் விருந்தினர்கள், யாருனாலும் இருக்கலாம், அன்னைக்கு வரக்கூடிய வழிபோக்கனா கூட இருக்கலாம். வீட்டுல திண்ணைன்னு ஒரு விஷயம் இருக்கும், மண்பானம் இருக்கும், அந்த பானையில என்ன வச்சிருப்பாங்க, தண்ணீர் இருக்கும், யாருனாலும் எப்போனாலும் தண்ணீர் குடிக்கலாம். இந்த விஷயம் எல்லாம் இருந்தது தானே நம்ம கிட்ட. அப்படி பாக்குறப்பதான் இந்த அடைக்கலமாக வரக்கூடிய அந்த இடத்துலதான் இவங்க பேசுறாங்க. பேசுறப்ப என்ன சொல்றா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சிட்டேங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். நீ அங்க போன இங்க போன, இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், நான் கஷ்டப்பட்டேன் துயரப்பட்டேன், எதுவுமே பேசல. நான் வந்து என்ன பண்ண முடியல, ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய கடமைகளை செய்ய முடியல. அப்ப இல்லறத்தினுடைய கடமைகளை வள்ளுவர் ரொம்ப அழகா பதிவு செய்வார். இல்வாழ்வான் தான் இல்லாதவங்களுக்கு

0: கொடுக்கணும், அந்த தர்மத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபோக்கஸ் குள்ள இங்க வந்து கண்ணகி வந்து பேசுறான். அப்படி பேசுறப்பதான் ரொம்ப அழகா இந்த இடம் ஒரு சுருக்குன்னு ஒரே ஒரு இடம் தான், ஆனா அவனுடைய மனசை ரொம்பவுமே தச்சிரும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சிலரை வந்து நம்ம தண்டிக்கணும் அப்படின்னா நாலாரை அரைஞ்சிட்டா கூட அவங்களுக்கு அந்த இது ரொம்ப கில்ட் ஆகாது, ஆனா சிப்போ அப்படின்னு விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் அவங்களுக்கு உறுத்தும். அப்ப அந்த மாதிரியான ஒரு இடம் தான் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். நிறைய பேர் தப்பான ஒரு புரிதலுக்குள்ள வந்துடுறாங்க, கண்ணகி எதிர்த்து பேசவே இல்லை சொல்லவே இல்லை தன்னுடைய மனசுல இருக்கிறத, இந்த ஒரு இடம் போதுமே போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், எப்ப நீ செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டேன் முடிச்சுட்டேன் அப்படின்னு அந்த ஒரு இடம் கோவலனை உக்க வைக்கக்கூடிய ஒரு இடமா பாக்குறோம். அப்படி பாக்குறப்ப தான் இந்த விஷயத்தெல்லாம் இழந்தேன்னு அவன் சொல்றப்ப கண்ணகிக்குள்ள ஒரு சின்ன பொண்ணா ஒன்னும் விவரமே தெரியாம இருக்கக்கூடிய பொண்ணுக்குள்ளயும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஒரு சமூக சிந்தனையா இவ்வளவு விஷயங்கள் நம்மளால செய்ய முடியலங்கிற எண்ணமும் அவளுக்குள்ள இருந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஒரு கணவனோட இல்ல இன்பம் இல்ல, கணவனோட இருக்கக்கூடிய அந்த துய்த்தல் இல்ல, அதை பத்திலாம் யோசிக்கல, என்னால என்ன பண்ண முடியல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியல, விருந்தோம்பல் கொடுக்க முடியலன்னு புலம்பக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் இந்த இடத்துல கண்ணகி இருக்கிறா.
1: மதுரைக்கு வந்தாச்சு, ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. எப்படி ஒரு தொழில் தொடங்கணும் என்ற எண்ணம் முன்வைத்தது யாரு? ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல கோவலன் நான் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னாரா?
0: தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குள்ள வருதுன்னா கோவலனுக்குள்ளதான். ஏன்னா அதனாலதான் அவன் மதுரைக்கு கூட்டு வந்தான். ஏன்னா மதுரை அப்படிங்கிறது பெரும்பதி, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கொற்கை நகர முத்துக்கள் ஒரு நல்ல வணிகம் நடக்கக்கூடிய இடம், புகாருக்கு அடுத்து எங்கன்னு பாக்குறப்ப மதுரை. அப்ப அங்க போய் ஏதாவது ஒரு தொழில் செய்து புழைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வருது அப்படின்னா கோவலனுக்கு தான் வருது. அவனுடைய ரத்தமே எப்படிப்பட்ட ரத்தம், வணிகம் செய்யக்கூடிய ஒரு பெரும் குடும்பத்துல இருந்து வந்தவன் எப்படி சும்மா இருப்பான்? இப்ப இது நாள் வரைக்கும் அவன்கிட்ட செல்வம் இருந்தது, அங்க வந்து இன்பம் துன்பம் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்தாச்சு.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒற்றை சிலம்பு, மதுரை தியாகராஜர் கல்லூரி தமிழ்துறையின் முனைவர் பட்ட ஆய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே,
0: இனி வந்து தன்னுடைய கையை நம்பி பிழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அப்படி வரக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம வந்து அடுத்த லைஃபை திருப்பி நல்லபடியா கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வருதுன்னா கோவலனுக்கு வருது. அப்ப ஏதாவது முதலீடு தேவையில்ல, சும்மா வந்த நேரத்திலே கழட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா கண்ணகி மாதவி கிட்ட தேடி போறப்ப, இப்ப தனக்காக வாழணும் அவன் நினைக்கிறப்ப கொண்டு போறதுக்கு ஒரே ஒரு சிலம்பு கழட்டி கொடுக்குறான். இப்ப இந்த இடம் தான் ஒரு பெரிய சர்ச்சைகளுக்கெல்லாம் அடிப்படையாவே வருது.
1: நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க ஒற்றை சிலம்ப கண்ணகி கொடுக்கறா, அந்த ஒற்றை சிலம்பை வாங்குபவருக்கும் எந்த ஒரு பயனும் கிடையாது, கண்ணகிக்கும் மீதி ஒற்றை சிலம்ப வச்சு பயனும் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஜோடியா இருந்தா தான் அதுக்கு மதிப்பு. அந்த வகையில சிலம்பை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? ஏன்னா கழுத்துல போட்டிருக்கிறத கொடுத்துருக்கலாம், காதுல போட்டிருக்கிறத கொடுத்துருக்கலாம், ஏன் பர்டிகுலரா அந்த ஒற்றை சிலம்பு கொடுத்து விடணும்?
0: இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்கு. நகைகள் எல்லாமே ஏற்கனவே மாதவி வீட்டுக்கு போயிருச்சு. அப்ப எஞ்சி இருக்கக்கூடிய நகைகள் அப்படின்னு பாக்குறப்ப ஒண்ணு கழுத்துல ஏதாவது ஒரு செயினோ ஒரு டாலரோ ஒன்னு போட்டிருக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சு அதுவுமே இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப அவகிட்ட எஞ்சி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது சிலம்புகள் இருந்திருக்கலாம், அதுவும் வந்து அவங்க வீட்டுல கொடுத்த சிலம்புகளாகவும் இருந்திருக்கலாம். அப்படி பாக்குறப்ப அவனுக்கு எந்த கில்ட் வரக்கூடாதுல்ல, இவங்க வீட்டுல இருந்து போட்ட நகைன்ற கில்ட் வராம நம்மளோட விஷயம் தான் அப்படின்னு வரக்கூடிய விஷயங்களுக்காக என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா சிலம்பு வந்து கொடுத்துருக்கலாம். இந்த சிலம்பு கொடுக்கறப்ப இங்கதான் பெரிய விஷயமே இருக்கு, ரெண்டு சிலம்பா கொடுக்கல, ஒரு சிலம்பு மட்டும்தான் கழட்டி கொடுக்குறேன், இன்னொரு சிலம்பு அப்ப யார்கிட்டதான் இருக்கு, கண்ணகி கிட்டதான் இருக்கு. அப்ப என்ன இருந்திருக்கலாம், இந்த ஒரு சிலம்பு மட்டுமே அவங்களுக்கு தேவையான முதலீடு கொடுக்கற அளவுக்கு கெப்பாசிட்டில இருந்திருக்கலாம். ஏன்னா அதுல உள்ள என்ன இருக்கு, மாணிக்கம் இருக்கு, வெளியே தங்கம் இருக்கு. அப்ப அதுவே போதுமானது அப்படின்னு நினைச்சனாலதான் ஒற்றை சிலம்பு கொண்டு போறாங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இப்ப இந்த ஒற்றை சிலம்ப கொண்டு போனா யாருடைய பயன்பாட்டுக்கு பயன்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணை உருக்கிடுவாங்க, உருக்கிட்டு வேற எதுக்காவது பயன்படுத்திருக்கலாம், உள்ள இருக்கக்கூடிய கற்களையும் அவங்க எடுத்திருக்கலாம். இன்னைக்கு அப்படித்தானே பண்றோம். இப்ப இந்த இடத்துலதான் நமக்கு ஏற்கனவே பாண்டி நாட்டினுடைய சூழலையும் நம்ம பார்க்க வேண்டியது. பாண்டிமாதேவியுடைய சிலம்பு என்ன இருக்கு, காணாம போயிருக்கு, பொற்கொள்ளன் எடுத்துட்டான். அவன் எடுத்தது ஒரு சிலம்பு எடுத்திருப்பானா, இல்ல அவன் எடுத்ததும் ரெண்டு சிலம்பு எடுத்துட்டு போயிருப்பான். அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, இதுவும் பாண்டிமாதேவியுடைய சிலம்பும் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இப்ப இந்த இடத்துலதான் நான் சொன்னேன் இல்லையா, ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அங்க கோவலன் என்ன பண்ணா, மாதவியோடு ஏற்பட்ட ஊடலை முறையாக பேசி தீர்க்கல, ரெண்டு பேருக்கு சண்டைனா பேசி தீர்க்கணும் இல்லையா.
1: ஆமா,
0: ஆனா அவன் பண்ணவே இல்ல. இப்ப இதே விஷயம் தான் எங்க வருது அப்படின்னா, பாண்டியனுக்கும் பாண்டிமாதேவிக்கும் சின்ன ஊழல், ஒண்ணு இல்ல பாண்டியனுடைய அவையில இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நடனம் பார்த்து ரசிக்கிறப்ப பக்கத்துல மனைவி இருக்கிறா அப்படிங்கறத மறந்துட்டு பாண்டியன் என்ன பண்ணிடறான் அப்படின்னா, நடன மங்கையினுடைய அந்த நடனத்துல மூழ்கி போயிடறான். இதனால பாண்டிமாதேவிக்கு கோபம் வந்து எழுந்து நடந்து போறான். போற நேரத்துல அவளை சமாதானப்படுத்த பின்னாடியே போறான் பாண்டியன். அப்பதான் பொற்கொள்ளன் வரான். ஐயா இந்த மாதிரி ஒரு சிலம்பு கிடைச்சிருக்கு.

0: அப்படின்னு சொன்னோட இவன் யோசிக்கிற மனநிலையில இல்ல. இவனுடைய மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கு, அவளுடைய ஊடலை தணிக்கணும், யாரு பாண்டிமாதேவிக்கு இருக்கக்கூடிய ஊடலை தணிக்கணும்னு போகக்கூடிய வேகத்துல இந்த இடத்துலதான் பொற்கொள்ளன் வரான். வரக்கூடிய நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கொன்ற சிலம்பனை கொணர்க அப்படின்னு சொல்ற விஷயங்கள் பாக்குறோம். இப்ப அவனும் ஒரு இம்பல்சிவான முடிவு எடுக்கிறான். ஏற்கனவே இம்பல்சிவான முடிவு எடுக்கக்கூடியது யாரு, கோவலன். ஒரு ஊடலை தணிக்காமல் வந்ததனுடைய விளைவு ஒரு ஊடலாலே மாண்டு போகிறான். இதுதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். நீ இன்னைக்கு செஞ்சனா நாளைக்கு உனக்கு நடக்கும்ன்றோம்ல, அதை ரொம்ப அழகா பார்த்தா முறைப்படி அந்த ஊடல் தவிர்த்திருந்தால் இந்த ஊடல் காரணமா இவன் இறந்திருக்க மாட்டான். இதையும் நம்ம வந்து முறையாக வைக்க வேண்டிய இடமா இருக்கு இந்த இடம். அப்படி பாக்குறப்பதான் அந்த ஒற்றை சிலம்ப வந்து கதையினுடைய திருப்பத்திற்கே அதுதான் காரணமா அமையுது அப்படிங்கறத பார்க்க முடியுது.
1: அதாவது பாண்டிய மன்னன் சொன்ன செய்திய வந்து அந்த காவலன் வந்து சரியா பொருள்படாம கோவலன் கொண்டு விட்டாங்க. அப்ப வந்து ஆராயாமல் வழங்கப்பட்ட தீர்ப்பு அது. கோவலன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிற செய்தி யார் மூலமாக கண்ணகிக்கு போகுது?
0: கண்ணகிக்கு ஏற்கனவே அந்த தீய நிமித்தங்கள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. கன்றுகள் எல்லாம் அலருது. இப்ப மாடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டுல ஏதாவது ஒரு துக்க காரியம் நடக்க போகுது அப்படின்னா அந்த மாட்டினுடைய தன்மையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு மாதிரி அன்னைக்கு உணவு எடுத்துக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள். இது அங்கேயே சிலப்பதிகாரத்திலே கொடுக்கிறாரு இளங்கோ. அப்ப அந்த தீய நிமித்தங்கள் எல்லாம் வந்தோடனே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேட்டு ஒவ்வொரு பாடலாம் பாடி ஆடி வந்து கொற்றவே வணங்கலாம் ஆயனை வணங்கலாம் அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் கொடுக்குது. அப்ப வணங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் உங்களுக்கு அந்த செய்தி வருது. இடையர் குல பெண்கள் தான் வந்து சொல்றாங்க, ஏமா இந்த மாதிரி கணவனை வந்து பாண்டிய மன்னன் கொடுத்த தீர்ப்புனால கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து இடையர் குல பெண்கள் மூலமாக தான் கண்ணகி அறிந்து கொள்கிற.
1: அந்த நேரத்துல நம்மளா இருந்தா சில பேருக்கு வந்து அட்டா கூட வந்துரும்னு கூட சொல்லலாம். கண்ணகியோட நிலைமை எப்படி இருந்தது?
0: திருப்பி இந்த இடத்துல தான் கண்ணகியினுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பாக்குறோம். இது வரைக்குமே கண்ணகி பேசா மடந்தை வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தல் ஊரு தெரியாத ஒரு பொண்ணு இப்படி இருக்கக்கூடிய கண்ணகிக்கு அந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஒரு வாழ்க்கையே ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு மனநிலை. எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்ணகி வந்து நம்ம வாழ்க்கையே மாறப்போது, இத்தனை வருஷம் வராத கணவன் கூட கூட்டு வந்து வாழணும்னு நினைக்கிறான், அதுக்காக பொருள் தேட வந்திருக்கும், இந்த ஊர்ல நம்ம நல்லா வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்ணகிக்கு இருந்திருக்கும். ஆனா அதுக்கு நேர் மாறா கணவன் உயிரோடவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவளுக்கு என்ன வருது, அதுவும் தப்பான தீர்ப்பு கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இதோட சேர்த்து அதுக்கும் மேல நிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரை விடவும் மேலானது மானம் இல்லையா, மானம் போயிடுச்சு, திருடிட்டான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த மானத்திற்கு ஒரு இழுக்கு அப்படின்னு சொல்றப்ப அதை சரி செய்யணுங்கிற எண்ணம் தான் கண்ணகிக்கு வருது. இப்ப அதுக்குதான் முத துடிக்கிறா. துடிச்சுட்டு அந்த நகர வீதிகளில் அப்படியே நடந்து போறப்ப பாருங்க, அவ கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, அப்படியே நம்மள அப்படியே உழுக்கக்கூடிய ஒரு கேள்வி. எடுத்தனே என்ன கேட்கறா அப்படின்னா, சான்றோரும் உண்டுகோள் சான்றோரும் உண்டுகோள் அப்படின்னு கேட்கிறா. ஏன்டா அடுத்தவன் பெத்த பிள்ளைய தான் பெத்த பிள்ளை மாதிரி நினைக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கீங்களா இல்லையா? யாரோ பெத்த பிள்ளைன்னு விடாம உன் பிள்ளைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டா எப்படி நீ துடிப்பியோ, அது மாதிரி அடுத்தவன் பிள்ளைக்குன்னு துடிக்கக்கூடிய பெரியவங்க யாராவது இருக்கீங்களா, சான்றோர்கள் இருக்கீங்களான்னு கேட்கறா. அடுத்தது கேட்கறா பாருங்க, கணவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய பெண்கள் இந்த ஊர்ல இருக்கீங்களா? அப்ப இது என்ன மட்டும் ஏன் இப்படி இருக்க சொல்றீங்கன்ற ஒரு ஆதங்கத்துல அவ கேக்குறது. பெண்டீரும் உண்டுகோள் பெண்டீரும் உண்டுகோள்ங்கிறா. இப்படி கணவனுக்கு ஏதாவது துன்பம்னா அதை சகிச்சுக்கிற அளவுக்கான பெண்கள் இந்த ஊர்ல இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. அடுத்த வரி வைக்கிறா பாருங்க, தெய்வமும் உண்டுகோள் தெய்வமும் உண்டுகோள். ஏண்டா ஒரு அரசன் வந்து தப்பா நீதி கொடுக்கறான், அந்த நாட்டுல தெய்வம் இருக்கா? அடுத்த கேள்வி அவ கேக்குறது தெய்வமும் உண்டுகோள் தெய்வமும் உண்டுகோள் தான். அங்க கோவலன் வந்து விழுந்து கிடக்குறான், அந்த தலை வந்து அப்படியே கிடக்கு, தலை வேறும் முண்டம் வேறுமா இருக்கு. அப்படியே எடுத்து வச்சு மடியில கிடத்துறா. கிடத்திட்டு அப்படியே பாக்குறா கோவலனை, எப்படி பார்த்தவன் இப்ப எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு அவ நேரா யார்கிட்ட கேக்குறா, சூரியன் கிட்ட தான் கேக்குறா. என்னுடைய கணவன் கல்வனா அப்படின்னு கேக்குறா. சூரியன் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கி தலை குனிஞ்சு மறைஞ்சே போயிடறான். இயல்பா நடக்கிற அங்க ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வந்து இளங்கோவடிகள் என்ன பண்றாரு, இவளுடைய துயரத்தை பார்க்க முடியாமல் சூரியன் மறைந்ததாக பதிவு செய்யறேன். அப்ப சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அப்ப இப்ப இந்த இடம் என்ன வருது அப்படின்னா, இவ அரண்மனைக்கு அடுத்த நாள் காலையில தான் போயிருக்க முடியும். இப்ப அது வரைக்கும் இவ எங்க இருந்திருப்பா, என்ன நிலையில இருந்திருப்பா, அந்த அதுல இருந்து இன்னும் வெளிவராத ஒரு தன்மையில இருந்திருப்பா. இப்ப நேரம் என்னன்னா, சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் எப்படியும் அரசவை கூட்டப்படாது, ஏன்னா அந்த நில வர்ணனை இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. பாக்குறப்ப இரவு அந்த சாயங்கால நேரத்திலே போனாலும், ஏன்னா இது வந்து சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் நேரா எங்க போறா, அரண்மனைக்கு போறா. அப்ப ஒரு அஞ்சு அஞ்சரைன்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு நேரம் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம்னு வைங்களேன். இப்ப நேரா வாயிற்காவல்கிட்ட தான் போய் நிக்கிறான். இப்ப நிக்கக்கூடிய இடம் இடத்துலதான் இப்பதான் அவளுக்குள்ள ஒரு அறச்சீற்றம் வருது. ஏன்னா சூரியனே சொல்லிட்டான், எல்லாருக்கும் சாட்சியா இருக்கிறது சூரியன் சந்திரன் இல்லையா, வானத்துல இருந்து எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அப்படிப்பட்ட சூரியனே சொல்லியாச்சு உன்னுடைய கணவன் கல்வன் கிடையாது. இப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, அவளுக்கே தெரியும் கொண்டு போனது யார் சிலம்ப தான், இவளுடைய சிலம்ப தான் அப்படின்னு. இருந்தாலும் அவளுக்கு அடுத்த ஒரு வாதமே வரக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணிட்டா அப்படின்னா, ஒரு தகுந்த சாட்சியை ஏற்பாடு பண்ணிட்டா இல்லையா, அதுவும் சூரியன் மாதிரியான ஒரு சாட்சியை.
1: அதைத்தான் சொல்லுவாங்க தெய்வ

0: தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டுக்குள்ள நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு, ஆனா தெய்வம் அறியும் அப்படின்னு.
1: வெளிச்சம் தரக்கூடிய தெய்வத்தையே இவன் வந்து துணைக்கு கூப்பிட்டுட்டாங்கிறதா இங்க இருக்கக்கூடிய விஷயமே.
0: நிச்சயமா இப்ப வாயிர் காவலன்ட்ட போயிட்டான் அவன், வந்து மன்னன்ட்ட போய் இப்ப எப்பவுமே நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போனாலுமே இன்னாரு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு போய் சொல்றது வழக்கம். அது இன்ன வரைக்கும் நடைமுறையில இருக்குது. அப்ப அந்த காலத்துல அரண்மனை வாயிர் காப்பாளன்ட்ட அவ என்ன சொல்லியிருக்கா, இவன் போய் மன்னன்ட்ட என்ன சொன்னான்.
1: இப்ப எடுத்தனே இந்த கான்செப்ட எப்படி இளங்கோ பிரேக் பண்றாருன்னா, கரெக்டா அந்த சூழல் எல்லாம் முடிஞ்சு நேரா போய் வாயிர் காவலன் நிக்கிறான். வாயிர் காவலன் நிக்கிறேன்னு வாயிர் காவலன் புரிஞ்சுக்கிறான், அரசன் வந்து யோசிக்காம தீர்ப்பு கொடுக்கறான். ஆனா அங்க இருக்க வாயிர் காவலன் யோசிக்கிறான், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே, இந்த பொண்ணு அழுதுகிட்டே தலைவரி கோலமா வந்து நிக்கிறா அப்படிங்கிறப்ப அவனுக்கு ஏதோ தெரியுது. போய் மன்னன் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, வாலியம் கொற்கை வேந்தே வாலி, தென்னம் பொறுப்பின் தலைவ வாலி, செளிய வாலி எல்லாம் சொல்லிட்டு அவன் சொல்றான், பழியோடு படரா பஞ்சவ வாலி அப்படிங்கிறான். இது வரைக்கும் உன் மேல எந்த ஒரு பழியும் வரல, ஆனா வாயிர் காவலனுக்கு தெரியுது வாசல்ல பெரும் பழி ஒண்ணே காத்திருக்கு அப்படின்னு. அதனால ரொம்ப அழகா அதை அடிக்கோடுறான், பழியோடு படரா பஞ்சவன் வாலி அப்படிங்கிறான் சொல்லிட்டு. இந்த மாதிரி கணவனை இழந்தவள் போல இருக்கிறா, அவளை பத்தி அந்த வர்ணனை மரபே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அடர்த்தரு குருதி அடங்கா பசுந்துணி, பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்குடி, வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல், அறுவர் கிளையனங்கை இறைவனை ஆடல் கண்ட அருளிய அணங்கு, சூருடை காலகம் உகந்த காளி, தாருகன் பேரறம் கிழித்த பெண்ணும் அல்லல், சிற்றனல் போலும் சைற்றனல் போலும் பொற்றொழி சிலம் ஒன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையத்தாளைன்னு சொல்லி முடிச்சிடறான். எவ்வளவு பிரீஃபான வர்ணனை பாருங்க. அவனுக்கு தெரியுது எப்பா அவ வந்திருக்க கோலம் பார்த்தாலே அவ காளியா நீலியா சூழியா எதுவுமே தெரியல, கொற்றவையான்னு கூட தெரியல, ஆனா அவள்லாம் கிடையாது, ஆனா ஒரு சாதாரண பெண்ணுதான் பாக்குற கணவனை இழந்தவள் போல இருக்கிற, கையில ஒரு பொற்சிலம்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றப்பையாவது பாண்டியனுக்கு என்ன தோணிருக்கணும், ஒரு சிலம்பு கேஸ் லாஸ்டா தான் முடிஞ்சிருக்கு, அதனுடைய ஏதோ ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கணும்ல. ஆனா பாண்டியனுக்கு அது உரைக்கவே இல்லை. வந்து நிக்கிறா, நீர்வார் கண்முன் என்முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கூடியவன்னு கேக்குறான், யாருமா நீ ஏமா அந்த அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு யோசிக்கணும்ல. அவனுக்கு அந்த கொடுத்த தீர்ப்பே ஞாபகம் இல்லைங்க, ஏன்னா அது போற போக்குல நடந்தது. அவன் கவனம் எல்லாம் எங்க இருந்தது, பாண்டிமாதேவியினுடைய ஊடலை சரி செய்யணும்னு இருந்தது. அவனுக்கு இப்படி ஒரு கான்செப்ட் வரப்போகுதுங்கிறதே தெரியல, ஏதோ போற போக்குல நடந்த ஒரு விஷயமாக தான் தெரியுது. அதனாலதான் கண்ணகி கிட்ட அவன் கேட்கக்கூடிய முதல் வார்த்தை, யாரு நீ ஏமா அழுதுகிட்டு வர அப்படிங்கறதான் கேக்குறான்.
0: கண்ணகி கொடுத்த பதில் என்ன?
1: கண்ணகி அதுக்குதான் ரொம்ப அழகான பதில், அதுவும் வந்து ஏற்கனவே உச்சகட்டமான கோபத்துல வந்திருக்கிறா. எடுத்தனே சொல்றா பாருங்க, தேராமன்னா செப்புவதுடையேன்ட்டான். இந்த ஆராய்ச்சியே செய்யாம நீ எல்லாம் நீதி கொடுத்துருக்க, அதுதான் அந்த பொருள். இன்னைக்கு நினைச்சா அப்படிதானே, தேராமன்னான்னு ஒரு அடிப்படையில இயல்பான ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, குடிமகள் தானே. ஆனா அடுத்த நாட்டு அரசுல போய் என்ன கேள்வி கேட்டிருக்கா, தேராமன்னா தான் எடுத்த வார்த்தையே செப்புவதுடையன்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டினுடைய சிறப்பை முத அவ சொல்றா. இப்ப பேக்ரவுண்ட் வேணும்ல, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே பண்ணல பாண்டியன், அதனாலதான் பேக்ரவுண்ட் சொல்றா. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும், வாயிர் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பயர் புகாரன் பதியே அவ்வூர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மொத ஊர் சிறப்பு ஏண்டா, சோழனுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா, எவ்வளவு விஷயங்கள் தெரியுமா. ஒரு புறா தன் கிட்ட வந்துச்சுன்னு தன்னுடைய தசையை எடுத்து கொடுத்தா சிவி, தன்னுடைய ஒரே மகன் வீதி விடங்கன தேர்க்காலில் இட்டு கொன்றான் ஒரு பசுக்காக மனுநீதி சோழன், இவங்க எல்லாம் வாழ்ந்த ஊர் தான் என்னோட ஊருங்க. கிடையாதுங்கிறத ஏசா சிறப்பான், யாருமே எந்த ஒரு பழியும் சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் வணிக குடும்பத்தில் நான் பிறந்தவர். ஏன்னா மாசாத்து வாணிகன் மகனை ஆகின்னு சொல்றப்பையாவது அவனுக்கு உரைக்கணும், சோழ பேரரசுக்கே கடன் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னா பாண்டிய அரசுக்கு தெரியாமையா இருக்கும். அப்ப அதனாலதான் சொல்றா, மாசாத்து வாணிகை மகனையாகி உங்க ஊருக்கு வாழ வந்தோம், ஆனா சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்திங் என்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவின்னு சொல்லி முடிச்சுட்டான்.
2: மும்முரசு கொட்டி முத்தங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூலியாக்க முடிவுரிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க.
3: நீ யார்?
2: கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீ வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இறைவன் வரைக்க வந்திருக்கும் கண்ணகி.
3: என்ன
2: பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொது மண்டலத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்கள்.

0: இருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார்கள் துறைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசன், அறிந்திடுக.
1: ஓ, கோவலன் மனைவி!
2: கோவலன் மனைவி
1: சிலம்பதருடைய கழுவனின் மனைவி.
0: போதும், யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கழுவன்? என் கணவனா கழுவன்? இல்லை இல்லை, அவரை கழுவன் என்று குற்றம் சாட்டிய கழுவர்களின் கண்டர்கள். ஆத்திரத்தின் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி.
1: கையும் களவுமாக பிடிவிட்டான் உன் கணவன். கழுவனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா?
0: நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செடிய பாயனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல, அல்ல வல்லான் வகுத்ததேங்கு நீதி. நான் வணங்குகின்ற தெய்வத்தில் என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். குடிநீழரில் குஞ்சரமூர்பவனே, எண்ணிப்பா கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்?
1: என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு.
0: கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு.
1: நம்ப முடியாது என்ன?
0: நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ.
1: நான் குற்றவாளி?
0: ஆம், நீ குற்றவாளி.
3: தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்தியது யாரு? பாண்டிய மன்னனா கண்ணகியா?
4: இந்த இடத்துலதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாண்டிமா தேவி கிட்ட இருக்கக்கூடிய சிலம்பு, ரெண்டு சிலம்பு இருந்திருக்கும் இல்லையா, காலில் போட்டிருப்பா. போடுறப்ப திரைப்படங்கள்ல எப்படி காட்சியாக்கப்பட்டிருக்குன்னா, முத பாண்டியன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய பாண்டிமா தேவி அணிந்திருக்கக்கூடிய சிலம்பை உடைக்கிறான். ஒன்று உடைச்சா அதுல இருந்து என்ன பரல்கள் சிந்துது அப்படின்னா, கொற்கை நகரத்தினுடைய முத்துக்கள் செதறது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு சிலம்பு, அது யாருடையது அப்ப?
3: கண்ணகியோடது.
4: ஏன்னா பொற்கொள்ளன் மூலமா போயிருக்கும் இல்லையா, அதை உடைக்கிறப்ப அதுல இருந்து என்ன தெரிக்குது?
3: மாணிக்க
4: பரல்கள் தெரிக்குது. இப்பதான் மன்னனுக்கே என்ன நடக்குதுன்னா, ஒண்ணுல முத்து, இன்னொன்னுல மாணிக்கம். அப்ப இன்னொரு சிலம்பு யாருடையது இல்லை அப்படின்ற புரிஞ்சுக்கிற முடியுது. பாண்டிமா தேவி இது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அப்ப கண்ணகியுடைய சிலம்பு தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த அவைக்கே வருது. நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற எண்ணமும் பாண்டியனுக்கு வருது. அப்ப அவன் தான் என்ன சொல்றான், யானோ அரசன், யானையே கல்வன் அப்படின்னு சொல்லி, நான் தான் திருடன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராயாம தன் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்காக உக்கி தலைகுனிகிறான் பாண்டியன்.
3: அதாவது பாண்டியம்மன் அவரான தீர்ப்பு கொடுத்தான், இறந்துட்டான். அவனுடைய மனைவி பாண்டிமாதேவியும் இறந்துட்டான். ஏன் குறையாம மொத்த நகரத்தை எரிக்கணும் அப்படின்னு எரிக்கிறா. அப்படி எரிக்கும் போது கண்ணகி போல பத்தினிகளும் சான்றோர்களும் இருக்கத்தானே செய்வாங்க, அவர்களுக்கு விதிவிலக்கு கொடுத்தாளா?
4: கோபத்தில் கூட ஒரு நியாயம் இருக்கு. யாருக்கு? கண்ணகிக்கு. என்ன சொல்றான், யாரெல்லாம் நல்லவர்களோ, யாரெல்லாம் மத்தவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யலையோ, அவங்க இதுல இருந்து தப்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு வரையறை கொடுத்துட்டு தான் தன்னுடைய கோபத்தையே வெளிப்படுத்துறா கண்ணகி. இப்ப இந்த ஜென்மத்துல யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் கோவலன் செய்யல, அவனுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு பழகிய பிறப்பில் போன பிறவில செய்திருக்கக்கூடிய விஷயங்கிறத புரிய வைக்கிறது யாருன்னா, மதுராபதி தெய்வம் தான். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணகியினுடைய சீற்றம் கொஞ்சமாக தனியறத நம்மளால பார்க்க முடியுது.
3: கண்ணகியுடைய சீற்றம் குறைஞ்சிடுச்சு. அவ வந்து அப்படியே நடந்து வந்து இப்ப இருக்கக்கூடிய மதுரை வடக்கு மாசி வீதி கிட்ட இருக்கக்கூடிய செல்லத்தம்மன் கோயில் கிட்ட வந்து சிறிது நேரம் இளைப்பாறி விட்டு 14 நாட்கள் திருச்சியை நோக்கி பயணப்பட்டால் அப்படின்னு சொல்றாங்க.
4: கேரள நாட்டில் தான் தெய்வமாகறான். கேரளாவுக்கும் தேனி மாவட்டத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் மங்களாதேவி கண்ணகி கோயில் இருக்கிறத பார்க்க முடியுது. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான், சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் அங்க போய் வழிபடுறத நம்மளால பார்க்க முடியுது.
3: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். சிலப்பதிகாரத்துல கண்ணகி குறித்த பல தகவல்களை, முக்கியமா அந்த ஒற்றை சிலம்பு படுத்திய பாட ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நீங்க வந்து கலந்துகிட்டு சிலம்பு குறித்தும், சிலப்பதிகாரம் குறித்தும், கண்ணகி கோவலன் குறித்தும், மாதவி குறித்தும் பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.
4: ரொம்ப நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இதுவரை ஒற்றை சிலம்பு மதுரை தியாகராஜர் கல்லூரி தமிழ்துறையின் முனைவர் பட்டாய்வாளர் எஸ் பாலு ஆனந்த் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்திய பாரம்பரியத்துடன் இணைந்த ஜவுளித்துறையை வலுப்படுத்த மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் சுயசார்பை அடைய உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல இசைக்கலைஞர் பாரத் ரத்னா பூபேன் ஹசாரிகாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித் ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். எழுத்தறிவு அறிவாற்றலுக்கான வழியை காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதிக்குள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விருப்ப மனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் மழையின்றி காய்ந்து வரும் தென்னை மரங்களை பாதுகாக்க சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுமாறு விவசாயிகளை தோட்டக்கலைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் அன்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 12:03. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் விளம்பரம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இனிய நண்பகல் வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் இணைவது வயலட் மேரி. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தோழியர்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியா இது ஸ்நேகிதியே. ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு தோழிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம்.

0: ஒலிகள் உங்கள் மனமிரும்பு பாடலை கேட்டு மகிழ அழைக்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற இரண்டு எண்களிலும், மதுரையின் முன்னெடுப்பான 04 5 5 2 என்ற முன்னெடுப்பை தொட்டு வாருங்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக இணையும் தோழியாரின் பார்த்தெல்லாம் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பத்மாவதி பேசுறேன் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மூன்று மாவடி மேடம்.
0: மூன்று மாவடி பத்மாவதி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மேடம், குணா படத்துல இருந்து கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, அந்த பாட்டு வேணும்.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
4: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான புனிதமான

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் ஹெச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
5: நேரம் 12:12. 45 நொடி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோடு. தோழிகள் அவங்களுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியா இது ஸ்நேகிதியே. இனிப்பில் காத்திருக்கும் தோழி என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். மதிய வணக்கம். வேலையெல்லாம் முடிச்சாச்சா? பேரு சொல்லுங்க, ஊரு சொல்லுங்க. என்ன பாடல் குடுக்கலாம் நிகழ்ச்சியில? சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரை உளுந்து உளுந்து வந்தவங்க யாரும் இல்லையா? முழு நிம்மதியோடு வாழ்ந்தவர்கள். சரி சரி, அவ்வளவுதானா? அப்ப யாருமே வந்து நிம்மதியாவே இருக்க கூடாது, முழு நிம்மதியாவே இருக்க கூடாதுன்றீங்க. என்ன பாடல் குடுக்கலாம் நிகழ்ச்சியில? அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் குடுக்கலாம்? பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருதா? இந்த பாட்டு வருது, வாசம் வருதான்னு பாருங்க. நன்றி நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நாம் இணைந்திருக்கிறோம் சிநேகிதே நிகழ்ச்சியோட இணைப்பில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம்
2: என்ன
1: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: எனக்கு வாராஜா வாழ்ந்து இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான், மனிதன் வடித்த திலையில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
1: ரொம்ப நல்ல பாட்டு, கேட்டுலாமா? நன்றி.

இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம்

உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறை

இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான். இறைவன்

0: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:27 45 ஆயிற்று இருக்கு. சிநேகிதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களுக்கு நினைவூட்டுகின்றோம், இன்று மாலை 5:02 நம் உணவு நம் ஆரோக்கியம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாய் வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பேராசிரியர் முனைவர் பி.வி. கோபி மணிவண்ணன் அவர்கள். சிநேகிதிய நிகழ்ச்சியில் பாடலுக்காக காத்திருக்கும் தோழி சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோம்மா, நன்றிமா. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு ராணி பரதனது என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர.
0: மலரும் நினைவுகள்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. குறிப்பு எதுவும் சொல்றீங்களா?
1: இல்லம்மா இல்லம்மா.
0: நன்றிமா, நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல், கேட்கலாமா?
1: நன்றி, நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 12:34 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சிநேகிதியே. இனிப்பில் காத்திருக்கும் தோழிய சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். குளமங்கலம் ரம்யா பேசுறேன்.
0: குளமங்கலம் ரம்யா சொல்லுங்கப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?

0: வேலையெல்லாம் முடிச்சாச்சா? காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிடுறது. மத்தியானம் 12 மணி எப்போ ஆகும்னு காத்துட்டு இருந்து உடனே ஃபோன் அடிச்சிடுறது ஸ்நேகிதியில். சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில்? மறந்து போயிட்டீங்களா என்ன பாட்டு கேட்கணும்னு?
1: மறுபடியும் படத்துல இருந்து எல்லோரும் சொல்லும் பாட்டு, அந்த பாட்டு
0: நிச்சயமா கொடுத்தலாம். இருப்பில் வந்ததுக்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல். நன்றிம்மா.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும்

0: 10% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 12:40. நம்ம இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ஸ்நேகிதியே. தோழிகள் அவங்களுடைய மனம் விரும்பிய பாடல்களை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியை இது ஸ்நேகிதியே. இனிப்பில் காத்திருக்கும் தோழி, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: முருகேஸ்வரி
1: சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? என்ன பாட்டு கொடுக்கலாம் நிகழ்ச்சியில? நிச்சயமா கொடுத்துடலாம். என் பேர் வந்ததற்கு நன்றி. இது உங்களுடைய விருப்ப பாடல்.

தங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரந்தான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண்டா.

0: நேரம் 12:45 25 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. தோழிகள் அவங்க மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியா இது ஸ்நேகிதியே. 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற இரண்டு எண்களிலும் மதுரையின் முன்னிணைப்பான 0452 என்ற எண்களோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழுங்கள். இனிப்பில் காத்திருக்கும் தோழி, என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நலமா இருக்கேன்
1: மேடம்.
0: உங்க பேரு சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: அவங்களா ஜெயின்புரம் மேடம்.
0: சரி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நான் அடிமை இல்லை படத்துல ஒரு தீவன் தான் பாடல்தான் பிடித்தவை சொல்லிடுறேன் மேடம். 10 பாட்டு 8 தொகை, 4 நாள் 8 வரி மேடம். சின்ன குட்டி இது
0: மேடம். சொல்லுங்க சொல்லுங்க.
1: முதல்ல 8 தொகை சொல்லிடுறேன் மேடம். இடையில கடைசி ஒரு வார்த்தை மறந்துடும், அதை கொஞ்சம் மன்னிக்கணும். நல்ல குறுந்தகை மொத்த 10 தோங்கு பரிபாடல் கட்டறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம்பரம் என இத்திரத்து என்று. அடுத்து 10 பாட்டுல முருகு ஒரு நானோவு பாலிரண்டு முல்லை பெருகு வளமதுரை தாண்டி போல நெடுங்கள் வாடை தோல் புரிந்து தல கதா பெரும் பக்தன் வரும். தோல் புரிந்து பட்டினப்பாறை கதா பெரும் வரும்.
0: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, நன்றி. இது உங்களுடைய பாடல் காற்று.
1: நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 12:52 ஆயிட்டு இருக்கு. ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் காத்திருக்கும் தோழியை சந்திக்கலாம். வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கும்.
1: எல்லாரும் சூப்பரா இருக்கமா. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிச்சாச்சா?
2: வேலையெல்லாம் காலையில 10 மணிக்கு முடிஞ்சிடும். அதனால ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கேன். பாடல் ஒரு 4 வரி பாடலாமா?
1: பாடுங்க.

அதிக கோபம் தேந்தா தீராசி தானே தினத்தின் தாய் தந்தைய தீராசி தானே தினத்தின் தாய் தந்தைய.

0: அறிவை இலக்கின்
1: உங்க பாட்டு தான் ஃபுல்லா போயிட்டு இருக்கு மதுரை எஃப்எம்ல. பருவமே புதிய பாடல் பாடுன்னுட்டு புது மெட்டில் நீங்க மெட்டை சுட்டு பாட்டை போட்டுட்டு இருக்கீங்க.
0: ஆமாங்கம்மா, கோபங்களினாலே உறவை இழக்கின்றோம், சக்தியை தான் ஓ நாமும் தீட்ட வேண்டாம். ஓ இனி புத்திய
1: 4 வரி 25 வரி தாண்டி போயிட்டு இருக்கு பாட்டு. ரொம்ப அருமை, நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டிமா, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
0: எனக்கு வந்து இது பாகப்பிரிவினை படம் பிள்ளையார வரவேற்கிறதுக்காக.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது சிநேகிதியின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த தோழிகள் அனைவருக்கும், கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கும், முயற்சி செய்தவர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 1 மணி.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 என்ற கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி, நேர்களின் மனதில் எப்பவுமே நம்பர் ஒன் இடத்தை பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களான கேட்டு ரசிக்க போறீங்க வசந்த கானங்கள். இந்த ஒரு மணி நேரம் எந்த ஒரு முக்கியமான வேலையா இருந்தாலும் சரி யாருமே பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச வசந்த கணங்க நிகழ்ச்சியை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கவா போது அப்படின்ற மாதிரி நேர்கள் வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே தயாரா இருப்பீங்க இல்லையா. இன்றைய வசந்த கணங்க நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ்ச்செல்வியோட.

என்றும் மனதில் நிலைத்து நிற்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1:06 தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகள் எழுதி MS விஸ்வநாதன் இசையமைச்சர் P. சுஷிலா குரல் கொடுத்திருக்காங்க. பாலும் பழமும் திரைப்படத்திற்காக.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்

0: காற்றோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேர்களின் கவனத்திற்கு இன்று மாலை 5:02 நம் உணவு நம் ஆரோக்கியம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுகிறார் பேராசிரியர் முனைவர் PV கோபி மணிவண்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் தொகுப்பாளர் சிவசங்கரி. கேட்க தவறாதீர்கள் நேர்களே, இன்று மாலை 5:02.

இடத்துக்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் பகல் 1:11 ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல்? கண்ணதாசன் வரிகள் எழுதி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை அமைச்சு பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரல் கொடுத்திருக்காங்க. சுமைதாங்கி திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பாடலுடைய கலர் தாங்க பிளாக் அண்ட் ஒயிட், ஆனா அந்த ராகு என்னைக்குமே கலர்ஃபுல் தான் அப்படின்ற ஃபீலை கொடுக்குற வசந்த கணங்க நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1:16 அடுத்ததா எந்த பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்ணதாசன் வரிகள் எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சு டி எம் சவுந்தரராஜன் குரல் கொடுத்திருக்காங்க. எங்க மாமா திரைப்படுத்திருக்காங்க.

விளையாட்டு பிள்ளை என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், GRT ஜுவல்லர்ஸ்.

செவிக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது வசந்த கணங்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 1:22 நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சு பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரல் கொடுத்திருக்காங்க. பாசம் திரைப்படத்திற்காக கேட்டுட்டு இருந்துடலாமா?

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

உற்சாகங்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது வசந்த கணங்கள். ஸோ எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க இல்லையா? ஸோ அடுத்து 1:30 டானு ரேடியோவை கேளுங்க. இப்போயும் நாங்கள் கேட்டுதானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இருந்தாலும் 1:30 எந்திரிச்சு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். என்னப்பா விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? என்ன, நேற்று கேட்ட கேள்விக்கு வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த நேர்கள். ஸோ யார் யார் அப்படின்றத கரெக்டாக 1:30 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதனால எங்கேயும் போயிடாதீங்க. தொடர்ந்து வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் அமர காவியம் திரைப்படத்திலிருந்து.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த காலங்கள் பிஜிஎம் இது இருக்காதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ வந்து நேர்களை பத்தி நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் இல்லையா, அதனாலதான் மாசம் ஒரு பிஜிஎம் கொடுக்கணும் இல்லையா. இப்போ நேத்து கேட்ட கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நேத்து மூணு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதுல என்னென்ன கேள்வி கேட்டோம், யார் யாரு கரெக்டான பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா சங்கீதா?
1: கண்டிப்பா சொல்லிடலாம். நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கு எல்லாரையும் வாசிக்கிறதுல.
0: கண்டிப்பா. முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்றதான் எங்களுடைய முதல் கேள்வி. அதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா, கர்ணம் மல்லேஸ்வரி அப்படின்றதான் கரெக்டான பதில். அவங்க 2000 வாங்கியிருக்காங்க, அதுவும் வெயிட் லிப்டிங் கேட்டகரி, அதாவது பளு தூக்குதல் கேட்டகரிக்காக வாங்கியிருக்காங்க வெண்கலம் பதக்கம். அதுக்கு யார் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
1: நம்ம வந்துட்டு பாபு முள்ளக்காடில் இருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கிளாட்ஸ்டோன் ரயான் அப்படின்றவங்க, தேவனூர் ஜோதிலட்சுமி, எஸ்பி ரவி, ராமேஸ்வரம், புவனகிரி சுமதி பாபு, மதுரையிலிருந்து கோ சண்முக சுந்தரம், செல்வராஜ் என்கேஎல், உஷா முத்துராமன்,
0: அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனார்த்தனன் அப்படின்னு ஜனார்த்தனன் வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து கைத்தறி நகர்லேருந்து ஆர் எஸ் துவாரகன் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து உபேந்திரன், நந்தகுமார், நல்ல பெருமாள், சூரியகுமார், அன்புராணி, அடுத்து பார்த்தீங்கன்னா
1: மணிகண்டன் நம்பி, பிரமிளா தமிழ்ச்செல்வன், அந்தோனிராஜ், சுகுமார் வடிவேல், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், வேலாயுதம், சூரி விஜயராகவா, ஜீவானந்தன் ஜீவா, நளினி, தர்ஷன், சூரிய நாராயணன், குருபரன்.
0: ஸோ இந்த நேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாடகர் மனோ இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபேவரேட் சாங், அவர் பாடின பாடல்லையே உங்களுக்கு பிடித்தமான ஃபேவரேட் சாங் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க சங்கீதா, உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் மனோ அவர்களோட பாடல்ல?
1: எனக்கு காதலன் படத்துல இருந்து முக்காலா முக்காபிலா பாடல்.
0: ஒரு மாதிரி வெஸ்டர்ன் வைபா நீங்க போறீங்க. சரி, என்னோடது கேளுங்களே,
1: என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படியே அந்த கோலாட்டம் மாதிரி எல்லாம் கொண்டு போவாங்க, திலிபர் ஜானி, அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சூப்பரான சாங் இல்ல? இதே மாதிரி நிறைய நேயர்களும் நம்மளுக்கான

0: பதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு ஒவ்வொன்றா ரீட் பண்ணலாம்.
1: மதுரையிலேருந்து ஸோ சண்முக சுந்தரம் வந்து வீரபாண்டி கோட்டையில் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் வாழும் ஆலயம் படத்துலேருந்து சிங்கார அப்படின்ற ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க.
0: பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து ஆத்தங்கரை மரமே அரசமரையிலேயே பாட்டு சொல்லியிருக்காங்க. அன்புராணி அவங்க ஒன்றும் மாமா பொண்ணு கொடு அந்த பாட்டு ரஜினியோட பாட்டு சொல்லியிருக்காங்க. பத்மா நீலமங்கலம் அப்படின்றவங்க வந்து சிறையில் பூத்த சின்னமலர் படத்துல இருந்து ஆளோலம் பாடும் தென்றலே அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. சிவநாத் வந்து பாட்டுக்கொரு தலைவன் படத்துல இருந்து நினைத்தது யாரோ நான் தானே என்ற பாடல் சொல்லியிருக்காங்க.
1: கைத்தறி நகர்லேருந்து ஆர் எஸ் துவாரகன் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகவும் பிடித்த பாடல் தேன்மொழி எந்தன் தேன்மொழி அப்படின்ற பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதோ மேக ஊர்வலம் அப்படின்ற ஒரு பாடல் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: கைத்தறி நகர்ல இருந்து எஸ் கே சூரியகுமார் ஸ்ரீதேவி அவங்க நடித்த பாடலான புத்தம்புது பூமி வேண்டும்னு பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: எஸ்பி ரவி ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா தூளியிலே ஆட வந்த அப்படின்ற பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: ஜனார்த்தனன் எல்லாம் என் காதலி படத்திலிருந்து உயிரே உயிரே இது தெய்வீக சம்பந்தம்ன்ற பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: திருமூலஸ்தானம் வீரசுந்தரி பார்த்தீங்கன்னா செண்பகமே பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: ரொம்ப
1: ஃபேமிலியரான
0: பாட்டு வந்துட்டு பொட்டு வைத்த தங்க குடம் பாட்டு வந்து பாபு முள்ளக்காடுல இருந்து சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து கிளாஸ்டோன் ராயன் பார்த்தீங்கன்னா மலையாளம் கரையோரம் அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ராஜாதி ராஜா மூவில இருந்து அந்தோனியரா சென்னையில இருந்து சொல்லியிருக்காங்க சொல்ல துடிக்குது மனசுன்ற பாடல். அப்புறம் சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துல இருந்து மதுரை மறிக்குழுந்து வாசம்.
1: அந்த பாடல் யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆமா, அடுத்து அழகர் அழகர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெற்றிவேல் படத்துல இருந்து சின்ன ராசாவே சிட்டரும்பு என்ன கடிக்குது அப்படின்ற ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூரிய நாராயணன் பாத்தீங்கன்னா பாட்டுக்கு நான் அடிமை அப்படின்ற படத்துல இருந்து தாளாட்டு கேட்காத அப்படி இந்த ரயில்ல போகும்போது அந்த ஃபீல் சூப்பரா இருக்கும்ல சங்கீதா.
0: ஆமா, நம்ம ஜன்னலோரத்துல உட்காந்து பாட்டு கேட்டுட்டு போறப்ப மனோ பாட்டு எல்லாம் யாருக்கு பிடிக்காம போகும்.
1: ஆமா, அடுத்ததா பாத்தீங்கன்னா
0: மதுரையில இருந்து ஜீவானந்தன் வந்துட்டு அமைதி படை படத்துல இருந்து சொல்லிவிடு வெள்ளி நிலவை பாட்டு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் வந்து மலையாள கரையோரம்,
1: அதாவது இது ரெண்டாவது வாட்டி இடம்பெறுது இல்லையா.
0: அப்புறம் வந்து வேலாயுதம் வந்துட்டு இதயத்தை திருராதே படத்துல இருந்து ஓ பாப்பா லாலி பாட்டு சொல்லியிருக்காங்க.
1: குருபரன் பாத்தீங்கன்னா மதுரை மறிக்குழுந்து வாசம் இந்த பாடலும் இரண்டாம் முறை இடம்பெறுது.

0: வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ தேவனூர் ஜோதிலட்சுமி பார்த்தீங்கன்னா மனசாட்சியையும் நேர்மையும் வச்சு வாழ்வில் வாழ்க்கையில் வந்து நான் பின்பற்றி கடைபிடிப்பேன் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க.
1: ஆண்டிப்பட்டி கண்ணன்றவங்க வந்து சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேலாயுதம் வந்து நான் அதிகம் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பழனி கவிதா பாப்ராப்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து சொல்லியிருக்காங்க, அன்பானவன் அதே சமயம் நான் ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இதோ டிஸ்க்ளைமர் கொடுக்குற மாதிரி இருக்கே. ஆமா, அடுத்து சிவானந்தன் பாத்தீங்கன்னா நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே உதவி செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம், மன உறுதி தான் என்னுடைய அடையாளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: காட்டுமன்னார் கோயில இருந்து குழந்தையப்பன் சொல்லியிருக்காங்க, எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சீர்தூக்கி வாழ ஓரளவு பழகி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: உஷா முத்துராமன் பாத்தீங்கன்னா, நான் ஒரு பாவை, அதாவது நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி உரிமையா டக்குன்னு முடிச்சிட்டாங்க ஒரே வரியில. சோ அடுத்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து நட்பாக தாங்க எல்லாருக்கூடையும் பழகுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. ஜனார்த்தனன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இசை ரசிகன், எங்கள் வானொலியை கேட்குற எல்லாருமே இசை ரசிகராக இல்லாமல் இருக்க முடியாது. தொடர்ந்து
1: நந்தகுமாரன் நெம்மேலியிலேருந்து சொல்லியிருக்காங்க, என்றும் நேர்மை எதிலும் கோபம். அப்புறம் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து ரவி அவங்க எழுதியிருக்காங்க, நான் ஒரு நல்ல ரசிகன், அதன் விளைவாய் பாராட்டுக்குரிய ஒரு கலைஞனானேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அன்பராணி, எனக்கு வந்து குட்டீஸ் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் தப்பு செஞ்சால் ஒரு வாரம் பேசவே மாட்டேன் அப்படின்ற வரி ரொம்பவே வெளிப்படையாக அவங்களோட கேரக்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொறுமைசாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை சிதைக்கும் நான் ஒரு சிற்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து செல்வராஜ், நல்லவனுக்கு வல்லவனுக்கு பிறருக்கு உதவி செய்வேன், சுருக்கமாக சொன்னா அவரை வந்து ஆளின் ஆள் அப்படின்னு போட்டிருக்காங்க.
0: சூப்பர் சூப்பர், இது மூலமா நம்மளுடைய நேர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு இல்லையா சங்கீதா?
1: ஆமா.
0: சரி ஓகே, இப்போ வந்து நேத்து கேட்ட கேள்விக்கு யார் யாரெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க, என்னென்ன பதில் சொன்னாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ நாளைக்கு என்ன கேள்வி, அதாவது இன்னைக்கு நாங்கள் கேட்டிருக்கோம், அதுக்கு வந்து நாளைக்கு வந்து இடம்பெறும், அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி வாசிச்சிடலாமா?
1: ம், வாசிக்கலாம்.
0: முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் ஏவுகணை பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் யார், அதாவது ஏவுகணை பெண்மணின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி,
1: இந்தியாவில் முதல் பேசும் திரைப்படம் எது, வெளிவந்த ஆண்டோடு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மூன்றாவது கேள்வி, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது ஏஐ, ஸோ ஏஐ வளர்ச்சி சாதகமா பாதகமா அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம நேர்கள் பாத்தீங்கன்னா பாதி பேர் ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா நாளைக்கு 1:30 பாத்தீங்கன்னா கரெக்டா 1:30 இந்த கேள்விக்கான விடைகள் இடம்பெறும். அதுக்கு முன்னாடி இத்தனை கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்ன நேர்களுக்கு பாராட்டுகள் சொல்லிடலாமா? பதில் சொன்ன எல்லா நேருக்குமே நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் மீண்டும் தொடர்கிறது வசந்த கானங்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

கவனத்திற்கு. இன்று மாலை 5:02 நம் உணவு நம் ஆரோக்கியம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுகிறார் பேராசிரியர் முனைவர் பி வி கோபி மணிவண்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் தொகுப்பாளர் சிவசங்கரி. வசந்த கணங்கள் தர காத்திருக்கும் அடுத்த பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து.

காலத்தில் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல்

0: அரசி மொழிய
1: வசந்த கணங்க நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. வழங்கிய பாடல்கள் அனைத்தும் மனத்தில் நீங்க அடுத்து பிடித்திருக்கும் நம்புகிறோம். கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்சல் நாட்டுப்புற தாளத்தோடு நம்முடைய இசை பயணத்தை தொடங்குவோம். வாங்க, இது தெம்மாங்கு பாடல்கள். கிராமத்து தெருக்களில் கேட்ட இசையும் திரு இசையில் ஒலித்த நாட்டுப்புற மெட்டுகளும் எப்போதுமே நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இசையின் ஒலியாய் முதல் பாடல் பொன்மனச்செல்வன் படத்திலிருந்து மனோ வாணி ஜெயராம் குரலில்.

கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.

நேரம் 2:07. வயல்வெளி, மண்பாதை, பசுமை, மண்வாசம் இவற்றோடு கலந்து வரும் எளிமையான இசைக்கு எப்போதும் தனி அழகு உண்டு. தெம்மாங்க பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு ஊரு விட்டு ஊர் வந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5:02 நம் உணவு நம் ஆரோக்கியம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுகிறார் பேராசிரியர் முனைவர் பி வி கோபி மணிவண்ணன். உடன் உரையாடுகிறார் தொகுப்பாளர் சிவசங்கரி. இன்றிரவு 5:02 ஒளிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். 0452 என்ற முன்னிணைப்போடு 25:30 25:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெச்எல் நேயர்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தெம்மாங்கு பாடல்கள். மேலும் முழங்க கால்கள் தானாகவே தாளம் போட சுற்றி இருப்பவர்களும் சேர்ந்து கொண்டாடும் திருவிழாவின் உற்சாகத்தை நம் செவிக்கு கொண்டு வரும் அடுத்த பாடல் கும்மிப்பாட்டு திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சில பாடல்கள் கேட்டவுடன் பழைய நினைவுகளை நமக்கு கொண்டு வரும். கிராமத்து வீடுகள், தெருக்கில் விளையாண்ட நாட்கள், உறவினர்கள் நண்பர்களுடனான சந்திப்பு, மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி விளையாடுறது, வயல்வெளி காற்று என பல நினைவுகளை எடுத்துச் சொல்லும். அடுத்த பாடல் தமிழ்ச்செல்வன் திரைப்படத்திலிருந்து, உன்னிகிருஷ்ணன், சித்ரா, குரல்களில்.

நேரம் 2:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நேயர்கள் காற்றலைகளில் இசையின் ஒளியோடு கிராமத்து நினைவுகளை சுமந்து வரும் தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஜானகி குரல்களில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெச்சில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெம்மாங்கு பாடல்கள். பாடல்களின் தனிச்சிறப்பு என்னன்னு தெரியுமா? முதல்ல சில நொடிகளிலேயே நம்மளை வந்து தாளம் போட வைத்துவிடும். அப்படி ஒரு பாடல் தான் நாம் அடுத்ததாக கேட்க போறோம். கலைஞன்

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:37. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்களை இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சி. இசையில் இயற்கைக்கும் முக்கியமான பங்கு இருக்கிறதுன்னா ஒத்துக்க முடியும் தானே. மழை, வயல், ஆறு, மலை, காற்று எல்லாம் பாடல் மொழியாகிறது. இந்த அழகான இசையில் ரசிக்க அடுத்த பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் மனோகுரல்களில்.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கு.

பாடல்கள் வெறும் தாளம் மெட்டையும் சொல்லாது. அவை கிராமத்து உறவுகளையும் உணர்வுகளையும் மக்களின் வாழ்க்கையையும் அழகாக சொல்லும். அடுத்த பாடல் என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து, மலேசியா வாசுதேவன், சித்ரா, இளையராஜா குரல்களில்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் கிராமத்து நினைவுகளை சுமந்து செல்லும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

எத்தனை ஆண்டு கடந்தாலும் இசையின் ஓசை நம் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்துடன் இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த இசை தொகுப்புடன் உங்களுடன் சந்திக்கிறேன். சங்கீதா.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5:02 நம் உணவு நம் ஆரோக்கியம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுகிறார் பேராசிரியர் முனைவர் பி வி கோபி மணிவண்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் தொகுப்பாளர் சிவசங்கரி. நேயர்கள் கலந்து கொண்டு அழைக்கலாம் 0452 என்ற முன்னிணைப்புடன், 25:30 25:30 தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை, அதன் பின் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

8:55 வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம் 6 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் சாத்தியார், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திண்டுக்கல், கொரட்டூர், திருநின்றவூர், பூண்டி, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, சென்னை, புழல், செங்குன்றம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், சென்னை எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், திருவள்ளூர், சேத்தியாத்தோப்பு, செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பேரையூர், அம்பத்தூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், உசிலம்பட்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, சென்னை தண்டையார்பேட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கொளப்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ்

இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 9.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. அதிகளவு வெப்பநிலை கரூர் வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை பகுதிகளிலும் ஓரிரிடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 11ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடன் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை

சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் செக்கானூர் அணியில் 8,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நவீன பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மாதாவின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் துலீப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாளான இன்று கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:03. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:32 நேயர்கள் இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காற்றில் கலக்குது மெல்ல வரும் பாட்டு, ஹெட்போன் வழியே நெஞ்சத்தொட்டு, லூப்பில் ஓடுது லேட்டஸ்ட் வைபு, ரிலாக்ஸ் ஆகுது மனசின் லைஃபு. ஆம் நேர்களே, கேட்க இருப்பது மெல்ல வரும் பாட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 3:36 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்லவரும் பாட்டு.
3: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, காய்ச்செல்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமாக பார்க்குற பொண்ணுங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
4: முதல் முறையாக உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
5: அவ முன்னால் நிற்கிறேன், அவ கண்ணால் சொக்கிறேன், நான் தன்னால் சிக்கிறேன், பின்னால்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:41. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு.

song is for you. Straight.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Yeah, Akashvani, that's lit.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடன் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதுவார்ஜனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த

விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் துலீப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிறமலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 4:05 ஆயிட்டிருக்க இந்த வேலையில நாம விளையாட காத்திருக்கும் வசந்தன்கோ வழங்கக்கூடிய ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான். இந்த ஆட்டக்கள நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக வந்தாச்சு நான் சிவசங்கரி,
1: சங்கீதா.
0: அப்புறம் நம்மளுடைய போன் இதுலலாம் வந்து இணைப்புல தொழில்நுட்ப உதவிக்காக வந்திருக்கிறாங்க தமிழ் செல்வி அவங்க. எல்லாரும் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு ஆட்டக்களம் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர்கள் எந்த எண்ணில் அழைக்கலாம் அப்படின்னா 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 அப்படின்ற எண்கள் அழைச்சு விளையாடலாம் விளையாடலாம் சொல்லிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் தெரியுமா?
2: கதை சொல்ல போற கதை சொல்ல போற
3: என்ன கதைப்பா?
2: ராஜா ராணி கதை சொல்ல போற
1: கதை சொல்ல போறோமா? எப்படி விளையாட போறோம்?
0: ஆக்சுவலி கதை நம்ம சொல்ல போறது இல்லைங்க, நம்ம நேயர்கள் தான் சொல்ல போறாங்க. நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் உண்டு, கதை கேட்கறதுக்கும் பிடிக்கும் கதை சொல்றதுக்கும் பிடிக்கும். இன்னைக்கு எப்படி நம்மளுடைய நேயர்கள் கதை சொல்ல போறாங்க அப்படின்னா, நம்ம விளையாடுவோம் இல்லையா, சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னோம்னா காதுக்குள்ள காதுக்குள்ள காதுக்குள்ள காதுக்குள்ள சொல்லி அந்த கதை வேறு ஒரு வடிவத்தில் இருக்கும் இல்லையா. இப்போது நான் ஸ்டார்டிங் மட்டும்தான் சொல்லுவேன், அடுத்து வரக்கூடிய நேயர் அந்த கதையோட அடுத்த பகுதியை சொல்லணும், அடுத்த பகுதியை அடுத்த நேயர் சொல்லணும். இந்த மாதிரி கதை எப்படி வளரப்போகுது அப்படின்றதான் இன்னைக்கு ஆட்டக்களத்தையோடைய விளையாட்டு.
1: அப்போ நம்ம நேர்களோட கற்பனை சிறுகுகளுக்கு வந்துட்டு பறக்க விட்டு இன்னைக்கு கதை வந்து அற்புதமாக கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன்
0: இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் அதில் 3 முக்கியமான ரூல் இருக்குது, என்ன தெரியுமா?
1: என்னங்க முதல் ரூல் என்ன?
0: முதல் விஷயம், அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது.
1: சரி, யாரையும் புண்படுத்துகிற மாதிரி அந்த வார்த்தைகள் கதையில் இடம்பெறக்கூடாது.
0: கண்டிப்பான முறையில், அதே போல் அமங்கலமான வார்த்தைகளும் சொல்லக்கூடாது.
1: புரிகிறது. 3வது ரூல்?
0: அதாவது 3வது ரூல் தான் அமங்கலமான வார்த்தைகள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க இப்பவே உங்களுடைய கற்பனை சிறகுகளை பறக்க விட்டீங்களா சங்கீதா?
1: அதை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப ஆவலா இருக்கேன்.

0: முதல் காலர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கதையோடைய முதல் தொடக்கம் என்ன தெரியுமா? வழக்கம் போல நம்ம பாட்டி காலத்து கதைகள்லாம் கேக்குற மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம்.
1: நான் அதை கண்டினியூ பண்ணவா?
0: ஆஹா, நேயர்கள் கண்டினியூ பண்ணுவாங்க, நீங்க ஃபினிஷ் பண்ணுங்க.
1: கண்டிப்பா.
2: வணக்கம்.
1: வணக்கம் யா வர்க்க?
2: மதுரை வில்லாபுரம்.
1: கதையோட ஆரம்பம் வந்து சொல்லிருந்தாங்க, கவனிச்சீங்களா?
2: ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி இருந்தாங்க.
1: ராஜா இருக்காங்க,
2: அது படு சோபரி. அந்த ராணி எந்த வேலையுமே செய்யாத ராஜா தான். காலையில் எழுந்து காபி போட, டீ போட, டிஃபன் பண்ண, எல்லா வேலை ராணி ஒரு வேலையும் செய்யாது. எல்லாமே ராஜா
1: தான். நீங்க சொல்றீங்க,
0: இது என்னமோ ராஜா கதை மாதிரி தெரியல, தன்னுடைய சொந்த கதை சொன்ன மாதிரி இருக்கு. பரவாயில்ல, அடுத்த நேரம் பார்க்கலாம். வருக, வணக்கம். வணக்கம். கேம் பாத்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சதா? பிடிச்சிருக்கு. புரிஞ்சதா? சரி, இப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா வந்து காலையில எந்திரிச்சு கிச்சன்ல போய் டீ காஃபி எல்லாம் போடுறாரு. அடுத்து எப்படி இருக்கும்? அப்படித்தான் கேக்குறோம்ல, நீங்க சொல்லுங்க.
3: காலையில எழுந்திரிச்சு அவர் தேவையான வேலைகளை வந்து அவரே செய்யறாரு, காஃபி டீ எல்லாம் போட்டு. இது எதுக்காக பண்றாரு அப்படின்னா, அவரோட மக்கள்களுக்கு வந்து முன்னுதாரணமா சின்ன சின்ன வேலைகளையும் நம்மளே இனிஷியேட் பண்ணணும். எல்லாத்துக்கும் பெண்களை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, பெண்களுக்கும் உதவி செய்யணும் வீட்டு வேலையிலன்னு சொல்லிட்டு.
1: அப்ப இந்த ராஜாவோட கதையோட நீட்டம் வந்துட்டு அவர் வந்து ஒரு முன்னுதாரணமான ராஜாவா செயல்படுறாரு.
4: அதாவது இந்த நேயர் வந்து பாத்தீங்கன்னா, தான் வீட்டுல இப்படி நடக்கணும்னு சொல்லி இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கே. அப்படியா?
0: இது நல்லா இருக்கே.
1: உங்க பேரு?
5: இவமே.
0: உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஐஸ்வர்யா ஃப்ரம் மதுரை.
0: ஐஸ்வர்யா ஃப்ரம் மதுரை, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
4: அதாவது விளையாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சுவாரஸ்யமா கொண்டு போகலாம். எப்படின்னா, ஒரு நேயர் ஒரு லைன் சொன்னா போதும், அப்பதான் மற்ற எல்லா நேயர்களும் பங்கு பெறலாம். தொடர்ந்து இணைப்பில் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: தஞ்சாவூர்ல இருந்து விக்னேஷ் பேசுறேன் மேடம்.
0: தஞ்சாவூர்ல இருந்து பேசுறீங்க, கதை கேட்டீங்களா? புரிஞ்சதா கேம்?
6: இன்னொரு
0: வாட்டி சொல்லணுமா? அதாவது கதையோட ஒவ்வொரு வரியா ஒவ்வொரு நேரா சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கதை எது வரைக்கும் இருக்குன்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன பண்ணாராம், காலையில தானே கிச்சனுக்கெல்லாம் காஃபி டீ எல்லாம் போட்டு குடிச்சுக்கிறாரா. அடுத்த நேயர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ராஜா அந்த நாட்டு மக்களுக்கே முன்னுதாரணமா இருக்காரு அப்படின்றதோட கதை நின்றுக்கு. இந்த கதையோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கலாம், நீங்க சொல்லுங்க.
6: அந்த ராஜா தான் கீழே வேலை போக்கு சேவை அதிகாரிகளுக்கு முதன்மை ஆளே, அவர் தான்.
0: அது வரைக்கும் கதை முடிஞ்சிருச்சே?
6: முடிஞ்சு. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க,
0: நீங்க சொல்லுங்க.
6: அவர் தான் என்ன சொல்ல போனா, எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனா சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, சிங்கம் சொல்லுவாங்க. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா.
0: ஓகே, சிங்கம் காட்டுக்கு ராஜா.
6: அது சொல்ல போனா, சிங்கம் காட்டுக்குள்ள இருக்கும்போது நரி பூனை எது ஒண்ணா சரி, நம்ம உள்ள போய் இருக்க முடியாது, மனுஷனே உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட இதுல சிங்கம் தான் கிங் சொல்லுவாங்க அந்த காட்டுக்கு.
1: ராஜா ராஜாவா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்க சொல்ல வரீங்க.
0: சொல்ல வரீங்க. சரி, ரைட். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் மீண்டும் தொடரலாம். இது வசந்தன்கோ வழங்கக்கூடிய ஆட்டக்களம் நிகழ்ச்சி.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

8:37 வசந்தன் கோவின் இந்தியாவின் நம்பர் 1 ஜீலர் வசந்தன் கோ.

0: நேர்களே, நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். இது ஆட்டக்களம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாட்டு போயிட்டு இருக்குன்னா,
1: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
2: என்ன கதைப்பா?
1: ராஜா ராணி கதை சொல்ல போற.
0: இன்னைக்கு கதையில நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு நேர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா வரிசையா வந்துட்டு இருந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ராஜா ராணி கதையில தான் பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கதை எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, ராஜா ஒருத்தர் வந்து இருந்துக்காரு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காரு. அவர் அவங்க வீட்டு வேலைகள் எல்லாம் அவர் வந்து திறமையாக பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருந்தவரோட மக்களும் வந்துட்டு அவருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு. இப்போ இந்த கதையோட அடுத்த லீடு என்னவாக இருக்கும்னு வர காலர்கிட்ட கேட்டுக்கலாம். வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, நீங்க எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரசங்கத்திலிருந்து திவ்யா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, கதை கேட்டுட்டு இருந்தீங்களா?
3: முன்னுதாரணமா திகழ்ந்த அவரு ஒரு நாள் வேட்டைக்கு போனாரு. அப்ப காட்டுல

0: மான்கள் துள்ளி விளையாடிட்டு இருந்ததை
1: பாக்குறேன். இப்பதான் கதை வந்து அடுத்த லீடுக்கு போயிருக்கு. அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜா காட்டுக்கு போயிருக்காரு. காட்டுல போயிட்டு ரெண்டு மானை பார்த்துருக்காரு. ஸோ கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிருச்சு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: காளீஸ்வரி.
1: காளீஸ்வரி எங்கிருந்து? மதுரையில இருந்து பேசுறீங்களா? உங்க கால் ரெக்கார்டர்ல இருக்கு, அதை கட் பண்ணிட்டு பேசிருங்க.
2: தன்னோட அம்புகளால வெட்டி வேட்டையாடி மான் கொம்ப தன்னோட அரண்மனைக்கு கொண்டு வராரு கம்பீரமா.
3: எல்லாருக்கும் உதாரணமா இருக்க ராஜா நம்ம மானை பார்த்த உடனே என்ன செய்யறாரு, அம்பை தொடுத்து ரெடியா இருக்காரு.
1: சரி, ரைட். இப்ப நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேர் யார், வருக, வணக்கம்.
4: வணக்கம்ப்பா.
1: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: உண்டைமட்டி முத்துராஜ்.
1: முத்துராஜ் சார், கதை கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: வீட்டுக்கு வந்துட்டாங்க.
1: சூப்பர். வேட்டைக்கு போனாங்க, மான் ரெண்டு பார்த்தாங்க, ரெண்டு பேராலையும் அந்த மானை வேட்டையாட முடியல, திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க, கரெக்டா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், வருக, வணக்கம்.
5: வரக்கூடிய நேர்கள் எல்லாருமே வேட்டையாடுது அப்படின்ற மாதிரியே பேசுறாங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் கதைக்குள்ள கொண்டு போகலாம். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவா ஜாலியா கொண்டு போங்களேன். எப்பயுமே ஒரு ஊர்ல ராஜா இருந்தாரு, வேட்டையாடினாருன்னு கொண்டு போகாம இந்த ராஜா கொஞ்சம் வித்தியாசமானவரா இருக்கட்டுமே. பாப்போம் அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்.
6: அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபுரத்துல இருந்து பழனியா பேசுறேன்ப்பா.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். அதாவது கண்டிப்பா யாருமே மானை எல்லாம் வேட்டையிடக்கூடாது, அது தவறு, அது யாரும் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். அதாவது அந்த ராசா வந்து வேட்டைக்கு போ, வேட்டைக்குன்னு போல அவர் அந்த காட்டுக்கு போய் அந்த இயற்கை அழகெல்லாம் ரசிக்கிறாரு. இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு அத போட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு.
1: ராஜா காலத்துல போட்டோ இருந்திருக்கு.
6: இணைப்பில்
1: வந்தமைக்கு நன்றி. அதாவது இதுவரைக்கும் கதை எப்படி போயிருக்கு அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சாரு, அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தாரு. அந்த ராஜா ஒரு நாள் காட்டுக்கு போனாரு, காட்டுல ரெண்டு மான்களை பார்த்தாரு. அந்த மான்களோட அழகை ரசிச்சுட்டு அந்த மான்களோட போட்டோ எடுத்திருக்காரு. இதோட கதை நிக்குது. இந்த கதை எப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்றத ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில ஒரு விளம்பர இடைவேளை.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

0: நேர்கள் நாம் இணைந்திருக்கிறோம். வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சி. நேரம் 4:21 ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னா,
1: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
2: என்ன கதைப்பா?
1: ராஜா ராணி கதை சொல்ல போற.
0: நம்ம கதையில வர ராஜா என்ன பண்றாருன்னா, முன்னுதாரணமா திகழ்றாரு. அவரோட இயற்கை ஆர்வத்தை பத்தி இப்ப பார்த்தோம். அவர் காட்டுக்கு போனாரு, இயற்கை அழகை ரசிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு நேர் நிறைவு பெற்றிருக்காங்க. இதோட கண்டினியூட்டி அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் மதுரை பொன்மொழி. வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, யாரு?
3: உருநூர் மாவட்டம் காரியாட்டு வட்டம் பனிக்குருப்புல பேசுறோம். பனிக்குருப்பு,
0: பனிக்குருப்பு சொல்லுங்க சார். இந்த கதையோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்?
4: தொடர்ந்து கேட்டு நிகழ்ச்சியில் இணைந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.

0: சரி, இந்த கதையோட அடுத்த நகர்வு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சங்கீதா?
1: இவர் இயற்கை அழகை ரசிச்சுட்டு வந்தார் இல்லையா, வந்தவருக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் தோன்றி அவரோட ராணி குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இயற்கையோட இயந்து பார்க்கறது எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: நீங்க அப்படியே யோசிச்சுட்டு இருங்க. நம்ம நேயர்கள் அழைப்புல வந்துட்டாங்க. வருக வணக்கம், வருக வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம், வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹலோ,
1: ஐயா சொல்லுங்க.
0: இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: சிவசங்கரி மேடம், சங்கீதா மேடம், தமிழ்ச்செல்வி மேடம், எல்லோருக்கும் வணக்கம் சொல்லுவது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: விஜயலட்சுமி மேடமுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறோம். நாங்க மூணு பேரும் சேர்ந்து கதை கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: நான் கேட்டுட்டு இருக்கேன். கூட இன்னும் புதுவிதமா ஒரு மாடலா இருக்கு, நல்லா இருக்கு.
0: புதுவிதமான மாடலா இருக்கா? நல்லா இருக்கா?
2: நல்லா இருக்கு மேடம்,
0: நல்லா இருக்கு.
3: பரவாயில்லையப்பா.
2: ரெண்டு மான்களை பாத்துட்டு வந்தாங்கல்ல ராஜா.
0: ஆமா.
2: இவருக்கு வந்து ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு இருக்கு வீட்டுல.
4: இன்னும் நீங்க இந்த மானை விடலையா?
1: அவர் மானை போட்டோ எடுத்துட்டே வீட்டுக்கு வந்துட்டாருங்க.
2: வந்துட்டாங்கல்ல, அப்ப நம்ம மகளுக்கு ஒரு அழகான ஜோடி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சு நான் அந்த மணமகனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு தன்னோட அழகான மகளுக்கு ஒரு மணமகனை, அழகான மணமகனா இருக்கணும், வீரமா இருக்கணும்
0: வணக்கம். இதுவரைக்கும் கதை எப்படி போயிருக்கு அப்படின்னா, சங்கீதா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா
5: இருந்தாரு,
0: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ராஜா வந்து தான் வீட்டு வேலைகளை தானே பாத்துக்கிறாரு, நாட்டு மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்காரு. அந்த ராஜா ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு, ரெண்டு அழகான மானை பாக்குறாரு. அந்த மானோட போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. உடனே தன்னுடைய மகளை பாக்குறாரு. தன் நம்மளுடைய மகளுக்கும் ஒரு ஜோடி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற புள்ளியில வந்து கதை நிக்குது. கதையோட அடுத்த லீடு யாரு என்ன அப்படின்றத கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதுவரைக்கும் நேயர்கள் சொன்ன கதையில வந்துட்டு திருப்பமாக இவங்க வந்துட்டு ராஜா வேட்டைக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களோட இளவரசிக்கு வந்து ஒரு மனமுடிக்கலாம் சொல்லி எண்ணம் பட்டு இருக்காங்க. சோ அதுக்கான போட்டிகள் ஆரம்பிக்கலாம் நினைக்கிற போது இப்ப வரக்கூடிய நேர் என்ன போட்டி வைக்கலான்றத சொல்லலாம்.
4: எனக்கு என்னமோ லெமன் வித் ஸ்பூன் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பாப்போம் நேயர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படினு சொல்லிட்டு. வணக்கம்,
0: வருக வணக்கம்.
7: வணக்கம் காசிமாயன்.
0: வணக்கம் சார் காசிமாயன், எங்க இருந்து பேசுறீங்க?
7: குருவித்துறை காசிமாயன்.
0: குருவித்துறையில இருந்து பேசுறீங்க. விளையாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா?
7: ஆ, கதை கேக்குறேன்.
0: கதை கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, அடுத்த நகர்வு எப்படி போகலாம்?
7: அத பொண்ணு தேடறதா சொன்னீங்க.
4: மாப்பிள பாக்குறாங்க இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் போட்டியில ஜெயிச்சாதான் தன்னோட பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வரிசையில தனக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கு எந்த மாதிரி போட்டி வச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வரியில சொல்லுங்க.
7: ஜல்லிக்கட்டு காலை அடக்கணும் இல்லன்னா கல்லு தூக்கணும், அந்த காலத்து மாதிரி தேவையான போட்டி வச்சா நல்லா இருக்கும் என்னுடைய எண்ணம்.
1: தன்னை பலசாலியில் நிரூபிக்கிறதுக்கு அவங்க அந்த வட்டக்கல்ல தூக்குற மாதிரி போட்டி வைக்கலாம்னு சொல்றீங்க.
0: இணைப்புல வந்த மைக்கு நன்றி. இப்ப கேம் அடுத்த கட்டமா எங்க போயிருக்குன்னா, மாப்பிள்ளைக்கான போட்டியில வந்திருக்கு. ஜல்லிக்கட்டு காலை எடுக்கணும் இல்லைன்னா இளவட்டக்கல்ல தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்ததான் இளவரசன் இப்பவாது இன்ட்ரோ ஆவாரான்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார்? வருக வணக்கம்.
8: வணக்கம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார், கதை கேட்டுட்டு இருக்கீங்களா?
8: ஆமா, கேட்டுக்கிட்டு இருக்கேன். ராஜா ராணி கதை.
0: சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்?
8: ஆமா,

0: போட்டி வந்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த போட்டியில வந்து நம்ம எத்தனை செலக்ட் பண்றாங்க, எத்தனை பேர் செலக்ட் பண்றாங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு பேர் வந்து செலக்ட் ஆகுறாங்க. எத்தனை பேர், அஞ்சு பேர் தான் கலந்துக்கலாம், அவங்க தான் திறமையாளி அப்படின்னு வந்து பாக்குறாங்க.
1: முதல்கட்ட போட்டியில இருந்து அஞ்சு பேர் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க.
0: அஞ்சு பேர் எல்லாரும் கலந்துக்க முடியாது, குறிப்பிட்ட இதுக்கு குறிப்பிட்ட பேர்கள் இளைஞர்கள் மட்டும்தான், திறமையானவங்க மட்டும்தான் வந்து பங்கேற்க முடியும். அப்படி அஞ்சு பேரை வந்து செலக்ட் பண்ணி
1: நிறைவு நிறைவு இது நல்லதா இருக்கு. நம்ம இதோட இனிப்பில் இணைந்து பேருக்கு நன்றி ஐயா.
2: அதாவது கதை வந்து ரொம்ப சூடுபிடிச்சு போயிட்டுருக்கு. போட்டியில் வந்து இப்போ அஞ்சு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த அஞ்சு பேரில் இளவரசன் யாருன்னு எனக்கு இப்போ யோசனை அதிகமாக இருக்குது.
1: இப்போ நீங்கள் பேருனா எப்படியும் ரெண்டாவது கட்ட போட்டியும் நடக்கும் இல்லையா? ரெண்டாவது கட்ட போட்டி என்னவாக இருக்கும்னு நம்ம நேர்கள்ட்ட கேட்கலாமா?
2: வருக வணக்கம்.
3: வணக்கம், முனிச்சாலையில் இருந்து கண்ணன் பேசுகிறேன்.
2: சொல்லுங்கள் சார், கதையில் அடுத்து என்ன பண்ணலாம்?
3: அதுக்கு வந்து அஞ்சு பேர் போட்டிக்கு நிற்கிறாங்க.
2: ஆமாம்,
1: இரண்டாவது கட்ட போட்டியாக என்ன வைக்கலாம் சொல்லுங்கள்.
3: ராஜா தீவிரமா யோசனை பண்றாரு,
2: யோசிக்கிறாரு,
3: யார தேர்ந்தெடுப்போம். ராஜா யோசிக்கிறாரு, அந்த அஞ்சு பேர்ல யார தேர்ந்தெடுப்போம் சொல்லி யோசனை பண்றாரு. ராணிய கூப்பிடுறாரு, ராணிக்குன்னு தெரியல. அப்புறம் ராஜா ராணி சேர்ந்துட்டு இந்த வேலைக்காரங்க அவங்கள கூப்பிடுறாங்க. தம்பிங்க வாப்பா நமக்கு தெரியல, நீ சொல்லு இந்த அஞ்சு பேர் யார தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றாரு.
1: ராஜா ராணியும் குழப்பத்துல இருந்து எப்படி தேர்ந்தெடுக்கன்னு தெரியாம இருக்காங்க.
2: ஓகே, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து நம்ம மீண்டும் இணைவோம். இது வசந்தன்கோ வழங்கக்கூடிய ஆட்டக்களம் நிகழ்ச்சி.
4: நேரம் மாலை 4:29. நேர்களது வரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரத்தாரர் வசந்தன்கோவின் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: Rest in peace.
1: நேயர்களின் கவனத்திற்கு இன்று மாலை 5:02 நம் உணவு நம் ஆரோக்கியம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுகிறார் பேராசிரியர் முனைவர் பி வி கோபி மணிவண்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் தொகுப்பாளர் சிவசங்கரி.

0: ஆமாங்க, இன்னைக்கு கதை சொல்லிட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம நேர்கள் அனைவரும் அவங்களோட கற்பனை திறமையை வந்து வெளிக்காட்டுற விதமா ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ராஜா ராணியோட கதை.
1: இது வரைக்கும் கதை எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல ராஜா இருந்தாங்க, அவங்களுக்கு ராணி இருந்தாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். காட்டுக்கு போனாங்க, அங்க வந்து ரெண்டு மானை பார்த்தாங்க, அதோட போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. மானுக்கெல்லாம் ஜோடி இருக்கே, நம்ம பொண்ணுக்கும் ஜோடி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சுயம்பரத்துக்கும் ஏற்பாடு பண்றாங்க. சோ எப்பயும் போல போட்டி வச்சுதான் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா கடைசியில 5 பேர் ஃபைனலிஸ்ட் ஆகி இப்போ இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
0: ஒவ்வொரு கட்ட போட்டியிலையும் வந்துட்டு திறமையானவங்களையும் புத்திசாலியானவங்களையும் செலக்ட் பண்ண ராஜாக்கு இந்த 5 பேரை எப்படி வந்துட்டு ஒருத்தரை செலக்ட் பண்றதுன்றது தெரியல. அதுக்காண்டி அவங்க வந்து வேலையாட்கள்கிட்ட வந்துட்டு ஒரு சஜஷன் சொல்றதுக்காண்டி கேக்குறாங்க.
1: சரி, தொடர்ந்து கதை எப்படி நகருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். யாரு எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
0: வருக வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க. எல்லாருமே நல்லா இருக்கோம். சொல்லுங்க, கதை கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கதை சூப்பர் மேடம்.
1: சூப்பரா நீங்க பில்ட் அப் பண்ணதா. சொல்லுங்க, அடுத்து என்ன நடந்துச்சு?
2: 5 பேர்ல தேர்ந்தெடுக்க ஒரு வீரமான மாணவனை தேர்ந்தெடுக்கிறாரு.
1: எப்படி தேர்ந்தெடுத்தாங்க
2: மேடம்?
1: எப்படி தேர்ந்தெடுத்தாங்க?
2: வீரமானதை விளையாடிட்டு இருக்கும்
0: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் கதையை எந்த அளவுக்கு கொண்டு போறாருன்னு பாக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். ஒட்டக்கடையில இருந்து புஷ்புலகா.
1: சொல்லுங்கம்மா.
3: நல்லா எங்களுக்கு மூளைக்கும் அறிவுக்கும் நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அதாவது அவங்க வந்து கேக்குறாங்கல்ல, பொண்ணு கிட்ட போய் ஏதாவது மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு
1: கேக்குறாங்க.
3: ஆனா அந்த இளவரசி சொல்றாங்க, 5 பேரை கொண்டு வந்திருக்கீங்களே, நான் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும்? ஒருத்தரை தானே நான் தேர்ந்தெடுக்க முடியும்.
1: இல்லம்மா, இதுக்கு முன்னாடி உள்ள நேயர் வந்து ஒரு பேரை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. வீரமா தேர்ந்தெடுத்து ஒரு மன
0: இளவரசனை சூஸ் பண்ணி கொண்டு வந்து கேக்குறாங்க, இந்த பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு.
1: ஆமா,
3: எப்படி சூஸ் பண்ணாருன்றத கொண்டு வரணும்ல மேடம். அவங்கள எப்படி 5 பேர்ல எப்படி அவங்க ஒருவரை சாதாரணமா எடுக்க முடியாது இல்லையா? ஒருவரை எப்படி எடுக்க முடியும்?
1: சரி, கரெக்ட் தான். இப்போ

0: நேயர் சொல்லிட்டாங்க, சூஸ் பண்ணிட்டாங்க, வீரமான விளையாட்டு வச்சு சூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நபரை கூட்டிட்டு வந்து அவங்க பொண்ணுகிட்ட கேக்குறாங்க, அதை நீங்க எப்படி கண்டினியூ பண்ண போறீங்க?
1: அப்ப கேக்கும் போது அப்ப அவங்க சொல்றாங்க, அப்ப நான் ஒரு டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர், பாப்போம் அந்த இளவரசி என்ன டெஸ்ட் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி நிபில் வந்த பைக்கு.
2: இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் இளவரசிக்கு என்ன விதமான தேர்வு வச்சு அவங்களை செலக்ட் பண்றாங்க?
0: இது இளவரசிக்கான தேர்வு மாதிரி தெரியல, நம்ம நேர்களுக்கு தேர்வு வைக்கிறோம், அவங்க என்ன தேர்வு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
3: மதுரை பாலரங்கவர்ல இருந்து.
0: சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா, எப்படி கதையை கொண்டு போக போறீங்க அடுத்தது?
3: 6 மணில இருந்து 5 மணி அருதி நல்ல ஆட்டக்கலாம், எல்லாருக்கும் திறமையான ஒரு இது விளையாட்டு இது எல்லாம் கொண்டு வருவீங்க. வந்து பார்த்தா கதை சொல்ல வச்சிருக்கீங்க,
0: எல்லாமே ஒரு முயற்சி தானே. சொல்லுங்க சொல்லுங்க, கதை எப்படி கொண்டு போக போறீங்க?
3: முயற்சி தான், ஆனா எனக்கு இந்த புரோகிராம் சூப்பரா பிடிக்கல மேடம். நன்றி மேடம், வணக்கம்.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
1: என்ன கதைப்பா?
0: ராஜா ராணி கதை சொல்ல போற.
2: ஆமா, ராஜா ராணியெல்லாம் தாண்டி இப்போ வந்து கதை வந்து எந்த கட்டத்துல இருக்கு?
3: இளவரசிக்கான துணை காண்டி சுயமரம் நடத்திட்டு இருக்க ராஜாவிட்ட அஞ்சு பேரு
2: சொல்லுங்க.
4: நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு அவங்க சொல்றாங்களா ராஜாவோட பொண்ணு? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மான் காட்டுக்கு போய் வேட்டையாடிக்கிட்டு மேல மானை வேட்டையாடி யார் வர்றாங்களோ அவங்கள தான் கட்டிக்குவேன் அப்படின்னு.
2: மறுபடியும் மானா?
3: மறுபடியும் வேட்டையாடி?
4: நான் லைன்ல இருந்தேன்.
2: என்னங்கய்யா?
4: என்ன மேடம் சொன்னாங்க? நான் லைன்ல
2: இல்லைங்கய்யா. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கணும், அறிவை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கேள்வி. மறுபடியும் இந்த மான் எல்லாம் வேணாம. இப்பதான் அவங்க அப்பா காட்டுக்கு போயிட்டு வந்தாரு, அதை வச்சுதான் ஐடியாவே வந்துச்சு. சீக்கிரம்
5: எல்லாருமே
2: நலமா இருக்கோங்க. சொல்லுங்க, கதை கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: அப்படியே நகர்ந்துட்டு வருது மேம். ஆப்ல தான் கேக்குறேன், போன நேர் எதுல முடிச்சாங்க அது சொல்லுங்க.
2: அதாவது அந்த பொண்ணு வந்து ஒரு ஆளை ஃபைனல் பண்ணி இவங்க தான் அவனுடைய, இவங்களை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க இல்லையா? அப்ப வந்து அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் வந்து அவங்களோட அறிவை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க?
5: அந்த பையனை பத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு நீ என்ன கருதுற அப்படின்ட்டு.
2: சரி, இந்த கேள்விக்கு அடுத்த நேயர் பதில் சொல்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோட 4:42 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.99. இப்ப கேள்வி என்னன்னா, உலகத்திலே விலை முடிக்க
3: விலை மதிப்பு உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இளவரசி தன்னோட இளவரசனுக்காக கேட்ட கேள்வி.
2: இளவரசனா தேர்ந்தெடுக்கணுமா வேணாமா அப்படின்றதுக்கான கேள்விதான் இது. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
6: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
6: மதுரை மாவட்டம் திருமங்கல மாவட்டம் ஆலம்பட்டியிலிருந்து எஸ் ராமர்.
2: ராமர் ஐயா சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி?
6: இந்த கடைசியா பேசின நேயர் என்ன சொன்னாரு மட்டும் சொன்னீங்கன்னா அதுல இருந்து நான் ஃபாலோ
2: பண்ணுவேன். நீங்க எது வரைக்கும் கேட்டீங்க?
6: நான் வந்து இப்ப வேலைக்கு போயிட்டு 40 இருந்து தான் ஆரம்பிச்சேன்.
2: இல்லங்கய்யா, நீங்க கடைசியா கேட்ட அந்த கதையோட கண்டினியூஷன் என்ன?

0: இல்ல ஏன்னா அஞ்சு பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி திருச்சியில இருந்து அதான் ஒரு நேர் நம்ம அன்பு நேர் பேசு.
1: அஞ்சு பேரா? அதாவது அஞ்சு பேர் ஃபைனல் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போறாங்க. சாரி, அஞ்சு பேர்ல ஃபைனல் பண்ணி ஒரு ஆளையும் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை வந்து அந்த பையனை வந்து அந்த பொண்ணுகிட்ட கூட்டிட்டு போறாங்க. இந்த பையன் உனக்கு ஓகேவான்ட்டு நான் இவங்க அறிவை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த மெனப்பெண் சொல்றாங்க. அப்ப கேள்வி கேக்குறாங்க, இந்த உலகத்திலேயே
2: விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்ற கேள்விதான் அந்த இளவரசி வரப்போற இளவரசனுக்கான கேள்வியா வச்சிருக்காங்க.
1: அப்ப அந்த இளவரசர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார்?
0: இளவரசர் அதான் வந்து பொண்ணோட அப்பா.
1: பொண்ணோட அப்பா இல்ல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவர்.
0: பொண்ணோட மாப்பிள்ள பொண்ணுக்காக என்ன சொல்ல போறாரு? சரிங்க மேடம், அதாவது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பொண்ணு எதுவும் பாத்துருக்கீங்களா முன்ன பின்னா அப்படின்றத மட்டும்தான் வைப்பாங்களே ஒழிய உலகத்திலே என்ன இருக்குன்றது கேட்கறதுக்கு. அவர் என்ன,
2: நீங்க நிகழ்காலத்திலே இருக்கிற பெண் பார்க்கும் படலத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இது ராஜாராணி காலத்துல உள்ள கேள்விகள். இளவரசி வந்து அவங்களுக்கு தேவை வலிமையான இளவரசனா மாத்திரம் இருக்கக்கூடாது, புத்திசாலியான இளவரசனா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட கண்டினியூஷன் கேட்போம். இப்போ வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
6: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
7: ரெடியா மாமே?

0: நேயர்களின் கவனத்திற்கு இன்று மாலை 5:02 நம் உணவு நம் ஆரோக்கியம் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி பங்கு பெறுகிறார் பேராசிரியர் முனைவர் பி வி கோபி மணிவண்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் தொகுப்பாளர் சிவசங்கரி. நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்க அழைக்கலாம். 04-52 அப்படின்ற மதுரையின் முன்னிலைப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 வரலாம். இப்போ ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்னப்பா கேம் விளையாண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
1: கதை சொல்ல போற கதை சொல்ல போற
2: என்ன கதைப்பா
1: ராஜா ராணி கதை சொல்ல போற கதை சொல்ல போற.
3: இதுவரைக்கும் நம்ம நேயர்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணி நம்ம கிட்ட கதையை வந்துட்டு இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்,
0: அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லீடு கொடுத்துடலாம். எப்படின்னா இப்ப வந்து ஒருத்தரை ஃபைனல் பண்ணி ராணி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ராணி வந்து என்னோட இவங்களோட அறிவை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா. என்ன கேள்வி?
3: உலகிலேயே விலைமதிக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: கரெக்ட். அப்ப வந்து ராணி எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பா வந்து பணம், காசு, நகை அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ராணி எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து இளவரசர் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே உங்களை வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி அன்புதான் விலைமதிக்க முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பதில்ல பாத்தீங்கன்னா இளவரசி மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நேயர் கண்டிப்பா பண்ணுவாங்க. இனிமேல் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து?
4: குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாப்பு
0: சொல்லுங்கயா.
4: அதாவது இளவரசத்துல அன்பு, அந்த அன்பு வந்து விலைமதிக்க முடியாது. அன்பு வந்து அவருக்கு ராணியான பதவியில் இருக்கும் போது அவருக்கு மரியாதை மாதிரி கிடைக்கல.
0: அன்பு விலைமடிக்க முடியாததான், அதனால ராணி வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா?
3: இந்த வார்த்தை, இந்த பதிலை கேட்ட இளவரசிக்கு வந்துட்டு அன்புன்ற ஒண்ணுதான் விலைமதிக்க முடியாதுன்றத நம்பிட்டு அவங்க வந்துட்டு சந்தோஷமா இளவரசனை வந்துட்டு மனமுடிக்க ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றீங்க. கதையின் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த.
0: இப்ப ரெண்டு பேருக்கு திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. தொடர்ந்து என்ன நடந்துச்சு? வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
5: நான் சுந்தரபாணி பேசுறேன்.
0: சொல்லுங்க, கதை எப்படி போய்கிட்டு இருக்கு?
5: இளவரசர் வந்து திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க
0: இல்லையா? பண்ணிட்டாங்க. அவர் வந்து அன்புன்னு சொன்னதுனால அதுல வந்து மயங்கி ராணி வந்து சரி நம்மள வந்து காலம் காலத்துக்கும் நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம்
5: ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்.
0: ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றி நேபல் வந்தமைக்கு. அதாவது எண்டுக்காடு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம், இன்னும் நிகழ்ச்சி வந்து 8 நிமிஷம் இருக்கு, இப்படியும் கொண்டு போகலாம். நான் எடுத்துட்டு வரேன் ட்விஸ்ட். இந்த ஒரு ஹீரோ ஒரு படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு வில்ல எங்கிட்டு இருந்தாலும் குதிப்பாரு இல்லையா,
3: கூரையில இருந்து.
0: ஆமா, அந்த மாதிரி இந்த கதையிலையும் குதிக்கணும் இல்லையா?
3: இளவரசனும்

0: அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வந்திருக்காங்க இளவரசனையும் இளவரசியும் பிரிப்பதற்காகவே. யார் எங்கிருந்து? வணக்கம், யார் இங்கயா?
1: பொறுமையாங்க
2: இளவரசர் பாஸ் ஆயிட்டாரு.
0: இளவரசர் வந்து நல்லா டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணுவார், அதாவது வைஃபை எப்படி சூப்பரா ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சிருக்கு போல. அதனால ஹேண்டில் பண்ணிட்டாரு. சரி, பொறுமையா எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வணக்கம்,
3: நினைக்கிறேன்
4: பலகாரம் எல்லாம் குடுத்து அப்படியே அந்த ராஜா இளவரச வீட்டுக்கு அனுப்பி விட்டு வேண்டியதே. பொண்ணு
0: சரி போதும், அதான் முடிஞ்சிருச்சு, இளவரசிய அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதான் ஆடி மாசம் முடிஞ்சு. சரி, ஓகே, நன்றி. நீ ஃபில் வந்த மைக்கு.

0: நிகழ்ச்சியை தொடரலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 4:56. ஸோ ஒரு வழியா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அவங்க சொன்ன மாதிரி தாங்க. ஸோ அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு நல்லபடியா. எதுக்கு நம்ம வில்லன்களெல்லாம் இறக்கிட்டு அவங்களை வந்து நல்லபடியா மறுவீடு அனுப்பி வைப்போம்? இதனாச்சு அதாவது நம்ம படத்துல தான் வந்து சந்தோஷப்படுற மாதிரி சுபம்லாம் போட மாட்டாங்க, இதுலனாச்சும் கொடுங்களே அப்படின்ற மாதிரி நேயர் வந்து விருப்பப்பட்டு கேட்டதுனால நம்ம அதுல ஒரு எண்டு கார்டு போட்டுடலாமா?
1: எப்பயுமே ஒரு ராஜா ராணி கதைனா அதோட முடிவு வந்து சுபமா தான் இருக்கும்.
0: கண்டிப்பா
1: இந்த ராஜா ராணி மகிழ்ச்சியா மனநிறைவோட அவங்களோட இளவரசிய கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சீர்வரிசைகளோட அனுப்பி சந்தோஷமா இருக்காங்க.
0: சோ இப்படிதாங்க ஒரு ராஜா ஆரம்பிச்சாங்க. அவர் வந்து காடுக்கு போய் மானை பார்த்து, மானு ஜோடியாக இருக்கே நம்ம பொண்ணுக்கு ஒரு ஜோடி கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணி போட்டியும் நடத்தி அதில் 5 பேரை ஃபைனல் பண்ணி கடைசியில் ஒரு ஆளை ஃபைனல் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணப்பெண் வந்து அறிவை டெஸ்ட் பண்ணுற விதமாக ஒரு கேள்வியும் கேட்டாங்க. அதில் வந்து ராணியை ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு பதிலையும் சொல்லி ரெண்டு பேருக்கும் இனிதே திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் ராணிக்கு வந்து தன் கணவர் மேலே டவுட்டு இல்லையா? என்ன டவுட்டு?
1: அவங்க வந்துட்டு அந்த சொன்ன அந்த வார்த்தை அன்புன்றத வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாரு அப்படின்றத பாக்குறாரு. ஸோ அவர் இயல்பிலேயே அந்த அன்பு குணமுடையவரான்னு செக் பண்றதுக்காண்டி டீல வந்துட்டு தேநீர்ல ஜீனி போடாம கொடுக்குறாங்க.
0: ஆமா,
1: சோ அதையும் அவங்க வந்து சுவை கலந்த உணவா நினைச்சு குடிச்சிட்டு வச்சிடுறாரு.
0: ஆஹா, அப்ப உண்மையிலேயே நம்ம கணவர் வந்து நம்ம மேல உண்மையாவே அன்போட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுவீடுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் ஃபன்னியா இருக்குல்ல, ராஜா ராணிலாம் மறுவீடுக்கு போறாங்களா கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ இன்றைய ஆட்டுக்கலாம் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 23 நேர்கள் பங்கு பெற்றாங்க. கதையை சூப்பரா பில்டப் பண்ணி போயிருக்காங்க. ஸோ நம்ம நேர்கள் எல்லாத்துலயுமே திறமையானவர்கள் அப்படின்றது நல்லாவே தெரியுது. பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்டுதா சீதா அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய ஆட்டுக்கலாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
1: சங்கீதா.
0: நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளில் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 5:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் இணைந்திருப்பது தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக நம் உணவு நம் ஆரோக்கியம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக நம்மளோட இணைந்திருக்கிறார் மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் திரு கோபி மணிவண்ணன் அவர்கள். அவர்களை உங்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்கின்றோம். ஊட்டச்சத்து சார்ந்து, உணவு சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நேயர்கள் அழைக்கலாம். 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்களில். இப்போ நிலையத்திற்கு வந்திருக்க நம்ம சாரை வரவேற்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் நேயர்களுக்கும். இந்த ஊட்டச்சத்து வார விழா, தேசிய ஊட்டச்சத்து வார விழா, இது இதற்கு இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து நேயர்களையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்களும் இங்கே நிலையத்திற்கு வந்து எங்கள் நேயர்களுக்காக பல சந்தேகங்களை வந்து பேசி தீர்க்க காத்துட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி சார், எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம்னு செப்டம்பர் 1-7 அனுசரிக்கிறாங்க இல்லையா, ஏன் பர்டிகுலராக இந்த வாரத்தை தேசிய ஊட்டச்சத்து வாரம்னு சொல்கிறாங்க?
1: நல்லது மேடம். அதாவது பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தினம், அப்புறம் வந்து மதர்ஸ் டே, அப்புறம் வந்து லேபர்ஸ் டே, இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியத்துவமான நாட்களை வந்து சிறப்பிக்கிறதுக்கு அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து உலகம் தழுவிய நிகழ்வு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாள் ஆசிரியர் தினம், அந்த மதர்ஸ் டே இப்படிலாம் சொல்கிறத தாண்டி ஒரு வாரம், 7 கொண்டாட்டமாக இதை கொண்டு போகிறாங்க, ஊட்டச்சத்து வாரம் அப்படி சொல்லிட்டு. ஸோ 7 கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், நாட்டு மக்கள் அனைவருக்கும் அப்படின்றத முன்னெடுத்து 1982 இருந்து இந்தியாவில் இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் அதில் வந்து போதிய அளவு தேவையான சத்துக்கள் இல்லாமல் இருக்குது, இன்னமே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து சீர் செய்யணும், சரிப்படுத்தணும் என்ற அடிப்படையில் இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை வந்து அரசாங்கம் கடைப்பிடிக்கிறாங்க. இதன் மூலம் ஒரு நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நமது நாடு தழுவிய வகையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பள்ளிகள் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொது நிகழ்ச்சிகள், பிற அமைப்புகள் எல்லாருமா சேர்ந்து, அரசும் இணைந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நாடு முழுவதும் கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு வாரம் அப்படின்றதையும் தாண்டி தற்போது இந்த செப்டம்பர் மாதம் முழுமையுமே ஊட்டச்சத்து மாதமாக கடைப்பிடிக்க வேணும். ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு பிளானு, ஒவ்வொரு திட்டங்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமது மத்திய அரசு இந்த செப்டம்பர் மாதம் முழுமையுமே ஊட்டச்சத்து மாதமாக கடைப்பிடிக்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
0: ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இந்த வாரத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஊட்டச்சத்துனா என்ன, இந்த ஊட்டச்சத்தில் எதெல்லாம் அடங்கும் சார்?
1: ஊட்டச்சத்து அப்படின்றது சத்து அப்படின்னு சொல்லும்போதே நம்மளது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையானது, அடிப்படையானது, நம்மளுடைய செயல்பாட்டிற்கு, இயக்கங்கள், உடலுடைய வளர்சிதை மாற்றம் செயல்பாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சக்தி தேவை. இந்த சக்தியை நமக்கு வழங்குறது வந்து பார்த்திங்கன்னா உணவின் மூலம்தான் நம்ம எடுத்துக்கிறோம்.
0: கண்டிப்பாக,
1: சரிங்களா? ஸோ அதனால் ஊட்டச்சத்து உணவு அப்படின்ற இது வந்து ரொம்ப அவசியமாக இன்றைய நாள்

0: இல்லை இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சத்தான உணவுகளை மட்டுமே நமது முன்னோர்கள் சாப்பிட்டு வந்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிடைக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொரு நேரத்துலையும், அதாவது நேர இடைவெளியின்றி எப்போல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கணக்கு, ஒரு வழிமுறை, ஒரு வரைமுறை இல்லாமல் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் வந்து பவுண்ட்டு 3 நேரம் சாப்பிடணும், அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் இடைவெளி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து டீஃபால்ட்டாக இருக்குது. பட் அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு வேளை உணவுலையும் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது சமச்சீர் உணவாக வந்து நம்ம எடுத்துக்கிறணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அந்த சத்துக்கள்னு நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா?
1: கண்டிப்பாக
0: அது ஒவ்வொரு உணவுலையும் வந்து நமக்கு தேவையான சத்துக்கள்னு சொல்லக்கூடிய புரதம் அதிக அளவில் இருக்கணும், அப்புறம் வந்து கொழுப்பு சத்து இருக்கணும், மாவு சத்து இருக்கணும், அப்புறம் வந்து உயிர் காக்கும் விட்டமின்கள், தாது உப்புக்கள் இதெல்லாம் இருக்கணும். இதை தாண்டி வந்து நார் சத்து நமக்கு அவசியம்.
1: கண்டிப்பாக
0: நம்மளுடைய உடலில் இருக்க வளர்சிதை மாற்றங்களுக்கும் கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கும் அந்த நார் சத்து பயன்படுது. இவை எல்லாமே அதை என்னென்ன சொன்னோம், ஃபேட்டு கொழுப்பு சத்து, புரோட்டீன் சரிங்களா, புரதச்சத்து, அப்புறம் கார்போஹைட்ரேட், மாவு சத்து, அப்புறம் வந்து விட்டமின்ஸ் உயிர் சத்து, அப்புறம் வந்து மினரல்ஸ் தாது உப்புக்கள் சரிங்களா, அப்புறம் வந்து ஃபைபர்ஸ் ரைட்டா, இதோட சேர்த்து தண்ணீரும், தண்ணி சத்து அப்படின்னே நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இது எல்லாமே போதிய அளவில் எல்லா உணவுகளில் இருக்கிறத சேர்த்து நம்ம ஒவ்வொரு வேளையும் உணவில் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம அதிகப்படியாக இதில் வந்து இந்த கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவு சத்து நிறைந்த உணவுகளை மட்டும்தான் ரொம்ப அதிகமாக, ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம். காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா இட்லி தோசை அதுவாக இருக்கும். மதியம் என்ன சாப்பிட்டோம்னா சாப்பாடு. நைட்டு என்ன சாப்பிட்டோன்னா திருப்பி வந்து அதுலேயே மாவுலேயே தயாரித்த ஏதாவது உணவுகளாக தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வேளை உணவுகள்லையும் கூடுதலான அளவு மாவு சத்துக்களை மட்டுமே இன்றைய காலத்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து சரி செய்யப்பட வேண்டும். அதை தாண்டி வந்து இப்போது அதிகமாக வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் இல்லைங்களா, பொரித்த உணவுகள், எண்ணெயில் பொறுத்து அதிகப்படியான ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பாரத பிரதமர் வந்து அவங்களே வந்து இதில் வானொலியில் சொல்லிட்டு வராங்க, ஆயில் எண்ணெயோட அளவை வந்து சமையலில் பாதியாக குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும், எடுத்துக்கிட்டு சரியான உணவுகளை வந்து திட்டமிட்டு எடுத்துக்கிறணும். அது பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை. நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம வந்து மீண்டும் போகணும், அப்படி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க. சின்ன இந்தி சென்ஸ் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் போங்க, எவ்ரிவேர் அவங்க வந்து ஒபிசிட்டி. மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் அந்த டேலேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 குழந்தைக்கு தாய் மாதிரி, ஏற்கனவே 1-2 குழந்தைக்கு தந்தை மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் தான் மாப்பிள்ளை பொண்ணு இருக்காங்க. இதை ஒபிசிட்டி அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இது காரணம் வந்து அந்த ஜங்க் ஃபுட்ஸ், அந்த கல்ச்சர் வந்து தவிர்க்க முடியாமல் இருக்குது. அதை தாண்டி இது ரொம்ப எளிய வழியில் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இதுதான் உணவு அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க சரிங்களா. இப்போ பருவநிலை மாற்றம், வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது மதுரை அதை சுற்றிய ஏரியாவில். ஆனாலும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹாட்டாக டீ சாப்பிட்றத வந்து எல்லாருமே, ஏன்னா டீ ஷாப்ஸ் அவ்வளோ இருக்குது, அங்கே தான் போகிறாங்க, அதை தான் சாப்பிட்றாங்க. ஸோ நமக்கான உணவுகள் எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 வேளை உணவு சாப்பிட்றது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கானா கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே நீராகாரம் சரிங்களா, அந்த முன்னாடி நான் முத நாள் ஆக்கின சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி வச்சு அதில் வந்து விட்டமின் தாது உப்புக்கள் பார்த்திங்கன்னா அதோடய அளவு அதிகரிச்சிருதுன்றாங்க சரிங்களா. இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் வந்து அளவு சுண்ணாம்சத்தெலாம் கூடும். அந்த மாதிரி உணவுகளை வந்து அந்த நீராகாரம், அந்த புளிச்ச தண்ணி அந்த இதை உணவாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறமா வேலை அதுக்கு போயிருக்காங்க, காடு தோட்டம் அந்த மாதிரி போயிருக்காங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைவதற்கு முன்னாடியே அவங்க நல்ல ஃபுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூக்கத்துக்கு போயிடுறாங்க. அதிகப்படியான நேரம் தூங்கியிருக்க தூக்கம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 வேளை நல்ல உணவுகளை வந்து அதிகமாக சத்தான உணவுகளை எடுத்துருக்குறாங்க.

ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஸ்நாக்ஸும் சாப்பிட்றோம், மூணு வேளை சாப்பிடணும், நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இப்படி இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கல்ச்சர் மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம வந்து மீண்டு வரணும், இதுதான் இன்றைய தேவை. மீண்டு வரும்போது நமக்கான உணவுகள் என்ன அப்படின்னு போகணும், சரிங்களா? நம்ம சொன்ன மாதிரி, ஏற்கனவே பேசின மாதிரி, அதிகப்படியான அந்த மாவுச்சத்து நிறைந்த உணவுகளில் இருந்து இந்த எல்லா சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவுகளை நோக்கி பயணப்படணும் அப்படின்னு போகும்போது, நமது முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள் அதை வந்து ரொம்ப

0: குதிரைவாளி இதெல்லாம் வந்து இன்றைக்கி மியூசியத்தில் வச்சு பார்க்குற அளவுக்கு இருக்குது. சரிங்களா, குழந்தைகளுக்கு வந்து காமிச்சா அது என்ன அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதை தாண்டி எல்லா உணவுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்குடு ஃபுட்டு, எல்லா உணவுமே நம்ம கிடைக்கிறது எல்லாமே பேக்குடு ஃபுட்டு. பேக்குடு ஃபுட்டுனா உணவு தயாரிக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களே பேக்குடு ஃபுட்டாக தான் வருது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி அப்புறம் சமையலுக்கு பயன்படுத்தும் போது இது எல்லாமே கெட்டு போகாமல் இருக்க, அதோடைய ஆயுட்காலத்தை அதிகரிக்க கண்டிப்பான முறையில் ஏதாவது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஒரு அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நல்லா எந்த உணவுப் பொருள் நீங்கள் வாங்கினாலும் அந்த லேபிளில் படித்து பார்த்து வாங்குங்க. இப்போ ஒரு உப்பு பாக்கெட்டு, சரிங்களா, அந்த உப்பு பாக்கெட்டை எடுத்து பார்க்கும்போது அதில் போட்டிருக்காங்க, அதாவது அயோடினைஸ்டு உப்புன்றது எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா, உப்பில் அயோடின் சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து ஃபோர்டிஃபிகேஷன் சொல்கிறோம். ஒவ்வொரு உணவுகளில் ஒவ்வொரு வகையான சத்துக்களை சேர்த்து பேக்கிங் பண்ணி கொடுக்கறது ஃபோர்டிஃபிகேஷன். ஆனால் அதை தாண்டி ஒரு தகவல், அந்த உணவு அந்த சால்ட்டில் அந்த கெட்டியான உப்பு உடையாமல் இருக்க, நொறுங்காமல் இருக்க ஆன்டி கிராக்கிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பிட்ட அளவு அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு டிக்ளரேஷன் இருக்குது. நீங்கள் சால்ட்டு பாக்கெட்டை பாருங்களே, அப்போ அதில் உப்பில் கூட ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்கு? அந்த அது உடஞ்சி நொறுங்கிடக்கூடாதுன்றதுக்கு. இப்படி இது மாதிரி ரசாயன பொருட்களுடைய சேர்ப்பு எல்லா உணவுலையும் இன்றைக்கி இருக்கிற பட்சத்தில் ஆரோக்கியமான உணவு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது.
1: ரொம்ப அழகாக, ரொம்ப விரிவாக நேயர்களுக்கு ஊட்டச்சத்துனா என்ன அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு விராட்டுப்பத்து பாண்டியராஜன் மாலை நேர வணக்கம்மா.
1: வணக்கம் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டு இருக்கேன், வந்திருக்கும் சிறப்பு இருந்தனர். வணக்கம் யா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க,
1: உங்களுடைய சந்தேகம் என்ன?
2: அதாவது அந்த சிறுதானிய உணவு வந்து முன்னாடி உட்கொண்டாங்க, இப்ப இல்ல. இப்ப படிப்படியா இதை கொஞ்ச கொஞ்சமா மக்கள் மத்தியில வந்து நீங்க சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாத்துக்கும் கிடைக்குமா? ரெண்டாவது வந்து இந்த பல காலங்கள்ல வந்து கிழங்கு வகைகள் அதிகமா சாப்பிடுவாங்க, கீரை அதிகமா சாப்பிடுவாங்க. இந்த கீரையே இந்த கிழங்கு எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படின்றது சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சார், அவங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க, இதற்கான பதில்?
0: அவருடைய கேள்வியில பாத்தீங்கன்னா அந்த சிறுதானியங்கள், அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா.
1: ஆமாங்க சார்.
0: சிறுதானியங்களை நம் முன்னோர்கள் உணவை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதை நம்ம எடுத்துக்கிறதுல இந்த நல்லதுதான், உடம்புக்கு நல்லது சிறுதானியங்கள். இப்போ குழந்தைகளுக்குமே வந்து இந்த பொரித்த உணவுகள் ஜங்க் ஃபுட்ஸுக்கு ஆல்டர்னேட்டாகவே வந்து சிறுதானியங்களில் செய்யப்பட்ட தின்பண்டங்கள் அதை தயாரித்து கொடுக்கலாம். ஒவ்வொரு வேலையில் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை நம்ம சிறுதானிய உணவை எடுத்துக்கறலாம் அப்படின்லாம் இப்போது அதில் நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னீங்கன்னா 2023 பார்த்திங்கன்னா சிறுதானிய ஆண்டாக உலக அளவில் வந்து கொண்டாடியிருக்கோம். 2023 ஐக்கிய நாடுகள் சபையால் சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டிருக்கு. அது வந்து இந்தியாவுடைய முன்னெடுப்பு தான் அது, சரிங்களா. இது நமக்கான உணவு அந்த சிறுதானியங்கள் அப்படின்றது. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே நமது முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நம்ம கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த கீழடி நிலப்பரப்பில் இந்த தானியங்களை சேமித்து வச்சிருக்கக்கூடிய அந்த பானைகள் அந்த பொருட்களையெல்லாம் கண்டெடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து தானியங்கள் சேமித்து வச்சுருக்கிறாங்க. அப்போ வந்து சிறுதானியங்களில் தான் அவங்க வந்து அதிகப்படியாக பயன்படுத்தியிருக்காங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில்களுடைய கலசங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஒரு குறிப்பிட்ட 12 அதுக்கு அதிகப்படியான ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட அந்த கோவில் கோபுர கலசங்களில் அங்கே நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த தானியங்களை தான் கோவில்களுடைய உயரத்தில் உச்சியில் வச்சு அதை பார்த்து வழிபடுறாங்க, சரிங்களா. ஸோ உணவு வந்து அந்த அளவுக்கு போற்றப்பட வேண்டியது. இந்த சிறுதானியம் வந்து அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது. இதோட கல்டிவேஷன் அடுத்து பார்த்திங்கன்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது குறைந்த அளவு தண்ணீரில் நல்ல சத்தான ஒரு உணவாக இருக்கக்கூடியது. இது அதிக அளவில் பயன்படுத்திக்கிறலாம், சத்தானது. அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு கேள்வியும் என்னவாக இருந்தது அப்படின்னா, கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து

0: நம்ம அதிகம் சாப்பிடுவோம், இப்போ சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. ஒரு ஒரு மனிதனுக்கான உணவு என்று பார்க்கும்போது நம்மளுடைய வந்து சுற்றுப்புறத்தில், நம்மளுடைய சுற்றுச்சூழலில் என்னெல்லாம் நமக்கு கிடைக்குதோ, விளைபொருட்கள், விவசாயப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், அதுதான் நமக்கான உணவு. அதை நம்ம பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை, அதை நல்லா பயன்படுத்திக்கிறலாம். அதை ஒரு நமக்குன்ற உணவு வந்து நம்ம நிலத்தில் விளையிறது தான். எங்கேயோ இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததை நம்ம சாப்பிட்டு உயிர் வாழணுமா, அதில் நிறையா சத்து இருக்கா, கிடையவே கிடையாது. நம்ம ஊர் கொய்யா பழத்துலேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சீசனல் ஃப்ரூட்ஸு, சீசனல் இந்த ஃபுட் கிரைன்ஸு, இதை தான் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் நமக்கான உணவு, நம்மளுடைய மண்ணுக்கானது. அதுதான் நமக்கு நல்ல ஜீரணமாகும், அந்த சத்து நம்ம உடம்புல முழுமையாக போய் சேரும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இணைந்திருக்கிறாங்க, யார் எங்கேருந்துன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மேடம் நான் மதுரையில இருந்து மணிமரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன் மேடம். சார் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: சார் நான் ஒரு ரிட்டையர்டு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் சார்.
0: ரொம்ப சந்தோஷம் சார்.
2: ஓகே, நான் ஒரு 43 இயர்ஸ் பேக்கேஜ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
0: சரிங்க சார்.
2: என்னுடைய இது வந்து இப்போ எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்னது எல்லாமே இருந்தால் கூட நம்ம இந்த மக்கள் தொகை பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
2: அதில் அந்த எஜுகேஷனில் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே இப்போ டிஜிட்டல் லைஃப் வேறு ஆகி போச்சு. இப்போ இந்த ஹைப்ரீடு ஃபுட்ஸை பற்றி, ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், செயற்கை முறையில பழுக்க வைக்கிறது, இந்த கால்சியம் கார்பனேட் போட்டு இந்த மாம்பழத்தை பழுக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் மக்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறனும்? இந்த செயற்கையான எந்த ஃபுட் எடுத்தா, எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நிறைய போட்டு இந்த உரவுணத்தை நிறைய போட்டு அந்த மாதிரி ஒரு இது வந்துருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு நான்வெஜ் ஃபுட்டுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, கடல இருக்கிற ஒரு மீன் வந்துட்டு ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த குளத்துல இருக்கிற மீன் ரொம்ப கருப்பா இருக்கும், அதையும் பிடிச்சி சாப்பிடுறாங்க. அதனால என்ன பக்க விளைவுகள் மக்களுக்கு வரும்? ரெண்டாவது குவெஸ்டின். மூணாவது வந்துட்டு, எந்தெந்த உணவுகள்ல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுல பிபிஎம்னு சொல்லுவாங்க, 100 INS நம்பர்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் நம்பரிங் சிஸ்டம், 100 ஒரு 1600 வரைக்கும் இருக்கு. அந்த இதுல வந்து எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுகள் இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சார். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரெண்டு இருக்கு சார், அதாவது நேச்சுரல்னு எல்லாருக்குமே தெரியாது. நேச்சுரல்னா உப்பு, சர்க்கரை, கனி, ஹஸ்டி, இதெல்லாம் நேச்சுரல். நம்ம ஹியூமன் பாடி எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இன்டேக் குவாண்டிட்டின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு சாருக்கும் தெரியும். ரெண்டாவது வந்துட்டு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ், இதுக்குதான் பிபிஎம் அளவு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அவேர்னஸ் சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா எல்லா பொதுமக்களுக்கும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
0: ரொம்ப நல்லது, ரொம்ப அழகா பேசுனீங்க சார். அதில் வந்து சார் அவங்க சொன்னது பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான இதில் வந்து அவர் வேலை பார்த்துருக்கிறாரு ரொம்ப அதிகமான ஆண்டுகள் அப்படின்ட்டு. கடைசி அவர் சொன்னதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். அவங்க சொன்னாங்க அதிகப்படியான சர்க்கரை, அதிகப்படியான உப்பு இதெல்லாம் எடுத்துக்கறலாம், மற்ற கெமிக்கல் தான் எடுக்கக்கூடாது அப்படி சொன்னார். அப்படி கிடையாதுங்க. ரெட் லேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து, ஒரு திட்டத்தை வந்து ஃபுட் சேஃப்டி FSSAI சொல்லக்கூடிய இந்திய உணவு பாதுகாப்பு, அதை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த FSSAI சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ரெட் லேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த வகையான உணவுகளில் அதிகப்படியாக உப்பு, அதிகப்படியாக சர்க்கரை, அதிகப்படியாக கொழுப்பு, இந்த மூன்றும் இருக்குதோ அதை லேபிளில் டிக்ளேர் பண்ணணும். எப்படி நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி அந்த புகைப்பு இது சிகரெட்டில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, போடுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி உணவுப் பொருளில் அதிகப்படியான கொழுப்பும் சர்க்கரையும் அதிகப்படியான உப்பு, இந்த மூன்று பொருள் இருந்தால் அதில் வந்து ரெட் லேபிள் போட்டு மேலே அலர்ட் பண்ணணும் அப்படின்றது இப்போ ரெட் லேபிள் கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேபிளிங்கில் சாதாரண கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, சரிங்களா, நம்ம அந்த கம்பெனி பேர்களை சொல்ல விரும்பலை, அதெல்லாம் வாங்கி குடிக்கிறோம், குளிர்பானங்கள், அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எனர்ஜி ட்ரிங்க்கு. ஸோ இந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்றத இந்த கார்பனேட்டடு உணவுப் பொருட்களில் போட்டு வைக்கிறாங்க, அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, சரிங்களா. இப்படி ஒவ்வொன்றா வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வர்றாங்க FSSAI அப்படின்றது. இதில் தான் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம், உப்பை பற்றி சொன்னோம், உப்பு நம்ம வாங்குகிறோம் ஆனால் அந்த பாக்கெட்டில் போட்டிருக்காங்க அந்த கல் உப்பு, அது உடஞ்சிராமல் இருக்கிறதுக்கு அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் போதிய அளவான அந்த அது உடையாமல் இருக்கிறதுக்கான வேதிப்பொருள் அதில் சேர்த்துருக்கோம் அப்படின்னே போட்டிருக்காங்க. நீங்கள் அதனால் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த லேபிளை நல்லபடியாக படித்து வாங்குங்க. அதை தாண்டி சில நேரங்களில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து

0: வந்து இந்த மாதம் ஒரு உணவுப் பொருள், அதிகப்படியாக குழந்தைகள் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள், அந்த உணவுப் பொருளில் வந்து என்ன போட்டிருக்காங்க, அந்த கம்பெனி செய்தித்தாளில் விளம்பரம் கொடுத்து ப்ராடக்ட் ரீகால், அந்த பொருளை நாங்கள் இந்த தேதி குறிப்பிட்ட தேதியில் தயாரிக்கப்பட்ட அந்த பேட்ச் நம்பர் இருந்தது, அந்த பொருள் எங்கே இருந்தாலும் ரீகால் எடுத்துக்கிறோம். ஏன்னு சொல்கிறாங்க, ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் ஆட் பண்ணுறது அதிகமாக போயிடுச்சு அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதனால் அந்த கம்பெனியே வந்து நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா, அதிகப்படியான தர கட்டுப்பாடு, இந்திய அரசு மாநில அரசு எல்லாம் சேர்ந்து வந்து அதிகப்படியாக உணவுப் பொருட்களில் பரிசோதனை உட்படுத்துகிறாங்க. இப்போ மதுரையிலேயே அது போன்ற அரசு ஆய்வகங்கள் இருக்குது. அங்கே வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பரிசோதனை செஞ்சுட்டு அதனுடைய தன்மையே பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பார்க்கப்போது அவர் பழங்களை பற்றி சொன்னாங்க. அந்த பழங்கள்லேயும் அதிகப்படியான அந்த டேஸ்ட்டே கிடைக்கிறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த அதை விளைவிக்கிறதுக்கு விவசாயத்தில் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதிகப்படியான ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள் பயன்படுத்துகிறது தான் காரணம். அதை குறைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ இணைப்பில் வந்து இன்னொரு நேயர் இணைந்து இருக்கிறாங்க, யார் எங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம். எங்கேருந்து சார்?
2: அதாவது
1: அவருடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, கடையில் வாங்கக்கூடிய அந்த பேக்கட் ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய மசாலா பொருட்கள், இப்போ நம்ம குளிர்பானங்கள்லாம் வந்து ரெடியாக வாங்கி குடிக்கிறோம், இந்த மாதிரியான மசாலா பொருட்களும் இப்போ வீட்டில் யாரும் பயன்படுத்துறது இல்லையா, அதெல்லாம் கடையில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
0: இது நல்ல கேள்வி. இதே அடிக்கடி வந்து இது போன்ற நிகழ்ச்சியில் வந்து இந்த பாக்கெட் பாலும் கேட்பாங்க. பாக்கெட் பால், பாக்கெட்டில் வருதே பால், அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்லாமா? இந்த அதே சேம் க்வெஸ்டின் தான், பாக்கெட்டில் வருதே மிளகாத்தூள், இதை நாங்கள் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் வாங்கி பயன்படுத்தலாம், தப்பே இல்லை. அது உணவு பாதுகாப்பு துறையின் அதில் என்னென்ன அவங்களுடைய நார்ம்ஸ் கண்டிஷன் இருக்கோ அதை அதுக்கு உட்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் நம்மளே வந்து மிளகாப்பொடியை தயார் பண்ண முடியும், வீட்டில் காய வச்சு அரைச்சி அந்த பொடி பண்ணி வச்சுக்கிற முடியும் அப்படின்னா நம்ம பண்ணணும், சரிங்களா? இப்போ பால் வந்து கிராமங்களில் எல்லோரும் மாடு வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் வந்து எளிமையாக கிடைக்கும். ஆனால் பால் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து போதிய அளவு மாடு இங்கே வச்சுக்கிற முடியாது, அந்த அவ்வளோ சப்ளையும் கொடுக்க முடியாது. ஆனால் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் எல்லாருக்கும் அதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதப்படுத்தப்பட்ட பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸு தயார் பண்ணுறாங்க. இது வந்து முன்னாடி ஒருத்தர் பேசும்போது நேயர் சொன்னார், இந்த மக்கள் தொகை அடர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சப்ளை செயின் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கோம், நமக்கு நல்ல தரமான மிளகாய் கிடைக்குது, அதை நம்ம காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. அதை தாண்டி இந்த பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸை வாங்கி பயன்படுத்துறதுல தப்பு இருக்கானா? தப்பெல்லாம் இல்லை, அது வந்து FSSAI நார்ம்ஸ்க்கு உட்படுத்தி அதுக்கு உள்ளே தான் இருக்குது. இருந்தாலுமே எனி பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸு அது கெட்டு போகாமல் அதோடய செல்ஃப் லைஃபுக்காக அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அடிட்டிவ்ஸு, சுவையூட்டிகள் எல்லாமே சேர்த்து இருக்குது. அது தேவை, அது எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு செய்கிறது நம்மளை பொறுத்தது தனிப்பட்ட உரிமை.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, நம் உணவு நம் ஆரோக்கியம் அப்படின்ற நிகழ்ச்சியை தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் திரு கோபி மணிவண்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் இணைந்திருப்பது தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக நம் உணவு நம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக நம்மளோட இணைந்திருக்கிறாங்க மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்து துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் திரு கோபி மணிவண்ணன் அவர்கள். சார், இதுவரைக்கும் நேயர்கள் வந்து நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியா அதெல்லாம் ஓப்பன் பண்ணாலே ஃபுட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நிறையா வருது. இதில் இப்போ சமீபமாக இந்த ரெயின்போ பிளேட்டிங் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த கலருக்கும் அந்த ஊட்டச்சத்துக்கும் நம்ம ஆரோக்கியத்திற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்?
1: கண்டிப்பாக. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட பிளேட், ஃபுட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளேட் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது இட் வேரிஸ், அவங்க ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதில் இந்த கலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸு அது எல்லாமே சேர்த்துக்கிறவனும் அது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது அது ஒரு வழியில் பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன், அந்த இந்த நீங்கள் சொல்கிறபோது இந்த சோசியல் மீடியா இப்போ இருக்க இம்பேக்ட் ட்ரெண்டிங் அப்படிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஏபிசி அப்படின்ற சூஸ்லாம் நீங்கள் இல்லைங்களா?
0: என்ன
1: ஏபிசி, ஆப்பிள்,
0: பீட்ரூட், கேரட்,
1: ஆமாம், இந்த மாதிரியாக ட்ரெண்டிங்காக நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து நல்ல சத்தான உணவுகளை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதிகப்படியாக வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் வந்து இந்த மைதா ஃபுட்டு, ரிஃபைன்டு அந்த மாதிரி ஃபுட்ஸு, பரோட்டா இந்த மாதிரி எடுத்துக்கிறத வந்து தவிர்க்கணும். நம்மளுடைய செரிமான மண்டலம் அப்படி பார்த்திங்கன்னா நார் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு, படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம வந்து அதிலிருந்து மாறி வேறு வழிகளில் டிவியேட் ஆகி போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து நமக்கான ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம நிறையா வந்து எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தேசிய ஊட்டச்சத்து வாரம் அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆரோக்கியமான உணவுகள், அப்புறம் வந்து ஆரோக்கியமான வாழ்வியல் நெறிமுறைகள், இப்படி இதெல்லாம் வந்து நிறையா வந்து

0: நடந்துகிட்ருக்கு. இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுகாதாரம் பேணப்படுவது, இந்த ஹைஜீன்ற வேர்டு காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, முன்னாடி வந்து இந்த இந்த இந்த விடுதி இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்குமா சுத்தமாக இருக்குமா அப்படின்ற காலம் மாதிரி, வெதர் இந்த ஹோட்டல் வந்து ஹைஜீனாக இருக்கா, வெதர் நம்ம ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறோமா அப்படின்ற கான்செப்ட் வந்துருச்சு. அப்புறம் இப்போ போனீங்கன்னா எவ்ரிவேர் ஹேண்ட் வாஷ் பண்ணுற ப்ராக்டிஸ், நல்ல சோப் போட்டு கையை வாஷ் பண்ணுறாங்க சாப்பிட்ற நேரங்களில். அப்படியான நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் வந்து அதிக அளவில் வந்துட்டுருக்கு. இதை வந்து ஒரு நல்ல இதை மாற்றிட்டு இந்த உணவு பழக்க வழக்கங்களை சரியான முறையில் வந்து மாற்றி அமைச்சிக்கிற வேண்டியது நம்ம பெரியவங்களோட கடமை. குழந்தைகளுக்கும் அது மாதிரி நல்வழிப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி அப்படின்றது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, யார் எங்கன்னு கேட்டலாம். வருக வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க சார். நீங்கள் சொன்ன விஷயங்கள் குழந்தைகள் பற்றி சொன்னீங்க சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க உலகத்தில் குழந்தைங்களோட ஹெல்த் அப்படின்றது பெரிய மார்க்கெட்டிங்காக செயல்பட்டுருக்கு. நம்மளுடைய ஒரு மதருடைய பெரிய டாஸ்கே என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த சாப்பாடை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்றதான் ஒரு மதரோட பெரிய டாஸ்காகவே இருக்குது. இப்போ குழந்தைக்கான டயட், அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து பிளான் பண்ணக்கூடிய மதருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்?
0: அதாவதுங்க, குழந்தை அப்படின்றத பொறுத்தளவில் அந்த குழந்தை உருவான காலகட்டத்தில் இருந்தே அந்த குழந்தைக்கான ஊட்டச்சத்து அப்படின்றது ஆரம்பிச்சிருது. சரிங்களா, அவங்க வயிற்றில் ஒரு 10 மாதம் இருக்கிறது, அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு அவங்க ஏறக்குறைய ஒரு 3 to 5 வயசு வரைக்குமே வந்து அதிகப்படியான நல்ல சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து போசாக்கானதை வந்து கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை கருவில் இருக்கும்போதே அந்த தாய்க்கு தேவையான இரும்பு சத்து கொடுக்குறாங்க, கால்சியம் சத்து, ஃபோலிக் ஆசிட்டு, இது மூணுமே வந்து கட்டாயம் எல்லா தாய்மார்களுக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து டேப்லெட்டாக கொடுக்குற காலம் இருக்குது. ஆனால் உணவாக எடுத்துக்கிட்டு அவங்க போதிய அளவு சத்து நிறைந்தவங்களாக இருக்கும்போது இந்த டேப்லெட் எடுக்கிற வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் அதை தாண்டி அந்த குழந்தையோட கருவில் இருக்க குழந்தையோட வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இது போன்ற சத்துக்களை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் சொல்கிறோம். சரிங்களா, தாய்ப்பால் மட்டுமே வந்து போதிய உணவாக இருக்கும் 6 மாதத்துக்கு, அதிலே எல்லா சத்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய்க்கு தேவையான சத்துக்களை கொடுக்க வேண்டியது அவசியம். நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, ஊராம்புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும் அப்படின்ட்டு. ஊராம்புள்ள நம்ம மனைவி தான், அவங்க வயிற்றில் இருக்க நம்மளோட குழந்தை நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனைவிக்கு தேவையான சத்து நிறைந்த ஆகாரங்களை வழங்க வேண்டியது அவசியம். இதை தான் அப்படி சொல்கிறாங்க ஊரில் பழமொழியாக. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பிறந்த குழந்தைக்கு 6 மாதம் தாய்ப்பால் கொடுக்குறோம். அந்த தாய்ப்பாலில் எல்லா சத்துக்களும் இருக்குது. அந்த தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தாய்ப்பாலை தொடர்ந்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த பீரியடில் தான் அவங்களுக்கு வந்து இம்யூன் பவர் வந்து அதிகமாகுது அந்த குழந்தைக்கு. சரிங்களா, அந்த இம்யூனிட்டி, ஸோ அவங்க பின்னாடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு வாழணும் அது அவசியம் அப்படின்னு சொன்னால் தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் சப்ளிமெண்ட் ஃபுட்ஸ் கொடுக்குறோம். தாய்ப்பாலோடு சேர்த்து இணை உணவுகள்னு சொல்லக்கூடிய எல்லா உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. அதில் அதிகப்படியாக வந்து புரோட்டீன், புரதச்சத்து நிறைந்த உணவு கொடுக்குறாங்க. இப்போ பால் அதிகம் சேர்த்து கொடுக்கலாம், நெய் விட்டு அந்த பருப்பு சாதம் நெய் இதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மூளை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, நரம்புகளுக்கான திடகாத்திரம் இதெல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து நல்ல ஒரு மூளை வளர்ச்சி, சிந்தனை திறன் இதெல்லாம் உருவாகுது. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸு வந்து இப்போ வந்து நிறையா கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சிறுதானியங்கள் தான், கம்பு மாவு, சோள மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு, அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே பேசணும் பார்த்திங்களா, ஏபிசி, அந்த பீட்ரூட்டு, கேரட்டு, அதை எல்லாமே வந்து ட்ரை பண்ணி மாவாக்கி அதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளேவர்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரியான உணவுகளை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், அதில் ஒரு வகையான இந்த ஃப்ளேவர் தான் வரும், அந்த கேரட் ஃப்ளேவரு, அந்த பீட்ரூட் ஃப்ளேவர்.

0: பேஸாக என்ன இருக்கும்னா சோளம், கம்பு, கேப்பை, அந்த கோதுமை எல்லாமே வந்து ஒவ்வொரு ரேஷியோவில் வச்சுக்கிடுவாங்க. இது பேஸ்ட் ஆன் தி பிராண்டு, ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு ரேஷியோவில் வச்சுக்கிடுவாங்க. இந்த மாவுகளை தான் அவங்க கொடுக்குறாங்க. இதை நம்மளே வந்து தயார் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் குழந்தை வளர்ச்சி அடைஞ்ச பின்னாடி ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இந்த ஸ்நாக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இப்போ இருக்க ஜங்க் ஃபுட்ஸ்லேருந்து மாறி சிறுதானியங்கள்லேருந்து செய்யப்பட்ட உணவுகளை நல்லதாக கொடுக்கலாம். அதுக்கடுத்து இந்த தோசை சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த தோசையை முட்டை தோசையாக மாற்றி கொடுத்துடலாம், ஆனியன் ஊத்தாப்பமாக மாற்றி கொடுத்துடலாம். அப்புறம் வந்து இது நம்ம சுண்டல் அந்த மாதிரி பயிர்கள், அந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் வகைகள், தானியங்கள், இதுகளை அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த போதிய அளவு ப்ரோட்டீனு, இந்த மற்ற சத்துக்களோடு இந்த விட்டமின்ஸு, உயிர் சத்து, இது தாது உப்புகளும் கிடச்சிட்டே இருக்கும். அது நம்மளுடைய செல்கள் எல்லாத்துக்கும் வளர்ச்சிக்கு முக்கியமாக.
1: அதாவது இவ்வளோ நேர நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் சொன்ன கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நம்மளுடைய மதர்ஸ்க்கு வந்து பெரிய டாஸ்க்கு பெரிய டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் சார். சார், இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கூட நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கும் நம்ம மனசுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?
0: கண்டிப்பான முறையில் சம்மந்தம் இருக்குது. என்ன மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரியான திங்கிங், அந்த மாதிரியான யோசனைகள், அந்த மாதிரியான அறிவு வளர்ச்சி தான் நமக்கு இருக்கும். அதனால நம்ம எடுத்துக்கிற உணவுகள் அதை சார்ந்து இருக்கணும். அந்த மாதிரியான கான்செப்ட், அதுக்கான நீங்கள் சொல்கிறது வந்து 100% கரெக்டு, அப்படி இருக்குது. இதெல்லாம் ஆய்வியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்னு போனால், சில வகையான உணவுகள், அதாவது நம்ம பாரம்பரியமான உணவுகள் தான். இப்போ முன்னாடியே நம்ம பேசின மாதிரி இந்த பழைய சோறு, அந்த நீச்ச தண்ணி, அப்புறம் என்ன சொல்கிறாங்க அந்த ஃபெர்மெண்டடு ரைஸ் அப்படின்னு இதை சொல்கிறோம், சரிங்களா, நீராகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதை வந்து இப்போ நம்ம ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் ப்ராஜெக்டாக எடுத்து அங்கே சர்ஜரி டிபார்ட்மெண்ட், அறுவை சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு இந்த உணவை கொடுத்து அதை தொடர்ந்து பரிசோதனை செஞ்சதில் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்பட்ட அவர்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முன்னேற்றம் அவர்களுடைய உடலில் ஏற்பட்டிருக்கிறத ஆய்வின் மூலமாக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்.
1: ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ எனக்கு இது சார்ந்து எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் என்னென்னா, ஓகே நாங்கள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு சாப்பிட்றோம், ஆனால் இந்த ஊட்டச்சத்து என்னோடய உடம்பில் ஒட்டுதா, இந்த ஊட்டச்சத்து என்னுடைய உடம்பில் கிரகிக்குதா அப்படின்றத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்?
0: நல்ல கேள்வி. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம உடலில் கிரகிக்கப்படணும். அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இந்த சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்குதா அப்படின்னா இப்போ கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, ஒரு கால்சியம் நிறைந்த உணவு நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் நம்ம உடலில் போதிய அளவு விட்டமின் டி இருந்தால் தான் அந்த கால்சியத்தை நம்ம பாடி அப்சர்வ் பண்ணும், சரிங்களா. சார், அதிகப்படியான வெப்பநிலை, வெயிலில் பார்க்குறோம் பருவநிலை மாற்றத்தால், அப்போ வந்து வெயிலை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது கட்டாயமாகவே இருக்குது. அதை தாண்டியும் நம்மளுடைய பணி சுமைகள் பார்த்திங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமா வந்து இந்த சாஃப்ட்வேர் சாய்ந்து ஒவ்வொரு இதை அவங்க டியூட்டி பார்த்திங்கன்னா, இந்த ஏசி ரூமில் உட்காந்துட்டு உள்ளே இன்சைடு இருந்துட்டு காலையில் வெளியே போகும்போது, ஈவினிங் வேலை முடிஞ்சு போகும்போது பார்த்திங்கன்னா சூரிய ஒளி இல்லாத கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. சூரிய ஒளி இருக்கும்போதும் அதில் நம்ம இன்றைக்கி இருக்க முடியாத அளவுக்கு வெப்பம் நம்மை தாக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம விடுபடத்தான் பார்க்குறோம். அப்போ வந்து விட்டமின் டி வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. இதை தவிர்க்கிறதுக்கு ஃபோர்டிஃபிகேஷன் போகிறாங்க, விட்டமின் டி உணவுகளில் சேர்த்து கொடுக்குறாங்க. எதுலனா நம்ம ஆயில் பாக்கெட் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எஃப்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அது நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஆயில், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில்களில் எஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க பாக்கெட்டில், ஃபோர்டிஃபைடு வித்து விட்டமின் ஏ, விட்டமின் டி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து சேர்த்து கொடுக்குறாங்க, சரிங்களா. அதே மாதிரி இரும்பு சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. கீரையை உணவாக எடுத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. சரி, கிடைக்கிறது இல்லை, அதை தாண்டி போனீங்கன்னா வந்து குழந்தைகள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது இல்லைன்ட்டு அதை அவாய்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. அப்போ அதில் இருக்கிற சத்துக்களை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். இரும்பு சத்தின் தேவை ரொம்ப அவசியம், சரிங்களா. 50% ஆஃப் 50% ஆஃப்

0: ஜாஸ்தி பாப்புலேஷன் இனி இந்தியாவில் பார்த்திங்கன்னா அனிமிக்கு தான். இது வந்து இரும்பு சத்து பற்றாக்குறையினால தான். இதனால தான் இந்த ஊட்டச்சத்து வாரம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதிகப்படியாக வந்து நம்ம இரும்பு சத்து உணவுலேருந்து எடுத்துக்கிட்டாலும் எடுக்கிறது இல்லை, எடுத்துக்கிட்டாலும் கூட நம்ம உடம்புல ஃபோலிக் ஆசிட் இருந்தால் தான் அதை அப்சர்வ் பண்ணோம். அதை தாண்டி வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் மருத்துவரின் ஆலோசனைப்படி நம்ம டிவார்மிங் குடல் புழு நீக்கம் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யப்படாட்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்க உணவு நம்ம உடம்பில் அப்சர்வ் பண்ண முடியாது. அந்த உணவில் இருக்க சத்து நம்ம உடலால் உட்கிரகிக்க முடியாது. இது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து அரசின் பல திட்டங்களில் இந்த விட்டமின்ஸ் கால்சியம் டேப்லெட்டு அயன் டேப்லெட்ஸ் இப்போல்லாம் கொடுக்குறாங்க, எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதை தாண்டி இந்த டிவார்மிங்ஸ்னு அந்த டேப்லெட் குடல் புழு நீக்க அந்த மாத்திரைகளும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு ஆனால் குழந்தைகளுக்கான பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு சத்து நிறைந்த, இப்போ நீங்கள் அங்கன்வாடியில் பார்த்திங்கன்னா அந்த மாவு சத்து மாவு கொடுக்குறாங்க. இதுவே போதுமான அளவு எல்லா சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நேயர்கள், நீங்கள் இணைந்திருப்பது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக நம் உணவு நம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தாங்க இணைந்திருக்கிறீங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கான சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா 04452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் அழைத்து கேட்கலாம். இப்போது நிகழ்ச்சி ஒரு சிறிய பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரும்.

அம்மா மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா. முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக நம் உணவு நம் ஆரோக்கியம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக நமக்கிடையே பங்கேற்றிருக்காங்க மதுரை மன்னர்

0: நாயக்கர் கல்லூரி உணவியல் மற்றும் ஊட்டச்சத்துத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் திரு கோபி மணிவண்ணன் அவர்கள். சார், நம்ம உணவு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் சார். இதில் வந்து உணவு அலர்ஜி அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா சிலருக்கு சில உணவுகள் வந்து ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி, உணவு அலர்ஜி அப்படின்னு எதுவும் இருக்குதா?
1: கண்டிப்பாக இருக்குது மேடம். அதான் ஃபுட் அலர்ஜின்றது இருக்கக்கூடியது தான். இப்போ நம்ம வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து கோதுமை உணவாக சாப்பிட்றோம். இங்கே தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா அரிசி உணவாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் அதர் கண்ட்ரீஸில் வந்து ஓட்ஸு, பார்லி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாருமே எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிறோமா அப்படின்னா அதில் சில எக்ஸம்ஷன் இருக்கும், ஒன் ஆர் டூ. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் உடல் ரீதியாக. அப்படி பார்த்திங்கன்னா குளுட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரதம், அது வந்து கோதுமையில் இருக்குது. அது சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். வட இந்தியாவில் ஒரு 10% அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா ரைஸில் அது கிடையாது, அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க. நல்ல ரைஸ் அரிசி சாதமாக சாப்பாடாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பால் அதிகப்படியான நபர்களுக்கு அலர்ஜி. இப்போ நம்ம ஊரில் வந்து அதிகப்படியாக வந்து சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, இன்சுலின் பற்றாக்குறையினால், டெஃபிஷியன்சினால் வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாதனால சுகர் லெவல் கூடிடுது, சர்க்கரை நோயாளிகள் அதிகம் இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பால் வந்து சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது. இதுக்கு பேர் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். லாக்டோஸ்ன்றது பாலில் உள்ள சர்க்கரை, அந்த சர்க்கரையை வந்து அவங்க டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் பாலில் எல்லா சத்தும் இருக்குது. இந்த சரிவிகித உணவு, பூரண உணவு சொல்கிறோம் பார்த்திங்களா, எது ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, அப்புறமா வந்து ஃபேட் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது பாலில்.
0: சார், இப்போது இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கங்க, நான் மதுரை முடிச்சாலையிலிருந்துங்க கோவர்த்தனன்னு பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன?
2: சாருக்கு வணக்கம் சொல்கிறேங்க.
1: வணக்கம் சார். வணக்கம்.
2: வணக்கம் சார். எனக்கு சந்தேகம் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் நான் நிகழ்ச்சியை வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன்.
1: சந்தோஷம்.
2: இப்போ மெயினாக இந்த மாவு பொருட்கள் நம்ம சாப்பிட்றோம், நிறைய நார்ச்சத்து உள்ளதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லிட்டு வர்றீங்க, ஆலோசனைக்கு நன்றி சார்.
1: சொல்லுங்க.
2: இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நிறைய நம்ம நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம், கல்யாண வீடு பல விசேஷங்களுக்கெல்லாம் போகிறப்ப அவங்க என்ன செய்கிறாங்க, சுவையூட்டிகள், டேஸ்ட் என்ஹான்சர் சொல்றோம் இல்லையா,
1: ஆமா சார்,
2: அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து வந்து உணவுகளை வந்து
1: பரிமாறுறாங்க.
2: ஆமா, பரிமாறப்ப அப்போது அது வயிற்றுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் ஆகுது.
1: கண்டிப்பா.
2: அது அந்த இதுக்கு தானே இப்ப நிறைய அடிமையாகி இப்ப போய்கிட்டு பல இன்னல்களையும் நோய்க்கு ஆளாகி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்ப அது மாதிரியான கண்டிஷன்ல இருந்து நம்ம விடுபடணும், நல்ல வகையான உணவுகளை வந்து சாப்பிடணும்னு சொல்லித்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து விழிப்புணர்வுக்காக பண்ணுவோம்.
2: ஆமா, இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அருமையான நிகழ்ச்சியா இருக்குங்க.
1: நன்றிங்க.
2: இப்ப எந்த நேரத்துல வந்து எந்தெந்த உணவுகளை வந்து எடுப்பது வந்து சிறந்தது?
1: நல்ல அருமையான
2: கொஸ்டின். அதை பத்தி கொஞ்சம் ஒரு இது சொன்னீங்கன்னா.
1: கண்டிப்பா.
2: அதே மாதிரி காலை நேரத்திலையும் மற்ற மதிய நேரம் இரவு நேரங்கள்ல ஒரு அளவு வயதுக்கு ஏற்றவாறு எவ்வாறு
1: எடுத்துக்கொள்வது,
2: இந்த ஒரு இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்ப வயது 70 தான் தாண்டி நான் போய்.
1: சரிங்க சரிங்க.
2: ஆமாங்க, உணவுல முடிஞ்ச வரைக்கும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன்.
1: நல்லது.
2: ஆமாங்க, அதனால சரி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஆர்வத்துல இதை நான் கேட்கறேன்.
1: ரொம்ப அருமையானது.
0: ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா கேட்டிருக்கீங்க சார். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: அதாவது உயிர் காக்கும் உணவு, நமது நம்மளுக்கு உயிர் வாழ தேவை உணவு, நம்மளுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது உணவு. அந்த உணவை நல்லதாக தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டியது நமது கடமை, கட்டாயமும் கூட. ஸோ இப்போ இவங்க சொன்னாங்க எந்த மாதிரி உணவுகள் என்ன வேலையில் எடுத்துக்கறலாம் அப்படின்ட்டு. அதாவது நமக்கு நம்ம அலர்ஜி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள், ஃபுட் அலர்ஜி, எந்த வகையான உணவுகள் நமக்கு ஒத்துப்போதோ அது எல்லாமே சாப்பிடலாம். இதில் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எந்த உணவு யாருக்கு ஒத்துக்கிறதோ அதெல்லாம். இப்போ கல்கத்தாவில் இருக்கிறவங்க வந்து அதிகப்படியான பேர் வந்து இது மீன் உணவை எடுத்துக்கிடுவாங்க, இன்வேரியபிளி, எந்த வேறுபாடும் இல்லாமல் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அங்கே அதுதான் அதிகமாக கிடைக்கிது, சரிங்களா? அது மாதிரி உணவுன்றது நமது பிராந்தியம் சார்ந்தது, என்ன நம்மளை சுற்றி அதிகப்படியான விளைச்சல் இருக்கோ அதுவே நம்ம

0: உணவாக எடுத்துக்கறலாம், அதுதான் நல்லது, சிறந்தது, டைஜஸ்ட் ஆகும். இப்போ காலை எந்த டயத்துக்கு சாப்பிட்லாம் அப்படின்னும் போது நம்ம சொன்னால், அதிகாலை எந்திரிக்கும் போது நம்ம நீராகாரம் குடிச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டீ காஃபின்ற அந்த காலனி ஆதிக்கத்தின் கீழே எப்போ நம்ம நாடு போச்சோ அவங்களுடைய உணவை வந்து நம்ம எடுத்துருந்துருக்கோம், ஃபாலோ பண்ணியிருக்கோம், இன்னுமே வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தான் நான் அடி இப்போ சொல்லிகிட்டே இருந்தேன் தொடர்ச்சியாக. வெயிலின் தாக்கம் இவ்வளோ இருந்தால் கூட நம்ம மோர் சாப்பிடணும், அந்த நீராகாரம் சாப்பிடணும், இளநீ சாப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹாட் டீ சாப்பிடணும், காஃபி அப்படின்ற மாதிரி இதில் இருக்கும். அந்த பழக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர வேண்டும் அப்படி, அதுக்கு தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த வேளையில் உணவு, மூன்று நேரம் உணவு அப்படின்றதெல்லாம் எந்த கான்செப்ட்லேயும் இல்லை, சரிங்களா? அதனால் உங்களுக்கு, அதுவும் வயதானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக அளவு உணவோட அளவை குறைச்சிக்கிறனும், இயற்கையான உணவுகள், தரமான உணவுகளை எடுத்துக்கிறனும், அதிகப்படியான பேக்கடு ஃபுட்ஸை குறைச்சிக்கிறனும், அப்புறம் வந்து போதிய இடைவெளி விட்டு சாப்பிடுங்க. இரவு நேரம்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 7 to 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு வேண்டாம். அப்புறம் காமனாக சொல்கிறோம், சாப்பிட்டோன்னே படுக்காதீங்க, அது சொல்கிறோம். அப்புறம் வந்து சாப்பிடும்போதே சேர்த்து தண்ணி குடிக்கக்கூடாது, சார், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். அப்புறம் நல்ல பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கலாம். பழங்கள் சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிடணுமா, சாப்பாடுக்கு பின்னாடி சாப்பிடணுமா, இதெல்லாம் சொல்கிறாங்க. எது வந்து நமக்கு ஒத்துக்கிறதோ, நம்ம உடம்புக்கு நல்லதாகப்படுதோ, அதவே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிறந்தது. நல்ல ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கியம் என்பது வந்து செல்வம் இல்லைங்களா, ஹெல்த் இஸ் வெல்த்து.
1: கண்டிப்பாக சார், ஹெல்த் இஸ் வெல்த்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எனக்கு லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சன் இருக்குது சார். என்ன அப்படின்னா, வெறும் சாப்பாடு மட்டும் நம்ம ஆரோக்கியத்துக்கு போதுமானதா? நம்ம ஆரோக்கியமான வாழ்வை பேணுவதற்கு உணவை தாண்டி வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இது உணவோடு சேர்த்து நம்மளுடைய உடல் செயற்பாடுகள் அப்படின்றது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நல்ல ஃபிசிக்கலாக நல்ல உடல் இயக்கம் இருந்தது, வேலை எல்லாம் இருந்தது, வயலில் போய் வேலை செஞ்சாங்க அப்படின்ற எல்லாம், கழனி விட்டினா, நீர் பாய்ச்சினா, அந்த மாதிரியான களை எடுத்தாங்க அப்படின்றது. இப்போ அப்படியான ஒர்க்கு இல்லை, எல்லாமே டேபிள் ஒர்க்காக மாறிக்கிட்டே போகுது, விவசாய நிலங்கள் குறைஞ்சிட்டே போகுது, நகரமயமாக்கல் அதிகமாகிடுச்சு. இது இப்போ இந்த கண்டிஷனில் வந்து இந்த ஆயில் ஃபுட்ஸு, சங்க் ஃபுட்ஸு, பேக்கடு ஃபுட்ஸு அதிகமாகிடுச்சு. இட் லீட்ஸ் டு ஒபிசிட்டி, சரிங்களா? கெட்ட கொழுப்புகள் உடம்பில் அதிகமாக தேங்க ஆரம்பிக்குது, ஒபிசிட்டி ஆயிடுச்சு. நிறையா இடங்களில் இந்த உடற்பயிற்சி மையங்கள் அப்படிலாம் வந்துருச்சு. இதெல்லாம் தாண்டி வந்து போதிய அளவு நடைப்பயிற்சி, போதிய அளவு வந்து இந்த மொபைல், லேப்டாப்பு இந்த மாதிரியான சாதனங்கள்லேருந்து நம்மளை கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறது, ஒவ்வொரு நாள் இடைவெளியில் வீக்லி ஒரு நாளாவது வந்து நீங்கள் மொபைல் ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்கிறது, இது போன்ற சில பழக்கங்கள் நமக்கு கூடுதலாக உணவோடு சேர்த்து இருக்கிற பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பேணப்படும். அதை தாண்டி நல்ல சாங்ஸ், நல்ல பாடல்களை கேட்க வேண்டியது கட்டாயம் கூட, நம்மளை உடல் ஆரோக்கியம் பேணுவதற்கு.
1: அதாவது ரொம்ப அழகாக சொன்னுவாங்க சார். இது திருக்குறளில் ஒன்று சொல்லுவாங்க, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுடைய தன்மை என்ன, அதோடைய செரிமான தன்மை என்ன அப்படின்றத தெரிந்து நம்மளுடைய உணவு உட்கொண்டோம் அப்படின்னா நமக்கு மருந்து அப்படின்ற விஷயமே தேவைப்படாது, நம்மளுடைய உணவே மருந்தாக மாறும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியுடைய சாராம்சமாக அமைந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுவரை நம்மளோடு இணைந்திருந்தவர் மதுரை மன்னர் திருமலைநாயக்கர் கல்லூரி உணவியல் மற்றும் ஊட்டச்சத்துத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் திரு கோபி மணிவண்ணன் அவர்கள். இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டிய நம் உணவு நம் ஆரோக்கியம். நல்ல உணவுகளை சாப்பிடுவோம், நல்ல ஆரோக்கியமான வாழ்நிலையை உருவாக்குவோம், அடுத்த தலைமுறையினருக்கும் நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சிவசங்கரி. நன்றி.

7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் மூன்று ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் செக்கானூரணியில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4
1: உயிராகும் என்றும் தாளாகிறது
2: ஆகாஷ்வாணி. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சட்டப்பணிகள் பற்றி.
4: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்ட

0: நலப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நம்பிக்கையோடு நாம் கேட்கும் ஒவ்வொரு இசையும் நம் மனதிற்கு சிறு ஆறுதல் தரும். விளக்கேற்றும் வேளையில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய கந்தர் அனுபூதி பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சியின் தொகுப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எட்டு 5 குழந்தைகள் பங்கு பெறும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி, 8:30 இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் என்எம்எஸ் சேர்மன் தாய் வாசன் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. பெண்கள் என்ற தலைப்பில் உரை மாணவி ஏதர்ஷினி, பி யுவர் செல்ஃப் என்ற தலைப்பில் ஆங்கில உரை மாணவி ஜெயந்தி, சிட்டி கேர்ள் வெர்சஸ் வில்லேஜ் கேர்ள் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் மாணவிகள் சிவநந்தினி, நிலோஃபர் ஃபத்திமா, ஹரிணி மற்றும் கத்திஜா. இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாய் செய்தொழில் பழக நிகழ்ச்சி தலைப்பில் இளைஞருக்கான வேலைவாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதவி பேராசிரியர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நிரஞ்சனி அவர்கள். கூடவே வேலைவாய்ப்பு செய்திகள் இளையோர் உலகம் நிகழ்ச்சியில். 9 காற்றல் விரியும் கடிதமலர்கள், 10 பட்டுச்சிறகு, 11:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை நிகழ்ச்சிகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

நான் சாகித்யா பேசுறேன். இசையமைப்பாளராக இருக்க மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி இசைத்து

மாலை நேரத்தின் மென்மையான காற்றோடு உங்கள் மனதுக்கு இதமான இசையை தரும் நேரமாய் இது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாழ்த்துக்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி சரண், அனுராதா ஸ்ரீராம் பாடியே.

மாலை பொழுது அழகாய் நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் மென்மையான பாடல் காற்றில் கலந்து மனதை வருடும் அடுத்த பாடல் தொட்டிஜெயா திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விநாயகம் ஹாரினி குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி இசை தந்த உணர்வோடு மாலை நேரத்தை இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்க வருகிறது. வெள்ளித்திரை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நாளின் ஓட்டத்தில் நமக்கான நேரத்தில் தேநீர் சுவையுடன் இனிய இசையோடு அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குசீலன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா மோகன் குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் இசைப்பயணத்தில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. சில பாடல்கள் காதுக்கு மட்டும் விருந்தளிப்பதில்லை, மன

மனசுக்குள்ளே மெதுவாக பயணித்து அப்படியே ஒரு சில இனிய நினைவுகளையும் பாடல் வழியாக நம்ம செவிக்கு கொண்டு வரும். இந்த அரை மணி நேரம் பண்பனில் இணைந்த பாடல்களை ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். பாடலின் இனிமை போலவே இன்றைய பொழுதின் இரவும் இனிமை சேர்க்கட்டும். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாய் நேபாளி படத்திலிருந்து சத்யா கிருஷ் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:01. உங்கள் மனதை தொட்ட ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் யுகபாரதி எழுதி சீன்ரோல்டன் இசையில் பிரதீப் குமார் நிதிஸ்ரீ குரலில் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் உங்களுக்காக இதோ.

நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உங்கள் மனதை தொட்ட ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. பாடல்களுக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம அதை பாடல்களை கேட்கும்போது பல ஜென்மங்கள் தாண்டின நினைவுகள் கூட நமக்குடைய நினைவலைகளில் வந்து போகும்னு சொல்லுவாங்க கவிஞர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். அருண் ராஜா காமராஜா வரிகளில், திபு நிகான் தாமஸ் இசையில், அனிருத் ரவிச்சந்திரன் பாடிய பாடல் தொடரி கனா திரைப்படத்திற்காக உங்களுக்காக காற்றலைகளில்.

இசையோடு இன்பமாய் உலாவரும் இசைவாணி இதனம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் மனதை தொட்ட ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். யுகபாரதி வரிகளில் ஹரிச்சந்திரன் வந்தனா ஸ்ரீனிவாஸ் பாடி டி இமான் இசையமைத்த பாடல் தொடரி படத்திற்காக.

மாய் உலா வரும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் மனதை தொட்ட பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். யுகபாரதி வரிகளில் ஸ்ரேயா கோஷல் சத்யபிரகாஷ் பாடிய பாடல் டி இமான் இசையில் சீமராஜா திரைப்படத்திற்காக.

இரவு நேர ஈரக்காற்றில் வளம் வரும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் மனதை தொட்ட ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். தாமரை வரிகளில் ஜிப்ரான் இசையில் திருப்பதி இக்னோஜெனி பாடிய பாடல் தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். விவேகா எழுதி, டி இமான் இசையில், ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததா. சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா

0: கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கீழே 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
0: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
0: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
0: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
0: பாட்டி பாட்டி,
1: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி நீ இன்னும்
0: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 7:37 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்கள் மனதை தொட்ட ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். தி இமான் இசையில் யுகபாரதி வரிகளில் ஜிதன் ராஜ் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல் ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்.

வளமலைஞ்சி வளமில்ல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்க மனதை தொட்ட ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். பாம்பு சட்டை திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் ஸ்ரேயா கோஷல் ஹரிச்சரன் பாடிய பாடல் இது உங்களுக்காக காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் மனதை தொட்ட ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஜிப்ரான் இசைகள், சுந்தர் நாராயண ராவ், மாளவிகா அனில்குமார் பாடிய பாடல் பாபநாசம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேயர்கள், நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பாட்டு, இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் யாசன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில் பரதேசி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரை

உரையாற்றிய அவர், அரசு நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்டத்திருத்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் இதனை தாக்கல் செய்து பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்டத்திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர் சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத், வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளதாக கூறினார். ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டு அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது.
உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. அகமதாபாதில் நடைபெற்று வரும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார் ஷியாம் சுந்தர் இடை 152-139 என்ற புள்ளி கணக்கில் ஈராக்கின் அப்பாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜ்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05 ஆயிட்டு இருக்க வேலையில ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கும் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளை அன்புடன் வரவேற்கிறோம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிக்கு. குழந்தைகளின் திறமையும் கற்பனையும் ஒன்று சேரும் இந்த நிகழ்ச்சியில் பேசுவரும் குழந்தைகள் பண்பலையில் கால் பண்ணி பேசலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற முன்னிணைப்போடு 2530-170 2530-171 என்ற எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் கம்மதி வட்டத்துல இருந்து அஜித் பாண்டி.
1: அஜித் பாண்டி, சொல், இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா?
2: போயிட்டு வந்துட்டேன்.
1: சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா, பதில் சொல்றீங்களா? நீங்க காலையில ஸ்கூலுக்கு அனுப்பினோட திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க அன்னைக்கு?
2: அன்னைக்கு வந்து நான் ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். அன்னைக்கு வந்து எனக்கு ஸ்கூல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஹோம்வொர்க் எல்லாம் எழுதுனது வேஸ்ட் ஆயிருச்சு.
1: திறமசாலியான குழந்தை, முதல் நாள் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டோம், அடுத்த நாள் லீவ் விட்டாங்களேன்ற சோகத்துல இருப்பீங்க. சரி, இன்னைக்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தம்பி?
2: இது ஒரு இது சொல்ற காலக்கோடு
1: சொல்லுங்க.
2: 1905 வங்கப்பிரிவினை, 1916 தன்னாட்சி இயக்கம், 1900
1: தம்பி கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
2: 1918
1: தம்பி உங்க லைன் விட்டு விட்டு கேக்குது.
2: 1918 கேதா சத்தியாகிரகம், 1919 ரவுலட் சட்டம், 1920 ஒத்துழைமையாமை இயக்கம், 1900
1: தம்பியோட இணைப்பு விட்டு விட்டு கேக்குது. அஜித் பாண்டி கேட்ட பாடல் அவர்களுக்காக காற்றலைகளில் கேட்கலாம்.

0: குழந்தைகளின் உலகத்திற்குள் குழந்தைகளோட குழந்தைகளாக நாமும் பயணிக்க போகிறோம். இது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்தன்னு கேட்டறலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேவசேனா.
0: தேவசேனா, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: நீங்க
0: டான்ஸ் ஆடிட்டே பாடிட்டு இருக்கீங்களா தேவசேனா? அப்படியா, சரி. நீங்க எத்தனை தோசை சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு?
1: ரெண்டு.
0: ரெண்டு? அம்மா விதவிதமா ஷேப்ல தோசை சுட்டு கொடுத்தா எத்தனை சாப்பிடுவீங்க?
1: நாலு.
0: நாலு? அப்ப அம்மா கிட்ட நாளையில இருந்து ஷேப்பா ஏதாவது தோசை கேட்கலாமா? வெரி குட். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் தேவசேனா?
1: இது
0: உங்களுக்கான பாடல் காட்டளைகள் கேட்கலாம். தேவசேனாவோட இணைந்த அனைவருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் இணைந்திருக்கிறோம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நேரம் 8:19 ஆயிட்டு இருக்குங்க. நேரலை நிகழ்ச்சியில் குழந்தைங்க பேசும்போது அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்தான மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வார்த்தையில் சொல்லவே முடியாது, அது ஒரு உணர்வு. ஸோ நம்ம கிட்டக்க இப்போ இருக்க குழந்தை அடுத்த காலர் யார் இருக்காங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து? சொல்லுங்க மதிவதனி, என்ன படிக்கிறீங்க? தெளிவா இருக்கு உங்க உச்சரிப்பு. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு உங்க நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில?
1: ஹிந்தி பாட்டு. ஹிந்தி பாட்டு
0: பாடுங்க.
1: ஹிந்தி பாட்டு
0: பாடுங்க, கேட்க ஆவலா இருக்கும் மதிவதனி.
1: ஊப்பர் நீச்சே தாயே பாயே ஹவா செய்யி சாயே சாய் நீக்கோ சேடுக்க சேடுக்க ஹி பேடுக்க ஹாத்து நையி ஹவோங்கி தூருமே உதுசோங்கி நீ கோயி ஹாஸ்
0: நல்லா இருக்கே பாட்டு. இந்த பாட்டோட அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? சரி, சொல்ல முடியுமா? ரொம்ப ஷார்ட்டா. அது அப்ப அதை வலிச்சு விளையாண்டுட்டு போறப்ப அவளுக்கு உண்டான அந்த பாட்டை வந்து பாடுறாங்க. உங்களுக்கான பாடல் காட்டலைகள் ஒழிக்கிறது கேட்டுட்டு அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹிட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டு பாடம், டியூஷன் இதெல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துட்டு நம்ம கூட சிரித்து பேச விளையாடும் அவங்க திறமைகளை பகிர்ந்து கொள்ளவும் குழந்தைகள் காத்துட்டு இருக்காங்க. நம்மோட இணைந்திருக்கிற அடுத்த நேயர் யார், இங்கிருந்து வருக? வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ ஹலோ, சொல்லுங்கம்மா. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை வந்துட்டு என்ன சொல்லலாம் இருக்கீங்க?
2: தமிழ் படத்துல பாட்டு சொல்ல
1: பாடுங்க, கேக்குறோம்.
2: தமிழுக்கு அமுது என்று பேர், இன்ப தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப சமூகத்தின் விளைவுக்கு நீர்.
1: இந்த பாடலை எழுதியது யார்?
2: பாரதியார்.
1: வெரி குட். சரி, நீங்க இப்ப எவ்வளவு நேரம் இன்னும் ஹோம்வொர்க் பெண்டிங் இருக்கு? உங்களுக்கான பாடல் கட்டளைகள் கேட்கலாமா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. லதா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் கட்டளைகளில்.
3: பாடுற மூலியடா
4: இருக்கிறேன்.
3: திட்டியா?
4: இல்லடா,
3: சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா ஒட்டி ஒளியிற?

0: 잠시.
1: இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கனவுகளை தொடர்ந்து வளர்த்துக் கொள்வோம். நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூடி விடைபெறுகிறேன். சங்கீதா. இனி தொடர்வது இளையோர் உலகம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் இனி கேட்டு ரசிக்கலாம் இளையோர் உலகம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சி ரொம்பவே புத்துணர்ச்சியோட ஆரம்பமாயிருச்சு. இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில என்னென்ன பகுதிகள் வளம் வர காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் பகுதியா வளம் வருகிறது NMS சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. இரண்டாம் பகுதியாக கேட்கலாம் செய்தொழில் பழகு. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலை வாய்ப்பு அலுவலர் டாக்டர்

0: டி நிரஞ்சனி அவர்கள். நிறைவாக கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வளம் வருகிறது NMS சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. பல்சுவை நிகழ்ச்சியில் முதலாவதாக பெண்கள் என்ற தலைப்பில் உரை வழங்க வருகிறார் மாணவி ஏ தர்ஷினி.
1: கவின் பெரு தமிழே, என்னை காக்கின்ற அருளே, இன்பம் குவிந்தனர் பொருளே, உன்னால் விலகும் இருளே, சாகா வரம் பெற்ற எழிலே, வாழ்ந்து சலிக்காத தாயே, துன்பம் மேவாத ஒளியே, தினம் என்னை செதுக்கும் ஒளியே, தமிழை வணங்குவது வழக்கம், அதுவே என் பழக்கம், தமிழே என்றும் என் முழக்கம், வந்தவர் அனைவருக்கும் வணக்கம், இதுவே எனது உரையின் துவக்கம். பெண்களை போற்றும் பூமி இது, அதனால் தான் நாட்டை தாய் நாடு என்கிறோம், நிலத்தை பூமாதேவி என்றும் நீரை கங்காதேவி என்றும் அழைக்கிறோம். இவ்வளவு ஏன்? உலகத்தில் அனைவரும் தேடும் நிம்மதியை கூட சாந்தி என்றுதானே அழைக்கின்றோம். சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயா? பெண் என்பவள் அழகின் பிம்பம், இலகிய மனம் உடையவள், நிலாவை போன்றவள் என பேசி பேசி பெரும்பாலான பெண்களை பேச விடாதபடி பேசாத மடந்தைகளாக முடக்கி வைத்துள்ளது இச்சமூகம். இன்றைய சுதந்திர இந்தியாவில் எப்பொழுது ஒரு பெண் தைரியமாகவும் தனியாகவும் நடந்து செல்ல முடிகின்றதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் என்கிறார். சொன்னது நான் அல்ல, மகாத்மா காந்தி. ஆணும் பெண்ணும் நிகர் என கொள்வதால் அறிவிலோகே வையகம் செழிக்குமாம். உற்றவன் உயிர் விட உடன் கட்டை பரிசாக பதறி நின்றாள் பெண்ணொருத்தி. அங்கு வந்தான் தேவதூதன், கணமெதும் தாமதிக்கவில்லையே, கவர்ந்து சென்றான் அப்பேதையை. பேதைக்கு பாடம் புகட்டினான், பேதமை ஒளிந்தது, கூடவே உடன்கட்டை ஏறுதலினும் சதியும் ஒளிந்தது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? பெண்களுக்கு கல்வி எதற்கு? அவள் வீட்டை கவனித்தால் போதும் என்று ஒரு காலத்தில் இச்சமூகம் கூறியது. ஆனால் இன்று அந்த கேள்விகளுக்கு பெண்ணின் சாதனைகளே பதிலாக அமைந்துள்ளது. அடுப்பூதும் கைகளால் புத்தகத்தையும் பிடிக்க முடியும், வீட்டை பார்த்து கொள்ளும் பெண்களால் நாட்டையும் வழி நடத்த முடியும். கோலங்களில் சிக்கி கிடக்கும் புள்ளிகளைப் போல சமையலறையில் சிக்கி கிடந்தனர் பெண்கள் அன்று. பல பல கோலங்களாய் அவதாரம் எடுத்து புதுமை பெண்களாய் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமையாய் நிற்கின்றனர் இன்று. பெண்ணின் காதலோ தவறு செய்து இருந்தாலும் கரம் பிடித்தவனுக்காக உலக ஏதியில் இறக்கியது கண்ணகியின் காதல். பெண்ணின் பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஆனால் அவளது நீடி குரலுக்கு எல்லை இல்லை. பரத்தையை நாடி சென்றான், பாதியில் போனான் கோவலன். தன் கணவன் கல்வன் அல்ல என்று அரசனையே எதிர்த்து நின்றாள் கண்ணகி. பெண்ணை அழகு பொம்மையாக வர்ணித்த அந்த மூடர்கள் எங்கு சென்றனர்? சாந்தி போல இருந்தவள் சுடும் தீயை போல மாறினாள். தவறான நீதி வழங்கிய மன்னனும் மாய்ந்தான், மதுரையும் எரிந்தது. யாரேனும் கூற இயலுமா கண்ணகி செய்த தவறென்று? சிறகை விருத்து பறக்க விடுங்கள் பெண்கள், சிகரம் தொடவே வழிவகுங்கள், அடிமை தலைகளை அறுத்தறிந்து அவள் அறிவாளால துணையாக நில்லுங்கள். பெண்ணின் மதிப்பை உயர்வாக்கி பிறந்த பிறப்பினை நலமாக்கி பண்பினில் மனிதனை வளமாக்கி நன்றியை நெஞ்சினில் மிகழ் தேக்கி யாம் பேசியது சுருக்கம், அதன் கருத்தோ பெருக்கம், இனி தேவையில்லை விளக்கம், வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்.
0: அடுத்ததாக பி யுவர் செல்ஃப் என்ற தலைப்பில் ஆங்கில உரை வழங்க வருகிறார் மாணவி ஜெயந்தி.
2: Today, I'm here to speak about a simple but powerful topic, be yourself, not a copy. We live in a world where we often compare ourselves with others. We see someone's success, appearance, lifestyles or talent and think, I wish I were like them. Social media makes this feeling even stronger. But we should remember one thing, we are not created to be copies of someone else. We are created to be a unique. Everyone has their own talent, strength, weakness, dreams and journey. Someone may be good at speaking, while another person may be good at writing. Someone may be confident on stage, while another person may have to be good at everything. We just need to discover what makes us special. Being yourself does not mean that you should never improve. It means you can learn from others without losing your own identity. Take inspiration from people, but don't try to become them. Sometimes we are afraid of what others will think about us. we change ourselves

0: has to fit in. But the truth is, the moment we stop trying to please everyone, we start becoming truly confident. So, my dear friends, don't compare your chapter 1 with someone else chapter 10. Everyone has a different journey and a different time to shine. Believe in yourself, accept yourself, improve yourself, but never lose yourself just to become someone else. I would like to end with a small thought. You were born original, don't die a copy. Thank you and have a wonderful day.
1: பல்சுவை நிகழ்ச்சியில் நிறைவாக சிட்டி கேர்ள் வர்சஸ் வில்லேஜ் கேர்ள் என்ற தலைப்பில் கலந்துரையாட வராங்க மாணவிகள் சிவநந்தினி, நிலோஃபர் பாத்திமா, ஹரிணி மற்றும் கதீஜா.
2: ஹலோ எவ்ரிவன், சிட்டி கேர்ள்ஸ் அண்ட் வில்லேஜ் கேர்ள்ஸோட ஒன் டே லைஃப் ரூட்டீன் பார்க்க போறோம். சிட்டி கேர்ள் சைட்ல இருந்து யார் பேச போறீங்க?
3: கதீஜாவும் ஹரிணியும்.
2: ஓகே, வில்லேஜ் கேர்ள் சைட்ல இருந்து யார் பேச போறீங்க?
4: சிவநந்தினியும் நிலோஃபரும். Do you know who am I? Myself நிலோஃபர்.
5: போகணும். நேராக கிளாஸில் போய் உட்காந்தோம்னா மேம் ஹர்னி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்களுக்கு கிளாஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகும்.
2: நாங்கள் எப்படி இருப்போம் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ரோட்டில் போகிற வழியில் என்ன நடந்துச்சு யாது நடந்துச்சுன்னு பேசிகிட்டே போவோம். பஸ் வருதான் திரும்பி பார்த்தா எங்கள் ஊர் டவுன் பஸ்ஸை ஆரன் அடிச்சுக்கிட்டே வரும். அதில் என்ன பாட்டு ஓடும் தெரியுமா?
6: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா,
2: அப்படி பாட்டு வரும். சரி, பஸ் தான் ஃப்ரீயா இருக்கே, ஏறலான்னு பார்த்தா காலையில ஆடு மாடு கோழி, 100 நாள் வேலைக்கு போறவங்க, சந்தைக்கு போறவங்க, நான் அவ்வளவு கூட்டம் இருக்கும். இதெல்லாம் கடந்துட்டு கிளாஸ்க்குள்ள போய் நாங்க உட்காருவோம்.
3: அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் கிளாஸ், பிளேஸ்மெண்ட் செல், எக்ஸாம்னு எங்க வாழ்க்கையும் இப்படிதான் போயிட்டு இருக்கு.
4: வில்லேஜா இருந்தாலும் சிட்டியா இருந்தாலும் காலேஜ் டாஸ்க் எல்லாம் ஒண்ணுதான். அந்த காலேஜ் முடிச்ச அப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மா கையால செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சு அப்படியே ஆடு மாடை மேய்ச்சிட்டு வயக்காட்டு பக்கம் போகும்போது ஒரு பாட்டு வரும் பாரு, உன் பாத

0: ஆச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. அப்படியே பாடிக்கிட்டு பல்லாங்குழி தாயும்
1: இந்தாப்ல கொக்கோவை விட்டுட்ட.
0: கொக்கோ, பம்பரம், நொண்டி, கண்ணாம்பூச்சி, கும்மி, கபடி, ஸ்கிப்பிங் விளையாடவும் செய்வோம். ஃபைனலா வில்லேஜ் கேர்ள்ஸா இருந்தாலும் சிட்டி கேர்ள்ஸா இருந்தாலும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், பெஸ்ட் தான். பிகாஸ் ஒரு பொண்ணோட வேல்யூ அவங்க எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்கன்னு முடிவு பண்ணாது, அவங்களோட கேரக்டர், கான்பிடன்ஸ், டேலண்ட்ஸ், வேல்யூஸ் இது தாங்க முடிவு பண்ணும்.
1: வில்லேஜ் கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற சிம்பிளிசிட்டியும் முக்கியம், ஸ்ட்ரென்த்தும் முக்கியம். அதே மாதிரி சிட்டி கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸும் முக்கியம், எக்ஸ்போஷரும் முக்கியம்.
2: ஸோ வில்லேஜாக இருந்தாலும் சிட்டியாக இருந்தாலும் ஒரு பொண்ணு அவங்க லொக்கேஷனை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவங்க பொட்டென்ஷியலை வச்சு மதிங்க. பிகாஸ் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் சேம் வேல்யூ. எவ்ரி கேர்ள்ஸ் டிசர்வ் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி.
3: இதுவரை கேட்டோம் என்எம்எஸ் சேர்மத்தாய் வாசன் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற பல்சுவை நிகழ்ச்சி.

படிச்சா ஜெயிப்ப, இல்லனா தவிப்ப. சொல்றேன் கேளு, இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சொகுண்ட, இருப்பது ஒன் லைஃப்.

0: பிறந்த பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சொகண்டா இருப்பது ஒன் லைஃப்.
1: இணைந்திருக்கிறோம் இளையோர் உலகம் நிகழ்ச்சியில். இனி இரண்டாம் பகுதியில் விளம்பர காத்துட்டு இருக்கு செய்தொழில் பழகு. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திறன் ஆலோசனைகளை வழங்க வருகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலை வாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நிரஞ்சனி அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். இது சென்ற வார செய்தொழில் பழகு நேர்காணல் பகுதியின் தொடர்ச்சி.
2: காலங்கள் மாற மாற டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு, தொழில்நுட்பங்கள் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு. ரீசெண்டா பார்த்தா ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு வந்திருக்கு. அதோடைய அப்ளிகேஷன் பயன்பாடு எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப நாள் யோசிச்சு பல பேர் செய்ய வேண்டிய வேலையை ஏஐ அப்ளிகேஷன் டக்குன்னு செஞ்சு கொடுத்து நம்மள கொடுக்குது. அப்படி தொழில்நுட்பங்கள் அதிகமாயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் டெக்னாலஜியை எப்படி கத்துக்கிட்டா அவங்க வந்து எம்ப்ளாயபிள் ஸ்கில், அதாவது வேலை வாய்ப்பு திறனை அதிகப்படுத்தலாம். வேலை வாய்ப்பு திறனுக்கும் இந்த டெக்னாலஜிக்கும் என்ன மேடம் தொடர்பு?
3: வேலைவாய்ப்பு திறனுக்கும் டெக்னாலஜிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புன்றது ரொம்ப வந்துட்டு பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹை பாண்டிங் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி தான் எல்லா செக்டர்ஸுமே ஓடிட்டுருக்கு. வித்தவுட் டெக்னாலஜி வந்துட்டு செக்டர்ஸ் இன்றைக்கி கிடையாது. வேலைக்கு போகக்கூடிய பசங்க எதிர்பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் போகக்கூடாது, வெளியில் அழியக்கூடாது, பட் ஆனால் சிஸ்டம் முன்னாடி தான் ஒர்க் பண்ணணும், ஒயிட் காலர் ஜாபாக தான் இருக்கணும், எனக்கு வேறுவே சிந்தக்கூடாது. இதுதான் பசங்க வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட். ரெண்டாவது விஷயம், நான் இருக்கிற இடத்த விட்டு ரீலொகேட் ஆகணும்னு சொல்கிறப்ப நிறைய பசங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க. மதுரையில் தான் நான் வேலை பார்ப்பேன்னா மதுரையில் மட்டும்தான் வேலை பார்ப்பேன், தம்பி கோயம்புத்தூர் போப்பா இல்லை சென்னை போப்பா பெங்களூர் போப்பா, அப்போதாப்பா உன்னோட சினாரியோ மாறும்பா, உன் சேலரி கூடும், உன்னோட அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு சிடிசி இம்ப்ரூவ் ஆகும் கேட்குறப்ப பசங்க வந்துட்டு அதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட். ஸோ இதை யோசிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிவோட்டல் ரோல் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நான் ஒரு ஸ்கில்ஸை மட்டும் நல்லா கற்றுட்டேன், நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள டிசைட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. ஏன்னா ரெண்டு விஷயங்கள் அவங்க ஸ்கில் ரெலவெண்ட்டாக பண்ணணும், ஒன்று அப்ஸ்கில்லிங் இன்னொன்று ரீஸ்கில்லிங் சொல்லுவாங்க. அப்ஸ்கில்லிங்ன்றது என்னன்னா என் ஃபீல்டில் வந்துட்டு என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குதுன்றதை பார்த்துக்கிட்டு அந்த ஃபீல்டில் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்துட்டு என்னோட நாலேஜை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது பேர் தான் அப்ஸ்கில்லிங் சொல்லுவாங்க. இன்னொன்று ரீஸ்கில்லிங் சொல்லுவாங்க. ரீஸ்கில்லிங்ன்றப்ப இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு ஓரலாக பண்ணவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறுமன ஃபேஸ்புக் ஆடோ இல்லை வந்துட்டு ஒரு இன்ஸ்டால் எல்லாம் போடாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை எப்படி 10 பேர் பார்க்கலாம், அதை எப்படி ஒரு 100 பேர் என் ப்ராடக்டை பார்க்கலான்றதை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிறது பேர் ரீஸ்கில்லிங் சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா நான் வேலையை விட்டுட்டு போய் படிக்கணுமா, தேவையே கிடையாது. நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது, வெபினார்ஸ் எடுக்கிறாங்க, ஒர்க் ஷாப்ஸ் எடுக்கிறாங்க. அதில் இருந்து நீங்கள் நிறைய இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸ் மூலயமா உங்களை அப்ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங் கண்டிப்பாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக சர்வைவல் ஆக முடியும். அப்படின்றப்ப சரி ஒரே நேரத்தில் 10 ஸ்கில்லை கற்றுக்கலாமா, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க, அதில் ஸ்டேபிளாக இருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், முத உங்களோட கரியர் கோல் என்னன்றதை முத ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த கரியர் கோலை ஃபிக்ஸ் பண்ணாதான் அதுக்கு என்ன ஸ்கில் வேணுன்றத உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கில்க்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங் பண்ணுங்கன்றத சொல்கிறேன் நான்.
2: இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வளர்ச்சி வந்து இளைஞருடைய வேலை வாய்ப்பை வந்து உருவாக்குகிறதா இல்லை வந்து சவாலாக இருக்கா
3: சார்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு

0: வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்லலாம், ஒரு சேலஞ்சும் சொல்லலாம், ரெண்டுமே அதில் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ பார்த்து நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து பயப்படணும் அவசியமே கிடையாது. ஆனால் ஏஐ எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணணுன்றத கற்றுக்கணும். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கி நான் ஒரு மேரேஜ் இன்விடேஷன் அடிக்கணும்னா போயிட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை ஒரு டிடிபி சென்டர்லேயோ உட்காந்துட்டு என் கண்டென்ட்டை கொடுப்பேன், அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அதே இன்றைக்கி ஏஐ யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் என்னோட டிசைன்ஸை நான் முடிச்சுட்டு பிரிண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இன்விடேஷன் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. சேலஞ்ச் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே டிடிபி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏஐயை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் போட்டின்றது எப்படி இருக்கும் கேட்டால், ஹியூமன் வர்சஸ் ஏஐயா இருக்காதுன்றது என்னோட நம்பிக்கை. ஆனால் போட்டின்றது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏஐயை திறமையாக பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் வர்சஸ் ஏஐயை பயன்படுத்த தெரியாத மனிதர்கள் என்பதாக இருக்கும்ன்றது வந்துட்டு என்னோட கருத்து. அதனால் ஏஐயை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கோங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து நிறைய டெவலப் ஆகும், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றத ஒரு ஸ்கில்லே வந்துட்டு பெரிய விஷயம். இன்னைக்கு
1: இப்போ ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்றீங்க, ஏஐ தெரிந்த மனிதர்கள் வெர்சஸ் ஏஐ தெரியாத மனிதர்கள் அளவுக்கு நீங்க சொல்றீங்களா மேடம்? இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக ஏதாவது ஃப்ரீ கோர்சஸ் ஏதாவது இருக்கா, ஆன்லைன்ல இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
0: சார், நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான், வாத்வானி ஃபவுண்டேஷன் இருக்கு. வாத்வானி ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு ஜென்ரேட்டிவ் ஏஐ, இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நிறைய கோர்சஸ் ஃப்ரீ கோர்சஸ்ஸா இருக்கு. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல வீடியோவை லிசன் பண்ணலாம், அதுல குவிசஸ் வரும், உங்க நாலேஜை நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது போக வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி ஜெமினி ஏஐல வந்துட்டு இங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ப்ராம்ப்ட்ன்னு சொல்றாங்க. அந்த ப்ராம்ப்டை எப்படி எழுதணும்ன்றதுக்காக தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு, இதுவுமே ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி இன்ஃபோசிஸோட ஸ்பிரிங் போர்டு, அந்த கோர்சஸுமே ஆன்லைன்ல இருக்கு. இதை தவிர இன்னொரு எக்ஸலண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஸ்வயம் என்பிடிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டு எல்லா ஃபீல்டுலயுமே கோர்சஸ் வந்துட்டு 4 வீக்ஸ் கோர்ஸ், 8 வீக் கோர்ஸ், 12 வீக் கோர்சஸ் நிறைய எடுக்கிறாங்க. இதை நீங்க ஆன்லைன்லயே படிச்சுக்கலாம், அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்ஸை பார்த்துக்கலாம். எனக்கு நாலேஜ் மட்டும் போதும்னு சொன்னீங்கன்னா ஓகே, இல்லை மேடம் எனக்கு ஐஐடியிலேருந்து எனக்கு சர்டிஃபிகேட்ஸும் வேணும்னு சொல்கிறப்ப ஒரு எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு அதில் கேட்பாங்க. அந்த எக்ஸாம் ஃபீஸை பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த சென்டரில் போய் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக இருக்கும், முடிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஐஐடியிலேருந்தே ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் மூலியமாகவே வரும். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கோர்சஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு பிளென்டி ஆஃப் சோர்சஸ் போத் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. நான் எந்த இடத்துல எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்றதா இதில் முக்கியமான விஷயம்.
1: அதாவது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, மாணவர்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறீங்க.
0: கண்டிப்பா சார்.
1: சரி மேடம். மேடம் இப்ப இன்டர்வியூ அப்படின்னு சொல்றப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பத்தி நம்ம பேசணும். அதுல வந்து இங்கிலீஷ்ங்கிறது ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அதே உங்களோட இன்னொரு கொஸ்டின்ஸா கேட்கணும், என்னன்னா இப்ப நிறைய இன்டர்வியூல பார்த்தா இங்கிலீஷ் நாலேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நம்மளுடைய, அதாவது நம்ம இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புல எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும்?
0: சார், இது ஒரு நல்ல கேள்வி. இது வந்துட்டு கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபலைஸ் ஜாப் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாப் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றது ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் டூலாக வந்துட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு சார். சார், நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இங்கேருந்து பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு டீம் லீடரோடு நான் கோஆர்டினேட் பண்ணோம். அவருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு மேபி அவருக்கு கன்னடா தெரிஞ்சுக்கலாம், எனக்கு தமிழ் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் மீடியமாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக ஒரு குளோபலைஸ்டாக நான் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு நான் போகணும்னு சொல்கிறப்ப இங்கிலீஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேண்டட்டரி டூலாக இருக்குது. பர்டிகுலராக சொல்லணும்னு கேட்டேன்னா ஒரு கார்பரேட் செக்டர், ஐடியில் நான் போகணும், பிபிஓவில் நான் ஒர்க் பண்ணணும், இல்லை வந்துட்டு சென்ட்ரலைஸ்டு பேங்க்கில், எனக்கு நேஷனலைஸ்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணணும், இல்லை ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸில் நான் ஒர்க் பண்ணணும், இல்லை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணணுன்றப்ப எனக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் மட்டும் ஒரு லாங்குவேஜ் மட்டும் ஒரு பையனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் அவனால் எல்லா ஃபீல்டுலேயுமே சர்வைவல் ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதுரை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டோம் சார், டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க. வர ஃபாரினர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் கைடாக வந்து நிறைய பேர் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஏர்னிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதை வச்சு அவங்க ஏர்னிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் டிகிரி ஹோல்டர்ஸ் அதில் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்துட்டு கம்யூனிகேஷன், இங்கிலீஷுன்ற ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சு தான் அவங்களோட ஜாப் மார்க்கெட்டை வந்து தக்க வச்சுட்டே இருக்காங்க. அதுக்காக இங்கிலீஷ் தெரியாதவங்க வந்துட்டு சர்வைவல் ஆக முடியாதான்னு கேட்டால் அதுவுமே சொல்ல முடியாது. இங்கிலீஷ் தெரியலன்னா எனக்கு வேலைக்கு போக முடியாதா, என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதா, அதுக்குமே ஆப்ஷன்

0: இருக்கு. பட் ஆனால் கரியர் க்ரோத் உங்களுக்கு வேணும்னு சொல்றப்ப வந்துட்டு பேசிக்காக ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் வந்துட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குரிய கூடுதல் வாய்ப்புகளை கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கொடுக்கும். ஸோ சிம்பிளாக இங்கிலீஷ் பேச கற்றுக்கோங்க, அதை கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷனில் பேச கற்றுக்கோங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, கிளாரிட்டியாக பேசுங்க. ஸோ லாங்குவேஜ் ஷுட் பி எ பிரிட்ஜ் டு ஆப்பர்ச்சுனிட்டி, நாட் எ பேரியர் டு கான்ஃபிடென்ஸ்.
1: இதுவரை செய்தொழில் பழகு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திறன் ஆலோசனைகளை வழங்கினார் உதவி பேராசிரியை மற்றும் வேலை வாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நிரஞ்சனி அவர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன். இதன் தொடர்ச்சியை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். அறிவியல் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் ITI படித்து முடித்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வயது வரம்பானது 17/9/2026 18 முதல் 28 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 17/9/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு csir.res.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம்.

இந்தியா வான்வழி வாகன கழகத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: 10ஆம் வகுப்பு, டிப்ளமோ, பிஇ, டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பானது பிரிவு வாரியாக மாறுபடும். தேர்ச்சி முறையானது சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து தற்பொழுது குறிப்பிடப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். The Managing Director, தமிழ்நாடு, Unmanned Aerial Vehicles Corporation, Employment Exchange Office, 42 ஆலந்தூர் ரோட், திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 632 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 18/9/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு tnuavcorp.com என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். இந்திய கடற்படையின் கீழ் செயல்படும் கப்பல் பழுது பார்க்கும் நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதி: ITI முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பானது குறைந்தது 18 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைன் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/10/2026. இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு apprenticeship.rectindia.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். இதுவரை கேட்டோம் வேலை வாய்ப்பு செய்திகள். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் வளம் வந்த பகுதிகளில் இருந்து நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது இன்றைய நமது இளையோர் உலகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாய் விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில முதல் கடிதமாக வாசிக்கலாம் பி.எஸ். ஜனார்தனன் திருநகர் பகுதியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. அவங்க எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா காஷ்மீர் காதலி திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திர

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள்.

நிகழ்ச்சி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு விமர்சன கடிதம் தாங்க எழுதியிருக்காங்க. தேனி காமாட்சிபுரத்தை சார்ந்த ஏ மாடசாமி அவர்கள் இசையமுதம் நிகழ்ச்சி கேட்டோம், திவிட்டாத இன்பம் பெற்றோம்னு சொல்லியிருக்காங்க. அருளிசை பாக்கல் எமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இறைமனம் பரப்பி சென்றது. அன்றைய இசையமுதம்னு 7/8/2026 வெளிவந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த இசையமுதம் நிகழ்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. வழங்கிய மதுரை பண்பலைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேயர்களே, உங்களுக்கும் இது போன்று உங்களுடைய எண்ணங்களை விமர்சனங்களாகவும் உங்களது விருப்ப பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் கேட்கணும் நிகழ்ச்சியை நினைச்சிங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சக்கி குளம், மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய விமர்சனங்களை, உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை பற்றி கருத்துக்களை பகிரலாம். உங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டும் மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்த இடம்பெற காத்திருப்பது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. விருப்ப பாடல் கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி பாலாஜி, பூமாரி பாலகிருஷ்ணன், மதுரை SS காலனி பகுதியிலிருந்து. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கரகாட்டக்காரன். அவர்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் அவர்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்டு மகிழலாம் காற்றலைகளில்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிபடலையே.
2: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
3: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வர்றேன். சிக்னல்ல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேயர்களின் உள்ளங்களில் உலாவரும் இசைவாணி, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்து வாசிக்க இருப்பது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பகுதியை சார்ந்த எஸ்பி பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன். இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் புதுப்பாட்டு. பாடல் கேட்கலாம் காற்றலைகளில்.

ஒத்துமையா கூடி பக்தியுடன் நாடி

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கடிதம் ஒரு விமர்சன கடிதம் தாங்க. வணக்கம். 7/8/2026 நம்ம மதுரை வானொலியில் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி கேட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிகழ்ச்சியோடைய தொகுப்பாளர்களான திருமதி ஜானகி மற்றும் திருமதி சுபத்ரா தேவி ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக நிகழ்ச்சியை கொண்டு போனாங்க. அந்த நிகழ்ச்சி கேட்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மாலை நேரத்தில் பூங்காவில் அமர்ந்து ரெண்டு பேர் பேசிக்கொள்வது போன்று ரொம்ப மென்மையாக செய்திகளை அழகாக பரிவர்த்தனை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த புதிய முறை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சி கேட்பதற்கும் மனதிற்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணனைந்தல் பகுதியை சார்ந்த போஸ் அவர்கள். உங்களோட கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதற்காக போஸ் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள். நேயர்களே, நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிலையத்தோடு பகிர்ந்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் கார்டு எடுங்க. அந்த போஸ்ட் கார்டில் நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி, அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சக்கி குளம், மதுரை 2 அப்படின்ற அட்ரஸை எழுதி உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதியிருக்காங்க பார்கவி சிவகுமாரி ஆண்டிப்பட்டி பகுதியிலிருந்து.

0: நேரம் 9:25 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக நாம பார்க்க போறது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதியிருக்காரு வண்டியூர் செம்மன் சாலை பகுதியை சார்ந்த ஜே ஜே சக்தி ஜனார்தனன் அவர்கள். இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் தேவா. பாடல் கேட்கலாம் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி.

0: Please love me, my love.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை அனுப்பியிருக்காங்க மதுரை முனிச்சாலை பகுதியைச் சேர்ந்த கமலா கிருஷ்ணன். அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் படகோட்டி. பாடல் கேட்கலாம் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டு.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த கடிதம் யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் எம்ஏ இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினையா ஆகியோர்

அனுப்பியிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல், இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் கவரிமான். அவங்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம் காற்றலைகளில்.

0: என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி, தானே தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஆகஸ்ட் 7ஆம் தேதி என்றும் நினைவில் நிற்கும் மறக்க முடியாத பழைய பாடல்கள் இடம்பெற்ற வசந்த கண்கள் கேட்டேன், அது மிகவும் சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 9 பாடல்கள் ஒழிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தொகுத்து வழங்கி தன் பெயரை கூறிய சகதி சிவசங்கரி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. யார் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சந்தைப்பட்டி மதுரையைச் சேர்ந்த ஓகே சிவா அவர்கள் தெரிவித்திருக்காங்க.
2: நேயர்களே, இது போன்ற நீங்களும் நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஒரு போஸ்ட் கார்டை எடுங்க. அதில் நிலைய இயக்குனர் காற்றல் விரியும் கடிதமலர்கள் அகில இந்திய வானொலி நிலையம் சின்ன சக்கிக்குளம் மதுரை 2 அப்படின்ற அட்ரஸில் உங்களுக்கு தோன்றக்கூடிய விமர்சனங்கள், நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்கள் போன்றவற்றை எங்களோடு பகிர்ந்து மகிழலாம். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதியிருக்காங்க தேனி மாவட்டத்தை சார்ந்த ஏ மாடசாமி அவர்கள். அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பஞ்சவர்ண கிளி. பாடலை கேட்கலாம் காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக நாம் பார்க்கிறது ஒரு விருப்ப பாடல் தாங்க. இந்த விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க மதுரை எஸ்எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, திருமங்கலம் பகுதியைச் சார்ந்த பூமாரி, பாலகிருஷ்ணன் ஆகியோர். அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் பாசம். பாடல் கேட்கலாம் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் பார்க்கவிருக்கும் விருப்ப பாடல் கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியிலிருந்து செந்தில்குமரன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாப்பிள்ளை பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும் காற்றலைகளில்

0: நேரம் இரவு 10 மணி.
1: வணக்கம் நேயர்களே, இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இரவு நேரத்தை இனிமையாக்கும் பாடல்களோடு கேட்டு ரசிக்கலாம். பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகள்ல இளையராஜா, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி இணைந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க.

இமை தழுவும் வேளையில் இதயம் நழுவும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டு சிறகு நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அவள் அப்படித்தான் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் குரல்ல பாடல் கேட்கலாம்.

இரவின் தாலாட்டாய் நேயர்கள் இணைந்திருப்பது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஏணிப்படிகள் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்த பாடலை பாடியிருக்காங்க.

இதயம் தொடும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மெட்டி திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இதுவும்.

இரவின் இனிமையாய் நேயர்கள் இணைந்திருப்பது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

விடியல் தேடும் இந்த இரவு பொழுதை இனிமையாக்கி கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியில் இதோ பாடல் ஒலிக்கிறது, கற்பூரம் முல்லை திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா, பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் இதோ.

இனிமையான பாடல்களோடு நேயர்கள் இணைந்திருப்பது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மந்திர புன்னகை திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் பாடல் இதுவும்.

மனம் தொடும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே எஸ் சித்ரா குரல்ல பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காங்க. கே ஜே யேசுதாஸ் இந்த பாடலை பாடியிருக்காங்க.

பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் அழியாத கோலங்கள் திரைப்படத்திற்காக. கங்கையமரன் பாடல் வரிகளுக்கு குரல் கொடுத்திருக்காங்க ஜெயச்சந்திரன், பி. சுசீலா.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவடைகிறது பட்டுச்சிறகு. விடைபெறுகிறேன் சூரியகலா. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அடுத்து திரை இசை பாடலாக பயணங்கள் முடிவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
1: இளைய நிலா

ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சியும் நேரமாய் மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குழல் 380. காலை 5 மணிக்கு பக்தி மாலை, காலை 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலை சேவை செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஆர் நடராஜன் அவர்கள், 6:15 புதிய காலை இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, ஒரு செய்தியில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல். 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக் பாஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோவலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மிந்தன்கோட்டை ஸ்ரீ சுந்தரராஜபெருமாள் கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்பாஷோ பொய்கைப்பூக்களின் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுர மாவட்டம் நேர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப காணுங்கள் என் விருப்பம். பத்து 10:30 இருபட பாடல்கள் டூயட் டீஸ் திரைப்படத்திலிருந்து.

பதினோரு மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11 கண்ணாடி மாளிகை. தலைப்பு நான் என்ன சொல்ல வரேன்னா, தொகுத்து வழங்குகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். மதியம் 12 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 சிநேகிதியே, 1 வசந்த காணங்கள், 2 பன்மொழி பாடல்கள், 2:55 வானில் அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசனன்கோ வழங்கும் ஆட்டுக்களம், 4:30 பண்பலையில் ஆட்டுக்களம், 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். ஏழு மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி. மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் கிருஷி சகி திட்டம் பற்றி கலந்துரையாடுகிறார் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக விவசாயம் மற்றும் கால்நடை பள்ளி மாணவிகள் தர்ஷினி லாவண்யா அவர்கள். 9 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை நிறைவு பெறும், 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். பதினொன்று ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 100.3 நிறைவு பெறும், 12 முதல் அதிகாலை 4:45 சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் இரவு 11:06. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு ரசிக்க இருக்கிறோம் தேனும் பாலும். இரவின் மடியில் இன்னிசையில் தாளாட்ட, பழைய நினைவுகளை கண்முன்னே காட்ட கவிதைகளின் தொகுப்புகளாக செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது முதல் பாடலாக. இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா குரலில் முதல் பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் நம் இதயங்களை இன்னிசையில் நிரப்ப வருகிறது தேனும் பாலும். விழிகளுக்கும் விண்ணில் மிதக்கும் நிலவுக்கும் ஏதோ ஒரு உரையாடல். இந்த உரையாடலில் சொந்தங்களும் பந்தங்களும் உருவாகிறதோ? அடுத்த பாடலாக இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்தில் இருந்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அவர்களின் குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் இரவு 11:16. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம் இதயங்களை இன்னிசையில் நனைத்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இன்னல்களும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை. எண்ணிலடங்கா நட்சத்திரங்களுடன் உறவாடி நிலாவுடன் உரையாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக TM சவுந்தரராஜ் அவர்களின் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் அடுத்த பாடல் இது சத்தியம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆயிரம் ஆயிரம் நினைவுகள், கண்முன்னே நிற்கும் கனவுகள், ஒரு நாள் கைகூடும் என்ற நம்பிக்கையில் இந்த இரவு பொழுதில் இசைக்க வருகிறது அடுத்த பாடலாக. குலமகள் ராதை என்ற திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வருகளில் பி சுசிலா அவர்களின் குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவி பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் இரவு 11:22. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும்.

நேரம் இரவு 11:27. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றலையில் காவியங்களாக கலந்து செவிகளுக்கு விருந்தளித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரங்களை களவாடி நட்சத்திரங்களுடன் உறவாடி நிலாவுடன் உரையாட தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அடுத்த பாடலாக குடும்பத்தலைவன் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பி சுசிலா அவர்களின் குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: நேரம் இரவு 11:31. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் இன்னும் இதயங்களை இன்னிசையால் இணைத்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். கவிதை கட்டுகளாக, காலத்தால் அழியாத மெட்டுகளாக நம் இதயங்களில் பூ பூக்க வைக்க வருகிறது அடுத்த பாடலாக. குமரிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் எஸ் சவுந்தரராஜன் குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.
1: ஐயையையையையையே

நேரம் இரவு 11:35. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம் இதயங்களை இன்னிசையால் நனைத்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். அதிகாலை எழுந்து இரவு வரை உழைத்து இரவு பொழுதில் தன்னையே மறக்கும், தன்னை கனவில் மிதக்க வைக்கும் இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 வெளிவந்த கலைக்கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் பி பி சீனிவாஸ் பி சுசிலா அவர்களின் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்க.

நேரம் இரவு 11:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம் இதயங்களை இன்னிசையால் நனைத்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இரவின் மடியில் கனவுகளின் பிடியில் நம்மை கடத்தி கொண்ட இருக்கிறது இந்த இரவு பொழுது. ஆயிரத்தி 1970 எங்கள் தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் டிஎம் சவுந்தரராஜன் பி சுச்சிலா அவர்களுடைய குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் இரவு 11:46. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம் இதயங்களை இன்னிசையால் சரளாக படித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இன்னிசையால் நம்மை தாளாட்ட, இரவின் மடிவில் கனவுகளை கூட்ட, அமைதியின் அறிவை தீட்டும் இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக ஆயிரத்தி 1968 வெளிவந்த எங்க ஒரு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் TM சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, ஏழு கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, இவர் எங்க ஊர்

மாறி கொழுந்துக்கும் வாசம் கொடுத்தவள் மரத்து பெண் அடியோ, அவள் வாரி முடித்த பின் கட்டி அணைச்சா வாசம் வரும் அடியோ, ஓஹோ வாசம் வரும் அடியோ.

நேரம் இரவு 11:51. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம் இதயங்களை இன்னிசையால் நனைத்து கொண்டிருக்கிறது தேனும் பகலும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1966 வெளிவந்த எங்க பாப்பா என்ற திரைப்படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் அவருடைய வரியில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் இரவு 11:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம்மை இன்னிசையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். மெல்ல மெல்ல கனவுகளில் கரையும் இந்த நேரத்தில் இதோ இசையில் கரைந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக 1970 வெளிவந்த எங்கள் தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களுடைய குரலில் கவிஞர் வாலி வரிகளில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இதுவரை கேட்டோம் தேனும் பாலும். நன்றி கூறி விடைபெறுகிறேன் காளிதாஸ். இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி 102.3 எஃப்எம்மின் நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும், அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6.
2: காற்றின் மொழி.

கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

காலத்தில் நாம் பாராத பெண்ணில்லே. ஓஹோ ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன், நல்ல சீர் கூட்டுவேன், வண்ண பூச்சூட்டுவேன். புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், மெல்ல தாளாட்டு

அந்தியில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாயினி அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்தலக்கடி கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா, கும்தலக்கடி கும்தலக்கடி கும்தலக்கடி கும்மா, ஐ கும்தலக்கடி கும்.

0: என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ,
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்
0: ஆஹா
1: இன்று நீ

விரலால் நான் தொட்ட போது எப்படி ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சான் ஜிஞ்சிரிச்சு சாஞ்சிச்சாஞ்சாம். அந்த சுகமே நீ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஏய் பசங்களா, சைக்கிள் மெதுவா தரணும், என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.

ஓரம்போ ஓரம்போ ஏ கழுவே கழுவே ஐயோ.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மங்கை என்ற

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் நாகஸ்வரம், மங்களம் எம் கே ஆசன் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக தயபாய் யோனிதே எனத் தொடங்கும் மீசு கிருஷ்ணர் சாகித்யம் ஜெகன்மோகினி ராகம் ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பரிதான மிச்சிதே என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணியர் சாகித்யம், பிலகரி ராகம், கண்டச்சாபு தாளம்.

நேரம் 4:30. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் எஸ் சந்தானம் நாகஸ்வரம், மங்களம் எம் கே ஆசன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சரசர சமானரா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, குந்தலவராளி ராகம், ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நானே உன்னை நம்பினேன் என தொடங்கும் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய பாடல் ஹம்சநந்தினி ராகம் ஆதித்தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத 18 நாள், பராப வருடம் ஆவணி மாதம் 23 நாள், 2026 ஆண்டு மாதம் 9 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது நேர்களே.

0: விதியை விட வலிமையானது வேறு ஒன்றும் இல்லை. அதை தவிர்ப்பதற்கு வேறு என்ன முயற்சி செய்தாலும் அது முந்திக் கொண்டு துன்பம் செய்யும். குறள் எண் 380, அதிகாரம் ஊழ்.
1: ஊழின் பெருவழியா உளம் மற்றொன்று சூழினும் தான் முந்துறும்.
0: விதியை விட வலிமையானது வேறு ஒன்றும் இல்லை. அதை தவிர்ப்பதற்கு வேறு என்ன முயற்சி செய்தாலும் அது முந்திக் கொண்டு துன்பம் செய்யும். குறள் எண் 380, அதிகாரம் ஊழ்.
2: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6 புதிய காலையில் சேவை செய்திகள். ஆரம்பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஆர் நடராஜன் அவர்கள். 6:11 புதிய காலை இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். 1 கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவணன் அவர்கள் தரும் தகவலை கேட்கலாம். 6:45 திரையசை, 6:55 பூந்துளிர். ஏழு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மிதன்கோட்டை ஸ்ரீ சுந்தர ராஜபெருமாள் கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்ப்புக்களின் தொடர்ச்சி, 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்டம் நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலனின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்குச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையிசை, 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப காணுங்கள் என் விருப்பம், 10:30 இருப்பட பாடல் டியூட் டீசல் திரைப்படத்திலிருந்து.

11 மணிக்கு செய்யிருக்கும் சென்னேஞ்சலாக, 11:30 கண்ணாடி மாளிகை. தலைப்பு, நான் என்ன சொல்ல வரேன்னா, தொகுத்து வழங்குகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். மதியம் 12 மணிக்கு செய்யிருக்கும் சென்னேஞ்சலாக, மதியம் 12:30 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்த காணுங்கள், 2 மணிக்கு பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சின்ன ஏஞ்சலாக, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்ன ஏஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்ன ஏஞ்சலாக, 4:02 வசந்தற்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்ன ஏஞ்சலாக, 5:02 மாலை தின்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்ன ஏஞ்சலாக, 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள்.

ஏழு மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 அச்சாணி, மருத்துவமனை உபகரணங்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் டி சூரிய பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம், நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம் கிராமத்தங்கள் திட்டத்தின் கீழ் கிருஷி சகி திட்டம் பற்றிய கலந்துரையாடுகிறார் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக விவசாயம் மற்றும் கால்நடை பள்ளி மாணவிகள் தர்ஷினி லாவண்யா அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை நிறைவு பெறுகிறது. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். பதினொன்று 50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிறைவு பெற்று, இரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 FM அலைவரிசையில் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று நாம் அடுத்து கேட்க இருக்கிறது காலை நேரத்தில் ரொம்ப பரவசம் பக்தி பரவசம் ஆகக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம பக்தி மாலை தான் கேட்க போகிறோம். முதல் பாடலாக கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் காலை 5:12. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 101.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை. நல்ல எண்ணத்தில், நல்ல வார்த்தையில், நல்ல செயலில்தான் இறைவன் வாழ்கிறான். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் காலை 5:18. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இப்போ கேட்டு அப்படியே பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். கண்ணீரை துடைக்கும் கரங்களில் இருக்கிறான், பசியை உணர்ந்து உணவு தரும் உள்ளத்தில் இருக்கிறான், எதிர்பார்ப்பின்றி அன்பு செய்யும் மனிதரில் இருக்கிறான், இறைவன் நம்மில்தான் இருக்கிறான்.

நேரம் காலை 5:23. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி மாலையில் நாம் நினைந்து கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் எதையும் எதிர்பார்க்காமல் ஒளி தரும் சூரியனை போல் நம் வாழ்க்கையில் அமைதியாக நன்மை செய்யும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். நினைவு பாடலாக கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசை அமுதம். திரைப்பட பக்தி பாடல்கள் இனிவரும் நேரம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.